நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி FM ரெயின்போ புதுவை. சகவருடம் 1948, அஸ்வின மாதம் 12 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 4 தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை. 102.8 MHz அலைவரிசையில் FM ரெயின்போவின் இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:49 நிமிடம், 51 நொடிகள். தொடர்வது மங்கள இசை

0: நாளொரு குறள். நல் ஆறு எனினும் கொழல் தீது, மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று. ஈகை எனும் அதிகாரத்தில் அமைந்துள்ள 222வது குறளுக்கான விளக்கம். பிறரிடமிருந்து பொருள் பெற்றுக் கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது. மேலுலகம் இல்லை என்றாலும் பிறர்க்கு கொடுப்பதே நல்லது.
1: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
2: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
3: உங்கள் FM ரெயின்போவில்
2: தினமும் காலை 9:02 இருக்கு.
3: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
2: FM ரெயின்போக்கு
4: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
5: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
6: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டியே.

0: அப்படியே பேசிட்டாலும்.
1: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
2: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
3: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
1: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு
3: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
3: சொல்றதுன்னு
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
3: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
5: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
6: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
7: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
6: கண்டிப்பா தேவையில்லை.
7: என்றும் அக்கறையுடன்
6: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
8: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
9: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
8: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
10: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
9: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
8: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
11: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
12: பிற்பகல் 3 மணிக்கு
13: My name is ஜீவாகவசினி. ஹாய், நான் தான் செட்டி போல. நான் உங்ககிட்ட விட்டி கதை சொல்ல
14: போறேன்.
13: ஹாய், நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
12: ரெயின்போ கிட்ஸ். ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
15: சூப்பர்பா,
12: பயங்கரமா நடிக்கிறாங்க.
16: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
12: பின்றாங்கப்பா,
17: இவ்ளோ சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, தாடி இல்லாத தேவதாஸ்.
18: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, ஏன்னா சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
19: என்ன சொல்றதுல?
4: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமைய காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
1: Let's go. Let's go. Let's go.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, நமது FM ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உயிர் உரங்கள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலை கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். இந்திய உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் வழங்குபவர் முனைவர் எம். நந்திவர்மன் அவர்கள். காலை 7:02 செய்தி மலர். 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ. மார்பக புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும் மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையிலும் இனிய நேரம் நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. சைபோலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட்பாக்ஸ் நம்பர் 111. பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி அஞ்சு. நண்பகல் 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள். மேக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே இதில் மகளிர் உங்கள் சாய்ஸ். பிற்பகல் 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 நம்மை சுற்றி நேரலையில் இணைகிறார்கள் ஆர்ஜே விமல்ராஜ், ஆர்ஜே பாரதி தேவி. 6:20 மனோரஞ்சிதம்.

6:50 நிகழ்ச்சி நிரல் இரவு 7:02 முதல் 7:15 மணி வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. இதில் தொடக்கமாக நகர்ப்புறங்களுக்கான கால்நடை வளர்ப்பும் அதை சார்ந்த சவால்களும் குறித்து கடலூர் மாவட்டம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மைய பேராசிரியர் டாக்டர் என் வெங்கடபதி அவர்கள் வழங்கும் உரை. அதனைத் தொடர்ந்து அங்கக முறையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் கரைமேடு பி ஷியாமலா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். இரவு 9:15 முதல் 10 மணி வரையிலும் மீண்டும் 10:20 முதல் 11 மணி வரையிலும் தேன் சிந்ததே வானம். இதனிடையே 10 மணி முதல் 10:20 வரை 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சியினர் 11:10 புதுவை வானொலியின் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:00

0: நேரத்திற்கு புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 7 மணி, 8 மணி, 9 மணி, 10 மணி, 10:58, 12 மணி, 1 மணி, இரவு 7 மணி, 8 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் இடம்பெறும். நேயர்களை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8 மணிக்கு கொடியை காத்த தியாகி திருப்பூர் குமரனின் பிறந்தநாள் சிறப்புரை வழங்குபவர் க அம்சப்ரியா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:30 வீரமுரசு சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் சி அருணன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:45 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் வி எஸ் பாலமுரளி அவர்களின் பாட்டு. நெய்வேலி வி லலிதா அவர்கள் வயலின், வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம். பத்து இரண்டு முதல் 10:22 மணி வரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிலவரம் 10:22 முதல் 10:58 மணி வரை கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111, பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி அஞ்சல். நண்பகல் 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எம் சுந்தர் ஓதுவார் அவர்கள் பாடிய திருஞான சம்பந்த தேவாரம் அருணகிரிநாதர் திருப்புகழ் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மேக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், இதில் தொலைபேசி வழி நேயர் விருப்பம். பிற்பகல் 2:15 என்றும் இனியவை. 2:40 தாளத்தரங்கம் பி ஐயப்பன் அவர்கள் தவிலில் வழங்கியிருப்பது தாளம் மிஸ்டர் ஜம்பை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அன்று. 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் பிரியா சகோதரிகள் பாடிய அன்னமாச்சாரியார் கீர்த்தனைகள் இடம்பெறும். மாலை 4 மணிக்கு பாரதியின் பாஞ்சாலி நாடகம் எழுதியவர் டாக்டர் எஸ் முத்துலட்சுமி அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 5 மணிக்கு கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்டம் பனையபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மூத்த எழுத்தாளர் அதியமான் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். சிறுவர் பூங்கா விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற்பகுதி. மாலை 6 மணி முதல் 6:10 மணி வரையிலும் இரவு 7 மணி முதல் 7:15 மணி வரையிலும் மீண்டும் 8 மணி முதல் 8:58 மணி வரையிலும் திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மூலிகை சாகுபடி அனுபவங்கள் குறித்து புதுச்சேரி வில்லியனூர் ஆர் முருகன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், அதனைத் தொடர்ந்து பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை. மணி முதல் 10:20 வரை ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 10:20 முதல் 11 மணி வரை தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 10:10:58, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.
1: நேரம் காலை 6:10.

0: ஆகாஷ்வாணி. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
1: வாய் பேச இயலாத குமரகுருபரர் என்பவர் மதுரை மீனாட்சி அம்மன் அருள் பெற்று ஞான நெறி நின்று பாடிய பாடலின் தொகுப்புதான் மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் என்பதாகும். குழவி மருங்கினும் கிழவதாகும் என்று தொல்காப்பிய நூற்பாவிற்கு இணங்க பிள்ளைத்தமிழ் என்ற சிற்றிலக்கியம் தோன்றியது. இது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் விஜயநகர பேரரசின் திருமலை நாயக்கர் முன்னிலையில் பாடப்பட்டது. இப்பிள்ளைத்தமிழ் 10 பருவங்களை கொண்டு விளங்குகிறது. அவை காப்பு பருவம், செங்கீரை பருவம், தாளப்பருவம், சப்பானி பருவம், உத்தப்பருவம், வருகை பருவம், அம்புலி பருவம், ஊசல் பருவம், அம்மானை பருவம், கழங்கு பருவம் முதலானவை. இவற்றில் ஆண்பால் பிள்ளைத்தமிழாக இருந்தால் இறுதி 3 பருவங்கள் சிற்றில், சிறுவரை, சிறுதேர் முதலியன வேறுபடுகின்றன. குமரகுருபரர் 17 நூற்றாண்டை சேர்ந்தவர். முருகன் அருள் பெற்று பிறந்து 5 ஆண்டுகள் வரை பேச வாய் வரவில்லை. திருச்செந்தூர் முருகன் அருளால் பேசும் பாக்கியம் பெற்றார். இவரை சிற்றிலக்கிய வேந்து என்பர். மதுரை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழில் மீனாட்சியின் திருவிளையாடல்கள் பேசப்படுகின்றன. மதுரையின் சிறப்பு சொல்லப்படுகின்றது. காப்பு பருவத்தில் திருமால், சிவபெருமான், சித்தி விநாயகர், கடவுள், முருக கடவுள், பிரம்மதேவன், தேவேந்திரர், திருமகள், கலைமகள், துர்கை, சப்த மாதர்கள், 33 ஆகிய காவல் தெய்வங்களிடம் மீனாட்சி அம்மையை காக்குமாறு குமரகுருபரர் வேண்டுகிறார். இந்நூலில் அகப்பொருள், புறப்பொருள் நலங்கள், மதுரை தர வரலாற்று செய்திகள், குமரித்துறை, கொற்கைத்துறை, புதிகைமலை வளங்கள் முதலியன பேசப்படுகின்றன. மீனாட்சியை இறைவி மதுரை மாநகரில் செழியர் திருமகளாய் தடாத்தகை பிராட்டியாய் அவதரித்த செய்தி விளக்கப்படுகிறது. இப்பிள்ளைத்தமிழில் சொக்கநாதர் மணந்து தமிழ் மொழியை ஆட்சி புரிதல், குமரவேல் உக்கிரப் பெருவழுதியாய் உதித்தது முதலான செய்திகள் பேசப்படுகின்றன. தமிழை குமரகுருபரர் வடிதமிழ், மதுரம் ஒழுகிய தமிழ், தள்ளி தெளிக்கும் தமிழ்கடல், பன்னுளாம் வடிதமிழ், தெளிதமிழ், தெல்லந்தமிழ், முதுசொல் புலவர் தெளித்த பசுந்தமிழ், தெய்வத்தமிழ், உரைபழுத்த துறை தீந்தமிழ், மும்மை தமிழ் என வர்ணிக்கிறார். இந்நூலில் ஒளிநயம் சிறந்த சந்தம், மோனை, எதுகை, தொடை முதலிய நயங்கள் பறக்க காணலாம். உதாரணமாக தசைந்திருக்கும் கொங்கை இரண்டலை என விரைதரு திரு மார்பாட தாய்வரு என்பர் பேதமை கண்டு ததும்பு புன்னகையாட என்றும், அமரர்க்கு அதிபதி மற்றும் செங்கையில் கிடக்கும் பசுந்தோகை என கூழை முரணும் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. 102 பாடல்களை கொண்ட இப்பிள்ளைத்தமிழில் பாண்டியன் மகளாக மீனாட்சி அவதரித்த செய்தி விவரிக்கப்பட்டுள்ளது. 10 பருவங்களில் அம்புலி பருவம் பாடுவது சற்று சிரமம். காரணம், சாமதான பேத தண்ட அடிப்படையில் வைத்து பாடப்பட வேண்டும். அம்புலியாகிய நிலவை மீனாட்சியுடன், அதாவது குழந்தையுடன் விளையாட வருமாறு அழைப்பது தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் என்று குமரகுருபரர் பாடிய போது மீனாட்சி அம்மை சிறுமி வடிவத்தில் வந்து தம் கழுத்தில் அணிந்திருந்த விலை மதிப்பெற்ற முத்து மாலையை கழற்றி குமரகுருபரர் சிறுவன் கழுத்தில் போட்டதாக வரலாறு கூறப்படுகிறது. இந்த தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் என்பது தேவி புராணத்தின் அடிப்படையில் அமைந்தது என்றும், மீனாட்சி தேனின் சுவை மற்றும் தமிழின் சுவை போன்றவள் என்றும், அகந்தியாகிய கிழங்கை அழித்து அம்மனை சரண் அடைவதை குறிப்பதாகும். இவ்வாறு பெண்பால் பிள்ளைத்தமிழில் மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் முதன் முதலாக வைத்து எண்ணப்படுவதே நாம் எண்ணி பார்க்கலாமே.
0: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:15 FM ரெயின்போ புதுவை 102.8 இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள் 17 நாள், ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 6:35. நேயர்கள் கேட்கவிருப்பது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உயிர் உரங்கள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலை கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: நல்ல நாள்ல நெல்லுக்கு யூரியா போடுறோம், நல்ல ஒசரமா பசுமையா வளர்ந்த நல்ல அதிக மகசூல் தரணும்.

0: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து,
1: யாரு? காத்தமுத்து, காத்தமுத்து, வாப்பா வாப்பா வாப்பா.
0: என்னப்பா உரம் போட்டு இருக்கியா?
1: ஆமா ஆமா ஆமா, பாத்து பாத்து வாப்பா, வரப்புல பாத்து வாங்க, ஒரு பாம்பு பாத்தோம் காலையில, பாத்துவா பாத்துவா.
0: எப்பா பாம்பு பாத்தியா?
1: ஆமாப்பா.
0: என்னப்பா என்ன பாம்பு? அது
1: சார பாம்பு தான்ப்பா, வேற என்ன?
0: எப்பா சார பாம்பு தானா? அது ஒண்ணும் செய்யாதுப்பா.
1: சரி சரி,
0: அது வயல்ல கிடக்கிறது நமக்கு எல்லாம் நல்லது.
1: ஆமா, நீ பாம்பை பார்த்தா கையில புடிச்சு தூக்கி போடுவேன்.
0: எப்பா சார பாம்புக்கு இங்கிலீஷ்ல ராட் கில்லர்னே பேரு. எலியதான்ப்பா அதிகமா புடிச்சு சாப்பிடும்.
1: ஓ பரவாயில்ல,
0: வயல்ல எலி தொல்லையே இருக்காதுப்பா சார பாம்பு இருந்தா.
1: அதான் காத்த முத்து, ஒரு எலியும் காணும், நல்லா இருக்குது என்னுடைய பயிர.
0: அதான்ப்பா சார பாம்பு இருந்தா அடிச்சு கிடிச்சு விடாத, நல்லதுப்பா அது. அது நல்ல பாம்பு மாதிரி தன்னை காட்டிக்கிட்டு பயமுறுத்தும், உசு உசுங்கும்.
1: சரி சரி சரி,
0: ஆனா அதை கண்டுலாம் நீ பயப்பட வேண்டாம், ஒண்ணும் செய்யாது, தானா ஓடிப்படும்.
1: சரி சரி,
0: ஆனா வயல்ல அது இருந்ததுன்னா எலி தொந்தரவு இருக்காது.
1: நல்ல ஒரு தகவல் சொன்னப்பா காத்தமுத்து காலையில. நீ
0: சரிப்பா சரிப்பா, என்ன யூரியா போட்டுட்டு இருக்கியா?
1: ஆமாப்பா, யூரியா போட்டாதான் நல்லா மகசூல் அதிகம் கிடைக்கும், பசுமையா வளரும், உயரமா வளரும்.
0: எப்பா உரம் விக்கிற வேலையில நீ இதெல்லாம் விட்டுவிட்டு உயிர் உரங்களை போட்டு நீ விவசாயம் பண்ணணும்னு நினைக்க மாட்டியா?
1: காத்தமுத்த, உரத்துக்கு எங்க பசு இருக்குதா?
0: எப்பா உயிர் உரம்னு இருக்குப்பா.
1: அப்படியா?
0: ஆமாப்பா.
1: என்னப்பா சொல்ற?
0: எப்பா உரத்துல ரைசோபியம், அசிட்டோபாக்டர், அசோஸ்பெரிலம், பாஸ்போ பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா, இப்படி நுண்ணுயிர்கள் நிறைய இருக்கு. இது எல்லாம் அருமையான உயிர் உரங்கள்.
1: என்னடா இது?
0: ஆமாப்பா, மண்ணுல இப்ப நீ யூரியா போடுறீல்ல?
1: ஆமா.
0: இந்த யூரியாவை நம்மளுடைய நெல்லு அப்படியே டைரக்டா எடுத்துக்குமா? எடுத்துக்காது. இந்த மாதிரி உயிர் உரங்கள் இருக்குல்ல, அதுங்க தப்பா இந்த ரசாயன உரத்தை செதைச்சு தாவரம் எடுத்துக்கிற மாதிரி குடுக்கும்பா.
1: ஓஹோ,
0: மண்ணுல இந்த மாதிரி உயிர் உரங்கள்லாம் நிறைய இயற்கையிலேயே இருக்கும். நாம மண்ணை கெடுத்து கெடுத்து மண்ணுல உயிர் உரமே இல்லாம பண்ணிட்டோம். அதனால இப்ப நம்ம வந்து உயிர் உரங்களை நாமளே தயார் பண்ணி வயலுக்கு போட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம்.
1: ஓஹோ, ஏன் காத்தமுத்த பேசினே இருக்கும் போது ஏதோ ரைசோபியம், அசிட்டோபாக்டர், அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா இதெல்லாம் சொல்லிருந்தா, அதெல்லாம் என்னப்பா இது?
0: எப்பா உயிர் உரத்தை தான்ப்பா நான் சொன்னேன். இப்ப ரைசோபியம் அப்படின்னா பயறு வகை பயிர்கள்ல வந்து வேர்கள்ல வாழ்ந்து காற்றுல இருக்கக்கூடிய அந்த தழைச்சத்தை கிரகிச்சு அந்த வேர் முடிச்சுகள் மூலியமா அந்த பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உடைய ஒரு உயிர் உரம்ப்பா.
1: ஓ பரவாயில்லையா,
0: இயற்கையிலே இருக்குப்பா அதெல்லாம். சரியா, இந்த ரைசோபியம் இருக்குல்ல, வேர் முடிச்சுகள் இருக்கக்கூடிய மற்ற நுண்ணுயிரிகள் இருந்து அதனுடைய தோற்றம் வந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும்.
1: ஓஹோ,
0: பொதுவா கொஞ்சம் முண்டு முண்டா முடிச்சு முடிச்சா இருக்கும். சரியா?
1: சரியா,
0: இது ஒரு ஆற்றல் மிகுந்த உயிர் உரம்ப்பா. சரியா, பயிர்களுடைய வேர்கள் இருந்து கசியும் அந்த வேர் கசிவுகளும் வேர் முடிச்சுகள்ல இருந்து வெளியாகும் வேதி பொருட்களும் மண்ணு வளத்தை கூட்டக்கூடியது. அதுக்கு இந்த ரைசோபியம் நல்ல உதவி செய்யுது. புரியுதா?
1: புரியுது காத்தமுத்த.
0: ரைசோபியத்தை நம்ம கடையிலேருந்து வாங்கி கூட நம்ம உளுந்து பயிறு, பச்சை பயிறு போடும் போது நம்ம பயன்படுத்தணும்னா அருமையான தழைச்சத்து இயற்கையிலேயே கிடைக்கும். இந்த யூரியாவெல்லாம் நீ குறைச்சிடலாம். இது போக நெல்லு அப்படின்னா அசிட்டோபாக்டர், அசோஸ்பைரிலம், இது தழைச்சத்தை அதிகமா கொடுக்கக்கூடியது. புரியுதா?
1: சரி சரி, அப்ப அசோஸ்பைரிலம் என்னப்பா கொடுக்குதா?
0: எப்பா அசோஸ்பைரிலம் நெல்லு மாதிரி இந்த புல்லு வகை பயிர் இருக்குல்ல.
1: ஆமா,
0: இப்ப நெல்லும் ஒரு புல்லு தானே?
1: ஆமா ஆமா.
0: அது வந்து வேர் வந்து ரொம்ப கீழே போகாது, அந்த வேர் பகுதியில அந்த இடைப்பட்ட பகுதியில உயிர் வாழக்கூடியது இந்த அசோஸ்பைரிலம். நுண்ணுயிர்கள்ல ஒரு பேரினமா இந்த அசோஸ்பைரிலாம் இருக்குப்பா. ஏன்னா எல்லா வகை அந்த புல் வகை பயிர்கள்லயும் மண்ணுக்குள்ள இது இருக்கும். காத்துல உள்ள தழைச்சத்தை நிலநிறுத்தி நம்ம நெல்லு பயிருக்கெல்லாம் கொடுக்க கூடியது அப்படிங்கறத நீ மனசுல வச்சுக்க.
1: சரி சரி,
0: சரியா?
1: சரி காத்த முதல்.
0: அடுத்து பாஸ்பரஸ் சத்து. பாஸ்பரஸ் சத்து இருந்தாதான் நல்ல மணி, நல்ல பெருசா, நல்ல திரட்சியா நல்லா இருக்கும். அப்ப அந்த மணி சத்தை வந்து பயிர்களுக்கு கரைச்சி கொடுக்கறதுக்கு இந்த பாஸ்போ பாக்டீரியா உதவி செய்யுது. மண்ணில் இருக்கக்கூடிய மணிச்சத்து அதாவது பாஸ்பரஸ் சத்தை பயிர்களுக்கு அப்படியே தாய் குழந்தைக்கு சோறு ஊட்டுற மாதிரி ஊட்டுறது எது? பாஸ்போ பாக்டீரியா. அதனால இந்த பாஸ்போ பாக்டீரியாவையும் நம்ம வாங்கி அத பயன்படுத்தலாம். நான் சொல்லிருக்கேன்
1: நிறைய செய்தி சொல்றப்பா காத்த முதலிய.
0: ஆமாப்பா, இயற்கையில கிடைக்கக்கூடிய இந்த

0: உயிர் உரங்களை நாம வந்து பயன்படுத்தணும், அதை விட்டுறக்கூடாது.
1: கதமுத்த, இன்னும் வேற ஏதாவது உயிர் உரங்கள் இருக்கா?
0: இருக்குப்பா. இப்ப நீர்ம உயிர் உரங்கள்னு, இப்ப நம்ம உயிர் உரங்களான ரைசோபியம், அசோஸ்பைரிலும், பாஸ்போ பாக்டீரியா, இதெல்லாம் என்ன செய்யுது, பயிர்களுக்கு தழைச்சத்தை நிலநிறுத்தும். அப்புறம் மணிச்சத்தையும் பயிர்களுக்கு கரைச்சு கொடுக்கற முறையில கொடுக்குது. நெல்லு, பயறு வகை, சிறுதானியங்கள், பருத்தி, கரும்பு, அப்புறம் நீ காய்கறி வேற நிறைய பண்ணிட்டு இருக்கியா?
1: ஆமா.
0: அந்த காய்கறி, அப்புறம் தோட்ட பயிரு, நீ தான் நிறைய மரம்லாம் வச்சிருக்கியா?
1: தென்னை
0: மரம் வச்சிருக்க, மாமரம் வச்சிருக்கிற, அந்த மாதிரி மரப்பயிர்கள், இது எல்லாத்துக்குமே உயிர் உரங்களை நாம பயன்படுத்தலாம். இந்த ரசாயன உரமோ பூச்சிக்கொல்லியோ இல்லாம இயற்கையான முறையில நம்ம அங்கக வேளாண்மை பண்றோம் இல்லையா, அதுல உயிர் உரங்கள் ரொம்ப முக்கியமானது. பயிர் வளர்ச்சி அப்புறம் விளைச்சலை அதிகப்படுத்துவதோடு மட்டும் இல்லாம மண்ணுடைய நலம் வந்து மேம்படுதுப்பா. மண் வளம் பாதுகாக்கப்படுது. மண் வந்து உயிர்த்தன்மையோட இருக்கும். மண்ணுல நம்ம இறங்கினோம்னாவே காலு வந்து அப்படியே மெத்து மெத்துன்னு இருக்கும்.
1: அதான் கதை முத்த, மண் வளம் தான் முதல்ல பாதுகாக்கப்படணும்.
0: ஆமா, நம்ம வயல்ல காலு வைக்கும் போது கால் வந்து மெது மெதுன்னு இருக்குனாவே மண்ணுல நல்லா காற்றோட்டம் இருக்கு, மண்ணு நல்லா பொலபொலப்பா இருக்குது, மண்ணு நல்லா உயிர்த்தன்மையோட இருக்குன்னு அர்த்தம்.
1: சில மண்ணுல நடக்கும்போது பூவுல நடக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு.
0: அதுதான்ப்பா நல்ல மண்ணு. இன்னும் சில வயல் எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டாந்தர மாதிரி இருக்கும்.
1: ஆமா ஆமா,
0: நடந்தோம்னாவே நமக்கு காலை வலிக்கும்,
1: காலு தேஞ்சிரும்பா.
0: ஆமா, இதனால நான் உனக்கு என்ன சொல்லிக்கிறேன்னா, இந்த இயற்கையான முறையில நம்ம மண்ணுல ஏற்கனவே இருக்குங்க அதுங்க. இப்ப சாதாரணமா காடு எல்லாம் இருக்குன்னா காட்டுல வந்து புல்லுக்கு போய் நம்மளா போய் அசோஸ்பைரிலும் கொடுக்குறோம்
1: இல்லையா,
0: அது இயற்கையிலேயே மண்ணுல இருக்கும்.
1: ஆமா,
0: நாம ரசாயன உரங்களை, பூச்சிக்கொல்லிகளை, களை கொல்லிகளை பயன்படுத்தினதால நம்ம வயல்ல அதுங்க இல்லாம போயிடுச்சு.
1: அதேதான்பா.
0: அதனால நம்ம இப்ப திருப்பி நம்ம வயல்ல கொண்டு வரணும்.
1: கண்டிப்பா,
0: இயற்கைய சமநிலைப்படுத்தணும்.
1: ஆமா, நீ சொன்ன மாதிரி ஒவ்வொரு விவசாயியும் இதை செய்யணும் கதை முத்த.
0: ஆமா, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பயிர் ரொம்ப வறட்சியான காலம், தண்ணி இல்ல அப்படின்னா அப்ப பயிர் என்ன செய்யணும், பயிருடைய வேர்பகுதியில வந்து நீர்த்தன்மை இல்லாம போயிட்டுனா என்ன பண்றது அப்படிங்கறதெல்லாம் மனசுல வச்சு இந்த நுண்ணுயிரிகள் இருக்குல்ல, உயிர் உரங்கள், இதுங்க போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த பயிரை காப்பாத்தும்.
1: ஓஹோ,
0: ஈரத்தன்மையோட வேர்பகுதியை வச்சுக்கங்க. பல விதத்துல வந்து நம்ம வளர்க்கக்கூடிய அந்த தாவரங்களுக்கும் இந்த உயிர் உரங்களுக்கும் ஒரு நெருங்கிய நட்பு இருக்கும்.
1: அதான்
0: இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம விவசாயம் செஞ்சோம்னாவே நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும்.
1: ஆமாங்க,
0: இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம தான் நிறைய விவசாயிகள் என்ன பண்ணிடுறாங்க, விவசாயத்துல லாபம் இல்ல, விவசாயத்துல லாபம் இல்லன்னுறாங்க. இப்ப நீ பாரு, ஆரம்பத்துல 1 ஏக்கர் வச்சிருந்த, இப்ப பாரு 10 ஏக்கர் வச்சிருக்க.
1: என்ன காத்த போது இது வெளிப்படையா சொல்றேன்,
0: எப்படி வந்தது? முறையா விவசாயம் பண்ணோம்னா நமக்கு நல்ல லாபம் இருக்கும்.
1: கடின உழைப்பு, முறையான விவசாயம், இதெல்லாம் பண்ணா பலன் நமக்கு தானாவே கிட்டும்.
0: ஆமாப்பா.
1: காதமுத்த, உயிர் உரங்கள் சொல்ல வந்தேனே, நான் கூட ஏளனமா சொன்னேன்பா, ஆனா நீ சொன்ன உரங்கள்ல கண்டிப்பா உயிர் இருக்குதுப்பா.
0: ஆமாப்பா,
1: இது சுற்றுச்சூழலையும் பாதுகாக்குதுப்பா.
0: அதனாலதான்ப்பா அதுக்கு பேரு உயிர் உரங்கள்னு பேரு. சரி கத்தமுத்த, அப்ப நான் கிளம்புறேன்.
1: காத்தமுத்த, நீ சொன்ன மாதிரி ரசாயன உரங்களை குறைச்சு உயிர் உரங்களை அதிகப்படுத்தி எதிர்காலத்துல ரசாயன உரங்களே இல்லாத இயற்கை விவசாயத்துக்கு நம்ம மாறிடுவோம்பா.
0: கட்டாயமா நீ மாறுவப்பா, அதுக்காக தான் தொண்டை கிழியா உன்ட்ட இவ்வளவு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன்.
1: ஆமாமா. சரி சரி காத்தமுத்த, பாத்து போயிட்டு வா வீட்டுக்கு.
0: சரிப்பா சரிப்பா, நான் கிளம்புறப்பா.
1: ஆ சரி சரி சரி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உயிர் உரங்கள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலை கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். தொடர்வது மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரப்பெருமாள் கோவில் இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. திருப்பூர்

0: சேலம் உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தில்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், 2014 ஆண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு அமைந்த பின்னர் நாட்டின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டதாக கூறினார். 2026-27 நிதியாண்டில் முதலீட்டு செலவினங்களுக்காக 12 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் தேசிய நெடுஞ்சாலைகள் 61% விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் விமான நிலையங்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முக்கியமான துறைமுகங்களில் சரக்குகள் கையாளும் திறன் 60% அதிகரித்துள்ளதாகவும் 36,429 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் முத்ரா வங்கிக் கடன் திட்டத்தின் கீழ் 52 கோடி சிறு வணிகர்களுக்கு பிணையில்லாமல் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரப்பெருமாள் கோவில் இடையேயான இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஒற்றை ரயில் பாதையை இரட்டை வழித்தடமாக மாற்ற வேண்டும் என்ற தமது கோரிக்கையை ஏற்றுள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இத்திட்டம் மாநிலத்தின் ரயில்வே உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு உதவும் என்றும் ரயில் போக்குவரத்து திறனை மேம்படுத்துவதோடு மாவட்டங்களுக்கு இடையேயான இணைப்பையும் மேலும் வலுப்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளுக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி முன்னுரிமை அளித்து நிறைவேற்றி வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அந்த தொகுதிகளில் முகாமிட்டு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். மதுராந்தகம் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், தாவேக்கா ஆட்சியில் நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதாக குற்றம் சாட்டினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களும் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, தாவேக்கா அரசுக்கு ஆதரவளிக்கும் கூட்டணி கட்சிகளே அரசின் தவறான கொள்கைகளை விமர்சிக்கும் அளவுக்கு நிலைமை மாறியுள்ளதாக கூறினார். ஆட்சி பொறுப்பேற்ற 5 மாதங்களாகியும் தாவேக்கா அரசு அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் குறை கூறினார். கடந்த திமுக ஆட்சிக் காலத்தில் உயர்த்தப்பட்ட சொத்து வரி உயர்வு, மின் கட்டணம் ஆகியவற்றை குறைப்பதாக வாக்குறுதி அளித்த தாவேக்க அதை நிறைவேற்றவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இந்நிலையில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாராமன் கோவில் தசரா திருவிழாவிற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 150க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த திருவிழாவிற்கு வரும் பொதுமக்களின் வசதிக்காக குடிநீர், சுகாதார வசதிகளை செய்து தர துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தசரா திருவிழாவை முன்னிட்டு குலசேகரப்பட்டினத்தில் இம்மாதம் 11ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 4000க்கும் மேற்பட்ட காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக திருச்செந்தூர் கோட்டாட்சியர் திரு கௌதம் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நேற்று தொடங்கியது. காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள 10,000க்கும் மேற்பட்ட மலர் தொட்டிகள் சுற்றுலாப் பயணிகளை கவர்ந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டம் உதகையில்

0: இரண்டாவது சீசனை முன்னிட்டு தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக மலர் கண்காட்சி துவங்கியது. பால்சம், மேரிகோல்டு, பிகோனியா, சால்வியா உள்ளிட்ட 55 வகையான 10,000 மலர் தொட்டிகள் அலங்கார மேடைகளில் காட்சிக்கு வைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் பார்க்க அனுமதிக்கப்படுகின்றனர். தொட்டிகளில் வெள்ளை, மஞ்சள், ஊதா, ஆரஞ்சு என பல்வேறு வண்ணங்களில் பூத்து குலுங்கும் மலர்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் குடும்பத்துடன் பூங்காவிற்கு வந்து மலர் தொட்டிகளில் பூத்து குலுங்கும் மலர்களை மட்டுமின்றி கண்ணாடி மாளிகை, இத்தாலியன் பூங்கா, கிக்கியூ புல்வெளி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சென்று ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து செல்கின்றனர். இதனால் உதகையில் இரண்டாவது சீசன் களைகட்ட தொடங்கியுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
1: பழம்பெரும் திரைப்பட இயக்குநர் சிங்கீதம் சீனிவாச ராவ் சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 94. வயது, மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இயக்குநர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், கதாசிரியர் என பன்முக வித்தகராக திகழ்ந்த சிங்கீதம் சீனிவாசராவ் தமிழில் ராஜபார்வை, அபூர்வ சகோதரர்கள் உள்ளிட்ட ஏராளமான திரைப்படங்களை இயக்கியுள்ளார். அவரது மறைவுக்கு திரையுலகினரும் முக்கிய பிரமுகர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள லட்சத்தீவு பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை ஈரான் வகுத்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பிஷஸ்கியான் தெரிவித்துள்ளார். மக்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தின் சார்பில் விர்ஜீனியாவில் ஒற்றுமை ஓட்டம் நடைபெற்றது. திரிபுராவில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 3.8 பதிவானது. உலக புகழ்பெற்ற டார்ஜிலிங் மலை ரயில் பயணத்தை மேம்படுத்தும் வகையில் 146 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுக்மா ரயில் நிலையத்தில் சுற்றுலா பயணிகளுக்காக ரயில்வே பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருள்மிகு பொன் வரதராஜ பெருமாள் கோவிலில் 200 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் பக்தர்கள் மாடு ஆண்டும் பாரம்பரிய வழிபாடு நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பழனி புறவழிச்சாலையில் கருப்பசாமி கோயில் அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 120 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மதுபான விற்பனையில் ஈடுபட்ட 38 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 1495 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பள்ளி காலாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக உதகமண்டலத்தில் நேற்று ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்ததால் நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை மாநகரில் ஆபத்தான முறையில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தை ஓட்டி சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தை பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்தி. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்த போட்டியில் இந்தியா இதுவரை 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் என 85 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆடுதுறை, கும்பகோணம், சுந்தர பெருமாள் கோவில் இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:55, FM ரெயின்போ புதுவை 102.8.
3: நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
4: இந்திய உயிரியல் பன்முக தன்மை சட்டம்.
3: வழங்குபவர்
4: முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள்.
5: வணக்கம். நமது சுற்றுப்புறத்தில் உள்ள மரங்கள், நமது தோட்டங்களில் உள்ள செடிகள், நமது வீடுகளுக்கு வரும் பறவைகள், நமது ஆறுகள் மற்றும் கடலோர பகுதிகளில் உள்ள மீன்கள் மற்றும் இதர உயிரினங்கள்,

0: பூச்சிகள், நுண்ணுயிர்கள் மற்றும் எண்ணற்ற பிற உயிரினங்கள். அவை அனைத்தும் இணைந்து நமது உயிரியல் பன்முகத்தன்மையை உருவாக்குகின்றன. உயிரியல் ரீதியாக வளம் மிக்க நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. நமது உயிரியல் பன்முகத்தன்மை விவசாயம், மீன்வளம், காடுகள், மருத்துவம், வாழ்வாதாரம் மற்றும் மனித நல்வாழ்வு ஆகியவற்றுக்கு துணையாக அமைகிறது. ஆனால் உயிரியல் பன்முகத்தன்மை தற்போது பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வருகிறது. ஐநாவின் பல்லுயிர் மற்றும் சூழல் அமைப்பு சேவைகள் மீதான அரசுகளுக்கிடையேயான அறிவியல் கொள்கை தளத்தின் மதிப்பீட்டு அறிக்கையின்படி சுமார் 10 லட்சம் தாவர மற்றும் விலங்கு இனங்கள் அழிவின் விளிம்பில் உள்ளன. அவற்றில் பல அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் அழிந்துவிடும். வாழிட அழிவு, மாசுபாடு, இயற்கை வளங்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துதல், ஆக்கிரமிப்பு உயிரினங்கள் மற்றும் பருவநிலை மாற்றம் ஆகியவை நமது தாவரங்கள், விலங்குகள் மற்றும் சூழல் மண்டலங்களை பாதிக்கக்கூடும். அப்படியானால் இந்த மதிப்புமிக்க இயற்கை பாரம்பரியத்தை நாம் எவ்வாறு பாதுகாப்பது? அதற்கு ஒரு முக்கிய விடைதான் உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் ஆகும். இந்தியாவின் உயிரியல் பன்முகத்தன்மை பாதுகாக்கவும் அதன் நிலையான பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் உயிரியல் வளங்கள் மற்றும் அது சார்ந்த பாரம்பரிய அறிவை பயன்படுத்துவதன் மூலம் கிடைக்கும் பலன்களை நியாயமாகவும் சமமாகவும் பகிர்ந்து கொள்வதை உறுதி செய்யும் இச்சட்டம் இயற்றப்பட்டது. முதலாவதாக பாதுகாப்பு. நமது தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிரிகள் மற்றும் சூழல் மண்டலங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவதாக நிலையான பயன்பாடு. இயற்கை நமக்கு ஏராளமான வளங்களை வழங்கியிருக்கிறது. ஆனால் அவற்றை நாம் பொறுப்புணர்வுடன் பயன்படுத்த வேண்டும். வளங்களை அழிக்கும் வகையிலோ அல்லது எதிர்காலத்தில் அவை கிடைப்பதை தடுக்கும் வகையிலோ நாம் அவற்றை பயன்படுத்தக்கூடாது. மூன்றாவதாக பலன்களை பகிர்ந்து கொள்ளுதல். பல சமூகங்கள் தலைமுறைகளாக உயிரியல் வளங்களை பாதுகாத்து வந்துள்ளன, அவற்றை பயன்படுத்தி வந்துள்ளன. தாவரங்கள், உணவு, மருந்துகள் மற்றும் பிற இயற்கை வளங்கள் குறித்த மதிப்பு மிக்க பாரம்பரிய அறிவு அவர்களிடம் உள்ளது. இச்சட்டத்தின் ஒரு முக்கிய அம்சம் அதன் 3 அடுக்கு நிறுவன கட்டமைப்பாகும். தேசிய அளவில் தேசிய பல்லுயிர் வாரியம், மாநில அல்லது யூனியன் பிரதேச அளவில் அதற்கேற்ப பல்லுயிர் வாரியங்கள், குழுக்கள் அல்லது மன்றங்கள் உள்ளன. உள்ளூர் அளவில் பல்லுயிர் மேலாண்மை குழுக்கள் உள்ளன. பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ், சுருக்கமாக BMCs என்று கூறலாம். இக்குழுக்கள் மிகவும் முக்கியமானவை. ஏன்? பல்லுயிர் வளம் உள்ளூர் அளவிலேயே காணப்படுகிறது. ஒவ்வொரு கிராமமும், நகரம் மற்றும் உள்ளூர் சமூகமும் தனக்கே உரியதான தனித்துவமான தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிர்கள், சூழல் மண்டலங்கள் மற்றும் பாரம்பரிய அறிவை கொண்டிருக்கலாம். இவ்வளங்களை ஆவணப்படுத்துவதும் பாதுகாக்கவும் பல்லுயிர் மேலாண்மை குழுக்கள் உதவக்கூடும். இச்சட்டத்தின் ஒரு முக்கிய கருவி மக்கள் பல்லுயிர் பதிவேடு, PBR என்று அழைப்பார்கள். ஒரு உள்ளூர் பகுதியில் காணப்படும் உயிரியல் வளங்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடு தொடர்பான அறிவு ஆகியவற்றை PBR பதிவு செய்கிறது. அது உள்ளூர் அறிவை மற்றும் சமூக பங்கேற்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. மற்றொரு முக்கிய கருத்து அணுகல் மற்றும் பலன் பகிர்வு ஆகும். காலப்போக்கில் உயிரியல் பல்லுயிர் சட்டமும் திருத்தப்பட்டுள்ளது. எனவே நிறுவனங்கள், ஆராய்ச்சியாளர்கள், தொழில்துறைகள், உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் சமூகங்கள் ஆகியவை தங்கள் செயல்பாடுகளுக்கு பொருத்தக்கூடிய விதிகளை புரிந்து கொண்டு சமீபத்திய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். ஆனால் பல்லுயிர் பாதுகாப்பானது அரசாங்கத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, அது அனைவரின் பொறுப்பும் ஆகும். மிக முக்கியமாக இயற்கையை மதிக்கவும் போற்றவும் நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம். பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் என்பது மக்களின் பங்களிப்பு இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். இந்திய உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் வழங்கியவர் முனைவர் M. நந்திவர்மன் அவர்கள்.

0: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேணி பழனி. பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாரதிய நியாய சம்ஹிதா முழுமையாக செயல்படுத்தப்பட்டவுடன் இந்தியாவின் குற்றவியல் நீதி அமைப்பு என்பது உலகின் மிக நவீனமானதாக மாறும் என்று தெரிவித்துள்ளார். நீதி என்பது அனைவருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடியதாகவும் இரக்கம் உள்ளதாகவும் ஒவ்வொரு குழந்தையின் கண்ணியத்தையும் முழுமையாக பாதுகாப்பதாகவும் இருக்க வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் கூறியுள்ளார். தேச கட்டமைப்பின் முக்கிய தூணாக விளங்கும் குழந்தைகளின்

0: பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலின் வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக 100% வாக்குப்பதிவு என்பது கண்ணியமான வாக்குப்பதிவு, மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் உள்ளிட்ட கருத்துகள் அடங்கிய மாவட்ட தேர்தல் அதிகாரியின் வேண்டுகோள் பிரசுரங்கள் தொகுதி வாக்காளர்களுக்கு மாணவ தன்னார்வலர்கள் மூலம் வழங்கப்பட்டது. துபாய் பட்டத்து இளவரசரும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான திரு ஷேக் ஹம்தன் பின் முகமது, மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஃபிளை துபாய் விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாரை சந்தித்தார். திரு ஸ்மித்தின் தைரியம், பொறுப்புணர்வு மற்றும் மனிதநேயம் ஆகியவற்றை அவரது வீர செயல் வெளிப்படுத்தியதாக திரு ஷேக் ஹம்தன் தமது சமூக ஊடக பதிவில் பாராட்டியுள்ளார். சுற்றுலா மற்றும் வணிக விசாக்களுக்காக 20,000 அமெரிக்க டாலர்கள் வரை விசா பிணைத்தொகை செலுத்த வேண்டிய 50 நாடுகளை அமெரிக்கா பட்டியலிட்டுள்ளது. இதில் இந்தியாவுக்கு விலக்கு அளிக்கப்பட்டு வங்கதேசம், பூட்டான் மற்றும் நேபாளம் போன்ற தெற்காசிய நாடுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்திய அணி மலேசியாவை 5-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றதன் மூலம் 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்கு நேரடி தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
1: எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
2: புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர்.

0: புதுச்சேரியில் நடைபெற்ற தூய்மை இந்தியா தின விழா மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவி பிரகாஷின் செய்தியாளர்கள் சந்திப்பு ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. புதுச்சேரி அரசின் உள்ளாட்சித்துறை சார்பில் தூய்மை இந்தியா தின விழா நேற்று முன்தினம் கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது
1: சபர்மதி காந்தி ஆசிரம் ப்ராஜெக்ட்ல நான் 2 வருஷமா கனெக்ட் ஆயிருந்தேன். அப்போ இந்தியாவில் வந்து மகாத்மா காந்திக்காக ஒரு மெமோரியலும் கிடையாது. மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்கால திரும்பி வந்த பிறகு 17 வருஷம் தங்கினது சபர்மதி ஆசிரமத்தில் தான். அங்கிருந்தான் அவர் எல்லா ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சாரு. தாண்டி சால்ட்டி ஆட்டா ஆரம்பிச்சாரு. பாட்டோலி சத்தியாகிரகா எதை சொன்னாலும் அவங்க எல்லா ப்ரோக்ராம்ஸும் அவங்கிருந்தான் ஆரம்பிச்சாரு. 17 வருஷம் வாழ்ந்த பிறகு அவர் சபர்மதி ஆசிரமம் இருந்து கிளம்பி கல்கத்தாவுக்கு போனார். அப்ப சொன்னார், இனிமேல் நாட்டுக்கு சுதந்திரம் கிடந்த பிறகுதான் நான் திரும்பியும் அகமதாபாத் காந்தி ஆசிரமம் திரும்பி வருவேன்னு சொன்னேன். பட் அது வரைக்கும் தொள்ளாயிரத்தி 50 வரைக்கும் அவர் திரும்பி வரவே முடியவில்லை. சபர்மதி ஆசிரமம் விட யுஎன்எஸ்கோ வந்து வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நமக்காக பெரிய மதிப்பு அது. அவருடைய அந்த மகத்தான சிந்தனையை மக்கள் இயக்கமாக மாற்றும் நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி 2014 காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2 ஸ்வச்ச பாரத் இயக்கத்தை தொடங்கி வைத்தார்.
0: விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமது உரையில்,
2: மாநிலத்தை சுத்தமாக வைத்திருப்பது தூய்மையாக வைத்திருப்பது என்பது நம் அனைவருடைய கடமை. அண்ணல் மகாத்மா காந்தியுடைய எண்ணம் அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில் நாம் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை சுத்தமாக தூய்மையாக வைத்திருக்கிறோம். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வோம். அந்த நோய் வராமல் இருப்பதற்கு நாம் சுத்தமாக இருப்பது மிக அவசியம். தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது நம்முடைய சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. நோய்க்கு அடிப்படை காரணம் சுகாதாரமற்ற நிலை என்பது உண்மை. நாம் அதனை மாற்ற வேண்டும், சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நம்முடைய இடங்களையெல்லாம், நம்முடைய வீடுகளையெல்லாம், நகரங்களையெல்லாம், ஊர்களையெல்லாம் அப்படி பார்க்கும் பொழுது அந்த சுத்தமாக வைத்திருக்க வேண்டிய, தூய்மையாக வைத்திருக்க வேண்டிய நிலையை விழிப்புணர்வு மூலமாக, நம்முடைய மாணவர்கள் மூலமாக, நம்முடைய பிள்ளைகள் மூலமாக மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டியது மிக அவசியமான ஒன்று. அதனை வலியுறுத்தும் நிலையில் சைக்கிள் பேரணி, மிதிவண்டி பேரணி எல்லாம் விடப்படுகிறது. நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. 1 மாத காலத்திற்கு நம்முடைய உள்ளாட்சித்துறை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த விழிப்புணர்வு வந்து மிக முக்கியமான ஒன்று. நாம் கேள்விப்பட்டிருப்போம், பல வெளிநாடுகளில் எல்லாம் பிள்ளைகள் சிறிய வயதிலிருந்து எப்படி இருக்கின்றார்கள், சுத்தமாக வைத்திருப்பது, தூய்மையாக வைத்திருப்பது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, இதெல்லாம் எவ்வளவு அக்கறையோடு இருக்கின்றார்கள், அக்கறை காட்டுகின்றார்கள் என்றால் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம். அப்படி சுற்றுப்புறங்களை பாதுகாப்பாக தூய்மையாக வைத்திருப்பது மிக அவசியமான

0: ஒன்று. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை நம்முடைய பகுதிகளை மாநிலத்தை சுத்தமாக வைத்திருப்பதற்கு நாம் ஒப்பந்த அடிப்படையில் தனியரிடம் சுத்தம் செய்கின்ற பணியை விட்டிருக்கின்றோம். அந்த சுத்தம் செய்கின்ற பணியை அவர்கள் முழு மனதோடு முழு கவனத்தோடு ஈடுபாட்டோடு அந்த பணியை செய்து நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. அவர் சரியான முறையில் அந்த பணியை மேற்கொண்டு சுத்தமாக வைத்திருந்தால் நிச்சயமாக புதுச்சேரி மாநிலம் மிக மிக எல்லோரும் பாராட்டுகின்ற அளவிற்கு இருக்கும் என்பது எந்தவித ஐயமில்லை. சுற்றுலா பயணிகள் வருகின்ற மாநிலமாக நம்முடைய மாநிலம் போய் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அது சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. அதனை உள்ளாட்சித்துறை அது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நான் அடிக்கடி வலியுறுத்தி வருகிறேன். அவர்களும் அந்த பணியை மேற்கொள்ள மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றனர். இருப்பினும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட அந்த ஒப்பந்தாரர்கள் அந்த பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நான் அவரை கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களுக்கு பணி பாதுகாப்பு, அவர்களுக்கு ஊதிய உயர்வு, மத்திய அரசு கொடுக்க வேண்டிய அந்த அறிவித்திருக்கின்ற அடிப்படை ஊதியத்தை வழங்க அரசு மிகுந்த கவனம் செலுத்தியிருக்கிறது. ஜூன் மாதம் முதல் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற 290 ரூபாயிலிருந்து இப்பொழுது 424 ரூபாயாக உயர்த்தி கொள்வதற்கான நடவடிக்கை அரசு இருக்கின்றது. ஜூன் மாதம் முதல் அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிடுகின்றேன். நம்முடைய மாநிலத்தை தூய்மையாக வைத்திருந்து சுத்தமான மாநிலம், சுகாதாரமான மாநிலம் என்பதை அனைவரும் பாராட்டுகின்றதை நான் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: மேலும் இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ரவிக்குமார், திரு ஐயப்பன், திரு மோகன்தாஸ், திரு விக்னேஷ் கண்ணன், உள்ளாட்சித்துறை இயக்குநர் திரு ஆதர்ஷ், தூய்மை பணியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகள் குறித்தும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் தொடர்பான சிறப்பு முகாம் குறித்தும் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிப்பிரகாஷ் கடந்த 1ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அதிலிருந்து ஒரு பகுதியை இப்பொழுது கேட்கலாம்.
2: அக்டோபர் 1st டேட் எலிஜிபிள் டேட்டா வச்சுக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் டைரக்ஷன் படியா நாங்க ஒரு ஸ்பெஷல் டிரைவ் ஆஃப் என்ரோல்மெண்ட் எல்லா தொகுதியில 30 தொகுதியில என்னென்ன எங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் யாராரு அக்டோபர் 1st இன்னைக்கு அக்டோபர் 1st இந்த டேட்ல இருந்து யாருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அது எங்க ஓட்டர்ஸ் ஆர் ஏற்கனவே ஓட்டர் லிஸ்ட்ல விடுபட்டு இருக்கிறது ஓட்டர்ஸ் யாரோ ஒருத்தர் இருந்தா அவங்க பேர் சேர்க்கறதுக்கு 30 தொகுதியில ஸ்பெஷல் டிரைவ் நாங்க நடத்த போறோம். அதுல யாராரு ஓட்டர் லிஸ்ட்ல அவங்க பேரு இல்ல அவரெல்லாம் அப்ளை பண்ணலாம். எங்க ஓட்டர்ஸ் யாராரு எலிஜிபிலிட்டி வருது இன்னைக்கு அக்டோபர் 1st இருந்து அவர் பேர் சேர்க்கலாம். இஆர்ஓ ஆபீஸ்ல அவர் அப்ளிகேஷன் இமிடியட்டா கொடுத்துட்டு அது உடனே சேர்க்கலாம். அது ஒரு ஆஸ் பர் த டைரக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் படியா நாங்க ஒரு ஒரு தொகுதியில ஒரு ஒரு இஆர்ஓ கண்ட்ரோல்ல மினிமம் 2 ஸ்பெஷல் கேம்ப்ஸ் ஒரு என்னென்ன பப்ளிக் அதிகமா மூவ்மெண்ட் இருக்கிறது இடத்துல 2 ஸ்பெஷல் கேம்ப்ஸ் வச்சுட்டு அங்க பப்ளிக் கிட்டவா இருக்கிற மாதிரி அந்த ஸ்பெஷல் டிரைவர் நடத்த சொல்லி நாங்க டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ இது தொடர்ந்து 1 மாசத்துக்குள்ள இந்த வேலையெல்லாம் சீக்கிரமா செய்யணும் சொல்லி நாங்க ஆசைப்படுறோம். எலிஜிபிலிட்டி இருக்கு, யங் ஓட்டர்ஸ் இருக்காங்க, லெஃப்ட் அவுட் ஓட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் இந்த கன்சர்ன்ட் இஆர்ஓ கான்டாக்ட் பண்ணி நீங்க அப்ளிகேஷன் இமீடியட்டா கொடுக்கலாம். நாங்க அது இமீடியட்டா சேர்க்கறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணுவோம். எந்த டிஃபிகல்ட்டி யாருக்குமே இருக்காது சொல்லி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த ஆக்டிவிட்டி நாங்க எதுக்காக பண்றோம்னா ஓட்டர்ஸ் லிஸ்ட் அப்டேட்டடா இருக்கணும். ஓட்டர் லிஸ்ட்ல சேராம இருக்கிறது ஓட்டர்ஸ் யாருமே இருக்கக்கூடாது. அப்போதான் ஜனநாயகத்துக்கு ஒரு கம்ப்ளீட்டா சாங்கிட்டி கம்ப்ளீட்டா பெர்ஃபெக்டா வரும் சொல்லி அந்த நோக்கத்துல தான் நாங்க இது பண்றோம். நாங்க ஆல்ரெடி டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம். அந்த மாதிரி பாண்டிச்சேரியில் யாருமே எலிஜிபிள் ஓட்டர்ஸ் ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லாமல் யாருமே இருக்கக்கூடாது சொல்லி என்னுடைய ரிக்வஸ்ட்டாக நான் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் உங்களை எல்லாருக்கும் கேட்குறேன். ரெண்டாவது ரிகார்டிங் பை எலெக்ஷன் தத்தஞ்சாவடி தொகுதியில் பை எலெக்ஷனுக்கு டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் ஆர்ஓ எல்லா பை எலெக்ஷனுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. நாங்கள் அவங்களுக்கு என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸு சப்போர்ட்டு நாங்கள் எல்லாம் அவருக்கு கொடுத்துட்டு வரோம். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இந்த பை எலெக்ஷனுக்கு ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. எல்லா ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கு. ஈவன் கேண்டிடேட்ஸு எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட்ஸு இவிஎம்ஸு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்

0: நல்லா பண்ணுறாங்க, ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. எந்த குறை இந்த விஷயத்தில் இல்லை. எங்களுக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட் வருது அதெல்லாம் கூட இம்மிடியட்டாக அட்டன் பண்ணுறாங்க. எந்த கம்ப்ளைண்ட்டும் எந்த டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ஸ்மூத்லி ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. பெரிய சீஜர்ஸு, கேஷ் சீஜரு நடந்திருக்கு. அப்புறம் ஒரு 2500 கிராம்ஸ் கோல்டு பிடிச்சிருக்காங்க. அதோடைய வேல்யூவே 3 crores 62 lakhs. இந்த வகையில் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், கேஷ் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு எந்த வகை எந்த எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டாம். நாங்கள் எங்கள் டீம்ஸ் எல்லாம் விஜிலண்ட்டாக இருக்கு. நாங்கள் ரொம்ப இன்டென்சிவாக இந்த யார் யார் கேஷ் கேரி பண்ணுறாங்க, தப்பான முறையில் கேஷ் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஓட்டர்ஸ்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அவங்க எல்லாருமேலாம் நாங்கள் தீவிரமான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். யாரும் தப்பான முறையில் ஓட்டர்ஸ்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது எல்லாருக்கும் சொல்லுகிறேன். 5 flying squads இருக்கு. அதுக்கப்புறம் IT செப்பரேட்டாக இருக்கு. அப்புறம் போலீஸ் கூட செப்பரேட்டாக பண்ணுறாங்க. எக்ஸசைஸ் கூட செப்பரேட்டாக, லிக்கர் இதெல்லாம் இருந்தால் கூட அவர் கூட செப்பரேட்டாக இது பண்ணுறாங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸு, பேசிக் மினிமம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அஷூர்டு மினிமம் ஃபெசிலிட்டிஸு, எல்லா டென்ட்டு ஷெட்டு அதெல்லாம் கூட லாஸ்ட் டைம் ஜென்ரல் எலெக்ஷன்ஸில் எப்படி பண்ணாங்க அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், செல்ஃபோன் அதெல்லாம் வைக்கிறதுக்கு செப்பரேட்டு அரேஞ்ச்மெண்ட்டு. 31 போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு உமன் போலிங் ஸ்டேஷன் இருக்குது, 2 வல்னரபுள் போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு. பிரிவு

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலாம்னு உங்கள்ட்ட கேக்குறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
3: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு
6: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லாம் சண்முகம் ரெயின்போக்கு.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்வேறு அமைச்சகங்களுக்கான நாடாளுமன்ற குழுக்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் விமானி ஸ்மித் மச்சாருக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. இனி விரிவான செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுதில்லியில் உள்ள தமது இல்லத்தில் நேற்று அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல் நடைபெற்றதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களின் நலன்களுக்காக பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சிறப்பாகவும் திறமையாகவும் செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி அந்த கூட்டத்தில் கேட்டுக் கொண்டார். இந்தியா ரஷ்யா இடையேயான ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்றது. இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அதிகரித்துள்ள ஒத்துழைப்பு குறித்து இந்த கூட்டத்தில் அவர் எடுத்துரைத்தார்

0: சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுதில்லியில் உள்ள தமது இல்லத்தில் நேற்று அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல் நடைபெற்றதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களின் நலன்களுக்காக பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சிறப்பாகவும் திறமையாகவும் செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திரமோடி அந்த கூட்டத்தில் கேட்டுக் கொண்டார். இந்தியா ரஷ்யா இடையேயான ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்றது. இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அதிகரித்துள்ள ஒத்துழைப்பு குறித்து இந்த கூட்டத்தில் அவர் எடுத்துரைத்தார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக நடவடிக்கைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். பல்வேறு அமைச்சகங்களுக்கான நாடாளுமன்ற குழுக்களை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மாற்றியமைத்துள்ளார். நிதிக்குழு தலைவராக பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பர்த்ருஹரி மகதாப் நியமிக்கப்பட்டுள்ளார். இதில் மக்களவை உறுப்பினர்கள் 21 பேரும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் 10 பேரும் இடம்பெற்றுள்ளனர். வெளியுறவு குழுவிற்கு காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் திரு சசி தரூரும், ரயில்வே நாடாளுமன்ற குழுவிற்கு பிஜேபி மக்களவை உறுப்பினர் திரு சுதீர் குப்தாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ரசாயனம் மற்றும் உரத்துறைக்கான நாடாளுமன்ற குழுவிற்கு மக்களவை உறுப்பினர் டாக்டர் ககோலி கோஷும், வேளாண் துறைக்கான நாடாளுமன்ற குழு தலைவராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர் திரு சரண்ஜித் சிங் சன்னியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு குழுவுக்கு பிஜேபி மக்களவை உறுப்பினர் திரு ராதாமோகன் சிங்கும், நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற குழுவிற்கு பிஜேபி மக்களவை உறுப்பினர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடியும் நியமிக்கப்பட்டிருப்பதாக மக்களவை செயலகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் உள்ள இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதரகத்தின் பொறுப்பு அதிகாரியை வெளியுறவு அமைச்சகம் நேற்று நேரில் அழைத்து தமது எதிர்ப்பை பதிவு செய்தது. பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூர் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை சர்வதேச எல்லை அருகே நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தானின் குற்றச்சாட்டுகளையும் இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து 3 பேர் அந்த பகுதியிலிருந்து இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்றதாகவும், அவர்களை திரும்பிச் செல்லுமாறு எல்லை பாதுகாப்பு படையினர் பலமுறை எச்சரித்த போதும் அவர்கள் இந்திய எல்லைக்குள் வர முயன்றதால் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாகவே அவர்களை தடுக்க எல்லை பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். எல்லைப்பகுதி ஊடுருவல், போதைப்பொருள் கடத்தல் போன்றவற்றில் பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு படையின் பங்கு குறித்து அந்நாட்டு அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. வேகமாக மாறிவரும் உலக அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப ஒழுங்குமுறை விதிமுறைகளும் மாற்றியமைக்கப்பட வேண்டியது அவசியம் என்று நிதி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், போட்டி மற்றும் முதலீட்டை ஊக்குவிக்கும் வகையில் விதிமுறைகள் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் தனியார் நிறுவனங்கள் செயல்படுவதால் ஒழுங்குமுறை அமைப்புகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக இல்லாமல் அதே நேரத்தில் ஆபத்துகளை கட்டுப்படுத்துவதில் சமநிலையான விதிமுறைகளுடன் ஒழுங்குமுறை அமைப்புகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு ராஜீவ் கௌபா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மேம்படுத்தப்பட்ட தொழிற்பயிற்சி நிலையங்கள் மூலமாக வேலைவாய்ப்பு மற்றும் திறன்களை மேம்படுத்தும் பிரதமரின் திட்டம் இன்றுடன் ஓராண்டை நிறைவு செய்கிறது. இத்திட்டத்திற்காக மத்திய அரசு 30,000 கோடி ரூபாயும், மாநில அரசுகள் 20,000 கோடி ரூபாயும், தொழில்துறை 10,000 கோடி ரூபாயும் ஒதுக்கியுள்ளன. தொழில்துறையினரின் பங்களிப்புடன் தொழிற்பயிற்சி நிறுவனங்களின் உட்கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளன. வேலைவாய்ப்புக்கு ஏற்ப தொழிற்பயிற்சி நிலையங்களில் புதிய பாடத்திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதனால் இந்த பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை 54% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.

0: விண்வெளித்துறையில் ராக்கெட், செயற்கைக்கோள் மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பல துறைகளில் இளைஞர்கள் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்று இஸ்ரோ முன்னாள் தலைவர் திரு சிவன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் திருச்சி விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 60 ஆண்டுகளில் இந்தியா ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோளில் நிபுணத்துவம் அடைந்துவிட்டதாக தெரிவித்தார். இதன் அடுத்த கட்டமாக மனிதர்களை பூமியிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்தில் புவி சுற்றுவட்ட பாதைக்கு அனுப்பி பின்னர் அவர்களை பாதுகாப்பாக மீண்டும் பூமிக்கு கொண்டு வருவதே ககன்யான் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்றும் அவர் கூறினார். இத்திட்டத்தில் அதிக செயல்திறனை விட மனிதர்களின் பாதுகாப்பு, நம்பகத்தன்மை ஆகியவற்றுக்கு இஸ்ரோ அதிக முக்கியத்துவம் அளிப்பதாகவும் திரு சிவன் கூறினார். முல்லை பெரியார் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு கேரள முதலமைச்சர்கள் பேச்சு நடத்தி சுமூக தீர்வு காண்பார்கள் என்று கேரள அறநிலையத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் கூறியுள்ளார். நாகர்கோவிலில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். சபரிமலை வரும் பக்தர்களின் வசதிக்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கேரள முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளதாகவும் அவர் கூறினார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கக்கொள்ளை தொடர்பாக சிறப்பு விசாரணை குழு உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்த பின்னர் அதன் மீது கேரள மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு முரளிதரன் தெரிவித்தார். இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் விமானி ஸ்மித் மச்சாருக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். சவுதி அரேபியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு சென்ற விமானத்தை திட்டமிட்டு விபத்துக்குள்ளானதை தடுத்து பயணிகளை காப்பாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த விமானி ஸ்மித் மச்சாருடன் நேற்று தொலைபேசியில் பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார். இந்திய விமானி துணிச்சலாக செயல்பட்டது பாராட்டத்தக்கது என்றும் அவர் கூறினார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் விமானி ஸ்மித் மச்சார் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை ஈரான் வகுத்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஈரானின் பொருளாதாரத்தை நிர்வகிக்க புதிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் ஆதரவோடு அமெரிக்காவின் நடவடிக்கைகளை ஈரான் வெற்றிகரமாக தடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஈரான் அரசுக்கு ஆதரவளித்து வரும் பல்வேறு நிறுவனங்களை குறிவைத்து அமெரிக்கா நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு மசூத் பெசஸ்கியான் குற்றம் சாட்டியுள்ளார். ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள சனா மற்றும் சாதா மீது ஏமன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாதில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக கிளர்ச்சியாளர்கள் அறிவித்ததை அடுத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஏமன் ராணுவம் அறிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் ஜப்பானில் இன்று நிறைவடைகிறது. தொடக்க விழா நடைபெற்ற நகோயா நகரத்தில் உள்ள மிசூஹா பூங்கா தடகள மைதானத்தில் நிறைவு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. நிறைவு நாள் அணிவகுப்பில் இந்திய தேசிய கொடியை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற வீராங்கனை நீரு தந்தா ஏந்திச் செல்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்வேறு அமைச்சகங்களுக்கான நாடாளுமன்ற குழுக்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் விமானி ஸ்மித் மச்சாருக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 7:25.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிருமாம்பாக்கம் பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 7789978.
4: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.
5: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மாதத்துல பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான காரணிகள் என்னென்ன காரணிகள்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த காரணிகளில் வந்து மாற்றக்கூடியவை மாற்ற முடியாதவைன்னு ரெண்டு வகையாக இருக்குது. மாற்ற முடியாதவை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரம்பரை நோயாக வந்துகிட்டு இருக்கோம், அதெல்லாம் கொஞ்சம் மாற்ற முடியாதவை. பரம்பரை நோயில் பர்டிகுலராக நான் குறிப்பாக சொல்லணும்னா BRCA1 and 2 மியூட்டேஷன் சொல்லக்கூடிய ஜெர்ம்லைன்

0: மியூட்டேஷன் சொல்லக்கூடிய இந்த இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் மாற்ற முடியாது. தற்சமயத்துக்கு ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு எப்படி இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இப்போதைக்கு அதை வந்து மாற்ற முடியாமல் காரணியாக தான் இருக்குது. அதாவது மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் நின்ற பிறகு ஓவர் வெயிட் ஒபிசிட்டியாக இருக்கிற பெண்களுக்கு நார்மல் இடையாக இருக்க விடையோட அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்த இரண்டாவது காரணியாக பார்க்கப்படுது வந்து பார்த்தீங்கன்னா மது. ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கும் ஆல்கஹால் குடிக்காதவங்களுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஆல்கஹால் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. மூன்றாவது பார்க்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மார்பகத்தில் கட்டி வந்து இருந்து அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணி செக் பண்ணும்போது ஏடிபியான்னு சொல்லக்கூடிய ப்ராலிஃபரேட்டிவ் டிசீஸ் வித் ஏடிபியான அந்த பெத்தாலஜி ரிப்போர்ட்டில் வந்திருக்கவங்களுக்கும் கொஞ்சம் ஹை ரிஸ்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இயற்கையாகவே ஒரு சில பெண்களுக்கு வந்துட்டு மார்பகம் வந்து டென்ஸ் பிரஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு இது அமைப்பு இருக்கும். நார்மல் டென்சிட் பிரஸ்ட் இல்லாதவங்களை கம்பேர் பண்ணும்போது டென்ஸ் பிரஸ்டாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கிளாண்டுலர் பிரஸ்ட் ரொம்ப இதுவாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ மாதவிடாய் நின்ற பிறகு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட்னு சில பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் நின்ற பிறகு ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப உடல் சோர்வு, ஒரு ஹார்ட் ஃப்ளஷஸ்ன்னு சொல்லுங்க ரொம்ப சூடாக இருக்குது, அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்து ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்லி மாத்திரைகள்லாம் எடுத்துப்பாங்க, எஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் பில்ஸ். ஸோ மாத்திரைகள் இந்த மாதிரி ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுத்தவங்களுக்கு கொஞ்சம் பிரஸ்ட் கேன்சர் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ யாருக்கு கொஞ்சம் வராதவங்க கார அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ 30 வயதுலேயே மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்திருக்கு, அவங்களுக்கு லாக்டேஷன்லாம் கொடுக்குறோம், பால் வந்து கொடுக்குறோம், ஒரு ஆண்டு 2 ஆண்டு பால் கொடுக்குறோம், அவங்களுக்குலாம் வந்து கம்மியாக இருக்குது. 2 குழந்தை இருக்கவங்களுக்கு அது மாதிரி 2 வருஷம் பால் கொடுக்குறவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்துட்டு லேட்டாக முத குழந்தை பிறக்கும்போது 35 வயது அதிகமாக இருக்கவங்கள கம்பேர் பண்ணும்போது 30 வயதுக்குள்ளேயே முத குழந்தை பிறந்து அவங்களுக்கு பால் ஊட்டி கொடுக்கும், இது எல்லாமே ஹார்மோன் சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த டைம் ப்ரொஜெஸ்ட்ரான் ப்ரோலாக்டின் வர மாதிரி இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு வந்து ஹார்மோன் உடல் இயற்கையாகவே வந்துட்டு இவங்க 2 குழந்தை இல்லை 2 ஆண்டு பால் கொடுத்தவங்க இவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் வந்து மார்பக புற்றுநோய் வர வந்து ரிஸ்க் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம்பேர் டு நம்ம 35 வயதுக்கு அப்புறம் முத குழந்தை பிறந்து அவங்களுக்கு பால் ஊட்டுறவங்க பெண்களை விட இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தாய்மார்களுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வர்ற ரிஸ்க் கம்மி. ஸோ இதுதான் வந்து நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்ம இது பண்ணுது. ஸோ என்னென்ன வராமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ், உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். தினமும் வந்து 1-30 நிமிஷம் நமக்காக ஒரு செல்ஃப் கேர் எடுத்துட்டு ஆரோக்கியமாக உடற்பயிற்சி கண்டிப்பாக பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடல் பருமன் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் நமக்கு வந்துட்டு நம்ம இயற்கையை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு சில மாதவிடாய் நின்ற பிறகும் ஒரு சில சிம்டம்ஸ் இருக்குதுன்னு நம்ம வந்துட்டு ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஸ்பில்ஸ் எடுக்கும்போது ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு நம்ம தெரப்பின்னு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு பிரஸ்ட் கேன்சர் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பிரஸ்ட் கேன்சர் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான தடுக்க முடியாத ஒரு ஃபேக்டர்ஸை நம்ம சொல்கிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம், 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள் குறித்த விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.

ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷான மார்னிங் சொல்லிக்கிறேன். நான் உங்க ஆனந்தி. வணக்கம் மக்களே ஷோல. சோ இந்த நாள் உங்க எல்லாருக்குமே நிறைய நிறைய சந்தோஷங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான நாளை அமையணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இன்னைக்கு ஷோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், உங்களுக்கான எஃபி கேள்வி இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஆசியாவுடைய முதல் தொலை தொடர்பு உற்பத்தி மண்டலம், அதாவது ஏசியாஸ் ஃபர்ஸ்ட் டெலிகாம் மேனுபேக்சரிங் ஜோன் வந்து எங்க அமைக்க போறாங்க அப்படின்றதுதான் உங்களுக்கான இன்றைய கேள்வி. சோ இந்த கேள்விக்கான சரியான பதில் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அந்த பதிலை டைப் பண்ணி உங்களோட பேர் மற்றும் ஏரியாவோட ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற எஃபி பேஜ்ல இன்னைக்கு வணக்க மக்களை போஸ்ட் நம்ம போட்டிருப்போம். சோ அந்த போஸ்டுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட பதிலை நீங்க மறக்காம போஸ்ட் பண்ணிருங்க. சோ ஷோட எண்ட்ல நம்ம சரியான பதில் யார் யாரெல்லாம் கரெக்டா சொல்லிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இப்ப உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கண்டு கொண்டேன் படத்துல இருந்து கேட்கலாம்.

வெல்கம் பேக் டு த ஷோ. 7:36 நொடிகளாகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வணக்க மக்களை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கு வந்து அக்டோபர் 4 இல்லையா, சோ ரொம்பவே முக்கியமான நாள் தான். இன்னைக்கு நிறைய ஸ்பெஷல் டேஸ் எல்லாம் வந்திருக்கு. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, மகாத்மா காந்தி அடிகளுடைய கொள்கைகளால ஈர்க்கப்பட்டு கதர் ஆடைகளை மட்டுமே அணிஞ்சு காந்திய வழியை பின்பற்றி இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்துல தேசிய கொடியோட கௌரவத்தை காக்கிறதுக்காக உயர்நீத்த மாவீரர் கொடிக்காத்த குமரன் அப்படின்னு நம்ம எல்லாராலையும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய திருப்பூர் குமரன் அவர்களுடைய பிறந்த தினம் இன்னைக்கு. சோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம வேர்ல்ட் அனிமல் டே, அதாவது உலக விலங்குகள் தினத்தையுமே வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். சோ இதெல்லாம் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்க, தொடர்ந்து கேளுங்க, தெரிஞ்சுக்கலாம். சோ இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்றத நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணிடுறேன். ஆசியாவுடைய முதல் தொலை தொடர்பு உற்பத்தி மண்டலம், அதாவது ஏசியாஸ் ஃபர்ஸ்ட் டெலிகாம் மேனுபேக்சரிங் ஜோன் எங்க அமைக்க போறாங்க அப்படின்றதுதான் உங்களுக்கான கேள்வி. சோ இந்த கேள்விக்கான சரியான பதிலை நீங்க சீக்கிரமா ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற FB பேஜ்ல வணக்க மக்களை போஸ்டர் கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட பதிலை நீங்க போஸ்ட் பண்ணிடுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. வணக்கம் மக்களை, கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கு வந்து உலக விலங்குகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா இல்லையா. சோ இதுல வந்து என்ன அப்படின்னா, அந்த விலங்குகளோட பாதுகாப்பு இருக்கு இல்லையா, அதனுடைய முக்கியத்துவம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியணும், அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும் அப்படின்றத முக்கியமான ஒரு நோக்கமா வச்சுதான் வந்து இந்த நாளை வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். சோ இதுல வந்து அந்த பாத்தீங்கன்னா, இந்த சுற்றுச்சூழல் சமநிலை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு விலங்குமே வந்து காடுகளோட வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் சமநிலைக்கு, அதாவது இக்காலஜிக்கல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சோ இதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, தேனீக்கள். சோ அது வந்து மகரந்த சேர்க்கைக்கும், பறவைகள் வந்து மரங்கள் வளர்றதுக்கும், விதை பரவலுக்குமே வந்து ரொம்பவே வந்து உதவியா இருக்கும். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஃபுட் செயின், அதாவது உயிர் சங்கிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா. ஒரு குறிப்பிட்ட விலங்கு இனம் அழிஞ்சிடுச்சு அப்படின்னா அது ஒட்டுமொத்த உயிர் சங்கிலியுமே பாதிச்சு மனிதர்களோட வாழ்வாதாரத்துக்கே வந்து ரொம்ப அச்சுறுத்தலா மாறும் அப்படின்னு சொல்லலாம். சோ இது மட்டும் இல்லாம ஒரு வாயெல்லாம் ஜீவன்கள் கிட்ட அன்பு காட்டுறது அப்படின்றது மனித சமுதாயத்தோட ரொம்ப உன்னதமான ஒரு பண்பு இல்லையா. சோ கண்டிப்பா அதை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, அது மட்டும் இல்லாம இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சின்ன சின்ன உதவிகள் நம்ம செஞ்சாலே போதுமானது அப்படின்னு சொல்லலாம். அதாவது உணவு தண்ணீர், கோடை காலங்கள் சம்மர் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வெயில் நம்மளாலே வந்து தாங்க முடியல இல்லையா. சோ அந்த மாதிரியான ஒரு நேரங்கள்ல வந்து நம்மளோட வீட்டு மொட்டை மாடி இல்லைன்னா வாசல்ல வந்து பறவைகள் இல்லைன்னா அந்த தெருவில் போகக்கூடிய விலங்குகள் இதுங்களுக்காக வந்து ஒரு பாத்திரத்துல ஒரு சுத்தமான தண்ணீர் வைக்கலாம், முடிஞ்சா உணவு வைக்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பெட்ஸ் எல்லாம் வளர்க்கறதுக்கு வந்து ரொம்ப விருப்பப்படுறாங்க இல்லையா. சோ பணம் கொடுத்து நம்ம ஒரு பெட்டை வாங்கி வீட்டுல வளர்க்கறத விட ஷெல்டர்ஸ், அதாவது காப்பகங்கள்ல வந்து கைவிடப்பட்ட இல்லைன்னா ஆதரவு இல்லாத அந்த விலங்குகள்லாம் இருக்கு இல்லையா, சோ அதை வந்து தத்தெடுத்து நம்ம வளர்க்கலாம். அண்ட் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெகிழி பயன்பாடு, அதாவது பிளாஸ்டிக். நம்ம தூக்கி எறியக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பைகள்லாம் வந்து இந்த மாடுகள் நாய் இதெல்லாம் வந்து உணவு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இதால உயிர் எடுக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவே இருக்கு. சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து நம்ம முறையா அப்புறப்படுத்தலாம், இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே நம்மள அறியாமலே அந்த விலங்குகளுக்கு நம்ம உதவுறோம் அப்படின்னு தான் அர்த்தம். சோ அது மூலமா நமக்குமே நன்மைகள் தான் வந்து கிடைக்குது. ஓகே, சோ இன்னைக்கு வணக்கம் மக்களே, ஷோல வந்து உங்களுக்கான எஃபி கேள்வி என்ன கேட்டிருந்த அப்படின்றத நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணிட்டோமா. ஆசியாவுடைய முதல் தொலை தொடர்பு உற்பத்தி மண்டலம், அதாவது ஏசியா ஃபர்ஸ்ட் டெலிகாம் மேனுபேக்சரிங் ஜோன் எங்க அமைக்க போறாங்க அப்படின்றதுதான். சோ நேயர்கள் வந்து சூப்பரா பதில் எல்லாம் வந்து அப்படியே அனுப்பிக்கிட்டே இருக்காங்க.

நிறைய பேர் விஷஸ்மே வந்து நமக்கு எஃபில வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்பதான் ரேடியோ வச்சு கேக்குறேன் அப்படினா உடனே நீங்க அத பதில டைப் பண்ணி உங்களோட பேர் மற்றும் ஏரியாவோட ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற எஃபி பேஜ்ல இன்னைக்கு வணக்கம் மக்களை போஸ்டர் கீழே உங்களோட பதில் என்ன அப்படின்றத நீங்க போஸ்ட் பண்ணிடுங்க.

வணக்கம் மக்களே, கேட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக ஒரு வேலை வாய்ப்பு செய்திதான் வந்து காத்துட்டு இருக்கு. சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் வாரியத்துல அப்ரண்டிஸ்

பணிக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. சோ கிராஜுவேட் பிரிவில் சிவில் இன்னும் மெக்கானிக்கல்ல 52 இடங்கள், அண்ட் எலக்ட்ரிக்கல் 24, டெக்னீஷியன் பிரிவில் சிவில் 10, எலக்ட்ரிக்கல் 22 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 108 இடங்கள் வந்து காலியா இருக்கு. சோ இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா டிப்ளமோ இல்லனா பிஇ பிடெக் இதுதான் வந்து கல்வி தகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதை பத்தின மேல விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இல்ல நான் ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னாலும் விசிட் பண்ணுங்க NETS.education.gov.in அப்படின்ற இணையதள முகவரிய. அண்ட் நீங்க ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணதுக்கு இந்த மாதம் 17 தேதி தான் கடைசி நாள். சோ இன்னைக்கு நம்ம ஷோல வந்து நம்ம என்ன கேள்வி எஃபி கேள்வியா வந்து கேட்டிருந்தோம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஆசியாவுடைய முதல் தொலை தொடர்பு உற்பத்தி மண்டலம் அதாவது ஏசியாஸ் ஃபர்ஸ்ட் டெலிகாம் மேனுபேக்சரிங் ஜோன் வந்து எங்க அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து சரியான பதில் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இப்ப நம்ம கரெக்டான பதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய டைம் வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், இதுக்கான சரியான பதில் இந்தியாவுடைய மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய குவாலியர் அப்படின்றதுதான் சரியான பதில். சோ இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து உள்நாட்டு தொழில்நுட்பம் மற்றும் வடிவமைப்பை ஊக்குவிக்கிறது, முதலீடுகளை ஈர்க்கிறது, அண்ட் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது, ஏற்றுமதியை அதிகரிக்கிறதுக்கும் 5G 6G மாதிரியான மேம்பட்ட தொலைத்தொடர்பு தொழில்நுட்பங்களை திறன்களை வளர்க்கறதும் தான் வந்து இதனுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. சரி, இதுக்கான சரியான பதிலை யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ் பிரபு வீரா ராஜபாளையம், அண்ட் குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், ஆரூர் கொடிக்கால் பாளையம்லேருந்து ஜான் ஹாஜா நஜமுதீன், கெடார்லேருந்து அன்பு அண்ட் இன்பா இலக்கியா, புவனகிரி சுமதி பாபு, ஏ ஹரிஹரன், அரியலூர் வீரதுரை, அண்ட் சிதம்பரத்திலிருந்து ரமணி ராஜேஷ், காரைக்கால் மேலோடுதுறையிலிருந்து எஸ் சேப்பு விஜயராகவன், செஞ்சு சிங்கவரம் கலைவாணி கணேஷ்மா, அண்ட் சென்னையிலிருந்து அந்தோனிராஜ், ஆண்டிமடம் கார்த்திகேயன், ராமகிருஷ்ணன் கொழுமம் கொண்டான்லிருந்து, மதுரை சோ சண்முக சுந்தரம், எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், அண்ட் திருவாரூர் கொடிக்கால் பாளையம்லிருந்து ஷாகுல் ஹமீத் ராஜா, பூல்வபாளையம் ஆனந்த முருகன், பி ரா செந்தில் முருகன், கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடியிலிருந்து. சோ இந்த மாதிரி இவங்க எல்லாருமே வந்து கரெக்டான பதில் கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஏராளமான பேர் வந்து நிறைய விஷஸ் வந்து அனுப்பியிருக்காங்க நம்ம ஷோக்காக. சோ உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான நன்றியை சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியோட நிறைவா உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு நான் பிளே பண்ண போறேன். லவ் பேர்ட்ஸ் படத்துல இருந்து தான் வருது, கேட்கலாம்.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: தொடர்வது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் இந்திய விமானி கேப்டன் ஸ்மித் மச்சார் ஆகியோரை வரவேற்கும் இஸ்ரேலின் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பாரம்பரிய சுடரை ஏற்றுமாறு இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் நிதி சிக்கனம், உள்கட்டமைப்பு, முதலீடு, வங்கி சீர்திருத்தங்கள், மேம்படுத்தப்பட்ட விநியோக வழிமுறைகள் மற்றும் தொடர்ச்சியான சீர்திருத்தங்கள் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பின் மூலம் இந்தியாவின் பொருளாதார வலிமையும் மீள்திறனும் கட்டமைக்கப்பட்டுள்ளன என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற 5வது கௌடல்ய பொருளாதார மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நேற்று புதுடெல்லியில் இந்தியா ரஷ்யா உறவுகள் குறித்த ஆலோசனைக் குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தில் வர்த்தகம், முதலீடுகள், எரிசக்தி, இணைப்பு, கலாச்சாரம் மற்றும் ரஷ்ய உறவு

புகழ் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவின் பன்முக ஈடுபாட்டின் பல்வேறு அம்சங்களை டாக்டர் ஜெய்சங்கர் எடுத்துரைத்தார். செம்மொழிகள் குறித்த ஆய்வுகளுக்காக 5 சிறப்பு மையங்களுக்கு கல்வி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. அசாமி, பெங்காலி, மராத்தி, பாலி மற்றும் பிராகிருதம் ஆகிய மொழிகளில் ஆய்வு செய்வதற்காக 5 சிறப்பு மையங்களை நிறுவுவதற்கு உயர்கல்வித்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. வேகமாக மாறிவரும் புவிசார் அரசியல், தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார சூழலுடன் ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் உருவாக வேண்டியதன் அவசியத்தை நிதி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற 5வது கௌடல்ய பொருளாதார மாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை இடைத்தேர்தலை முன்னிட்டு நாளை 5ஆம் தேதியும் மற்றும் வாக்குப்பதிவு நாளான 6ஆம் தேதியும் தொகுதியில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணிகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதை முன்னிட்டு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழி சீதேவி. நேரம் 8:28. இந்த நிகழ்ச்சி இனிய நேரம். ஒரு அழகான டாபிக்ல தான் பேச போறோம். இந்த டாபிக்ல நீங்களும் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770. என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையை அழகாக்கிய மனிதர்கள். நம்ம நிறைய கனவுகள் லட்சியங்கள் வச்சுட்டு நம்ம லைஃப்ல வந்து எப்படிதான் மூவ் பண்றது, இதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படிலாம் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருப்போம் இல்லையா. ஒரு பர்டிகுலர் டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அது யார் வேணாலும் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், ஆசிரியர்களா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், பெற்றோர்களா இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை அழகாக்கிய நிறைய அட்வைஸ் கொடுத்து இப்போ ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு காரணமா இருந்தவங்க யாரு அப்படின்றத சீக்கிரமா கால் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தலைப்பு, உங்கள் வாழ்க்கையை அழகாக்கிய மனிதர்கள். டயல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770. இப்போ ஒரு சூப்பரான சாங் வருது, மான்காராத்தே படத்திலிருந்து.

0: நெருக்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்கள் வாழ்க்கையை அழகாக்கிய மனிதர்கள் அப்படின்ற தலைப்பு தான் பேச போறோம். சொன்ன உடனே ஒரு நேயர் வந்திருக்காங்க, யாரு எங்கிருந்து அப்படின்னு பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் பாண்டிச்சேரியிலிருந்து ஆனந்தி பேசுறேன்.
2: சொல்லுங்க.
3: என் வாழ்க்கையை அழகாக்கியவர்கள் என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த என்னோட அம்மா அப்பா.
2: சூப்பர்.
3: அப்புறம் என் கணவர், அப்புறம் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ்,
2: யாரையும் விடல. ஓகே.
3: அப்புறம் இப்ப வந்து வாழ்க்கைய அழகாக்கிட்டு இருக்கிறவங்க எங்க பேர குழந்தைங்க.
2: ஆஹா, ஒருத்தவங்களை விட்டு ஒருத்தவங்க சொன்னா வந்து மனசு கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சூப்பரா எல்லாரையும் கவர் பண்ணிட்டீங்க.
3: ஆமா,
2: எந்த விதத்துல அழகாக்கிட்டு இருக்காங்க?
3: விளையாடுறது, பாடுறது, டான்ஸ் ஆடுறது, பேசுறது. இவங்க இப்ப என்னோட சொந்த பேர குழந்தைகள் தான். பேர பேட்டிங்க ரெண்டு பேரு.
2: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா ஷேர் பண்ணீங்க. நன்றி மேம்.
3: நன்றி.
2: இப்ப உங்களுக்காக பாடல் வருது, எங்கேயும் காதல் படத்திலிருந்து.

0: 148.2 overs. West Indies captain Shai Hope, who scored 162, was named player of the match. The India Meteorological Department, IMD, has forecast heavy rainfall at isolated places over Kerala, Mahe, Tamil Nadu, Puducherry and Karaikal today. The IMD said the conditions are likely to become favourable for further withdrawal of southwest monsoon from remaining parts of Marathwada and Vidarbha. Some more parts of Maharashtra, Chhattisgarh, Telangana and north interior Karnataka during the next 2 days. The weather agency said that the thunderstorms accompanied with lightning and gusty winds may prevail over Tamil Nadu, Puducherry, Andhra Pradesh, Kerala, Karaikal, Assam, Nagaland, Manipur, Mizoram and Tripura during the day. Meanwhile, Konkan and Goa are expected to experience hot and humid weather till tomorrow. And now for a look at today's newspapers, it's over to Saira Mujtaba.
1: Thank you, Nishit. The Indian Express in an exclusive report says, under GST regime, arrest powers likely to be removed. Hindustan Times quotes Finance Minister Nirmala Sitharaman, Uncertainty now a standing condition of international economy. RBI Governor Sanjay Malhotra says, global financial risk emerging, states the Economic Times. External Affairs Minister S. Jayashankar says, India backs dialogue diplomacy to end Ukraine conflict, according to the Sunday Statesman. Oman barred radical pilot whom Fly Dubai hired, reports Sunday Pioneer. Five Indian nationals rescued from Strait of Hormuz is headlined by the Asian Age. And finally, India wins 11 gold medals in the last 2 days of Asian Games, finishes with a total of 21 to jump to the fourth place in medals tally, reports the Sunday Times in its top story. And with that, it's back to you, Nishit.
0: Thank you, Saira. And now before we end the bulletin, the headlines once again. Lok Sabha Speaker Om Birla reconstitutes several department-related parliamentary committees for 2026-27 term. Union Education Ministry approves 5 new centres of excellence for studies in classical languages, Assamese, Bengali, Marathi, Pali and Prakrit. India summons Pak envoy to register strong protest over continued facilitation of illegal cross-border infiltration from Pakistan. 19th Pravasi Bharatiya Divas convention to be held from the 7th to 9th of January next year in Kolkata. Israeli Prime Minister Benjamin Netanyahu describes Indian pilot Smit Macher, hero of Israel. India and entire world invites him and Prime Minister Narendra Modi to Israel's Independence Day ceremony. And Asian Games 2026 to conclude today at Nagoya in Japan. Trap shooter Neeru Dhanda to be India's flag bearer for closing ceremony. For details of these stories and more, log on to our website newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: Akashvani Puducherry, Neeram 8 mani 30 nimidam.
3: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் VIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. இனிய நேரம் நேரம் 8:49 இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக்ல பேசிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை அழகாக்கிய மனிதர்கள். நம்ம லைஃப்ல திக்கு தெரியாம தசை தெரியாம நிக்கும் போது நிறைய பேர் நம்மள கைப்பிடிச்சு தூக்கி விட்டுருப்பாங்க இல்லையா. அந்த மனிதர்களை லைஃப் லாங் வரைக்கும் நம்ம மறக்கவே மாட்டோம். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில யார் அழகாக்கிய மனிதர்கள் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நேரிட்ட பேசிட்டோம். இப்ப ஒரு நேர் வந்திருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கேன், சொல்லுங்க.
5: மகிழ்ச்சி மேம். என்னுடைய வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக்கிய மனிதர்கள் அப்படிங்கும் போது என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு சுதன், அவனை தான் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன்.
2: சூப்பர்.
5: ஹலோ,
2: சொல்லுங்க.
5: சரி. ஏன்னா எனக்கு அந்த வழிகாட்டுதல் அப்படிங்கறத அவன் ரொம்ப சிறப்பா செஞ்சாம, அதாவது எனக்கு துவண்டு இருக்கும் பொழுது எனக்கு ஊக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்தான். அதே மாதிரி நான் எத்த சரி செஞ்சாலும் அப்ரிசியேட் பண்ணுவா. சூப்பரா இருக்கு சந்திரசேகர், அடிச்சுக்க முடியாது சந்திரசேகர்னு. அதாவது தவறு செய்யும் பொழுது அதை சுட்டி காமிப்பான். அது மட்டும் இல்லாம என்னுடைய லைஃப்ல வெவ்வேறு ஸ்டேஜஸ்ல அவன் இருந்திருக்கான். சின்ன வயசுல இருந்து

0: ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்.
1: ஹலோ ஹலோ, அழகான கருத்துக்கெல்லாம் பேசிட்டே வந்தாரு, உங்க ஃப்ரெண்டை பத்தி சொல்லிட்டே வந்தாரு, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஓகே, தொடர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணலாம். நீங்க டெல் பண்ண வேண்டிய எண்கள் 2271760, மற்றொரு எண் 2271770. நம்ம நிகழ்ச்சியில பேச வந்திருக்கும் மற்றொரு நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம், திரும்ப ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
1: சொல்லுங்க சார்.
2: என்ன அழகா ஆக்கியதுன்னு பாத்தீங்கன்னா, உள்ளூர்ல இருந்து உலக மக்கள் தாங்க.
1: உலக மக்கள்,
2: ஆமா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மக்களை பார்க்கும் போது பாத்தீங்கன்னு வச்சுங்க, இப்படி வாழணும், இப்படி இருக்கணும், இப்படி மாத்திக்கணும், நமக்குள்ள இருக்கிற தவறுகளை திருத்திக்கணும், நமக்குள்ள உத்வேகத்தை உருவாக்கணும். இப்படி உலக மக்கள், அதாவது உள்ளூர்ல இருந்து உலக மக்கள் வரலுமே பார்த்து பார்த்து பார்த்து என்னன்னாலும் தெரிக்கு.
1: அனுபவ பாடம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றீங்க.
2: ஆமா, இதுதான் உண்மையிலே என்ன பொறுத்தவரையும் எல்லா மக்களையும் நான் சொல்ல வருது, அவ்வளவுதான்.
1: ஓகே, சூப்பர் சார், ரொம்ப அழகா பேசுனீங்க, நன்றி.
2: நன்றி மேடம்.
1: நிகழ்ச்சியில நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு நீங்க பேச வேண்டிய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை அழகாக்கிய மனிதர்கள் அப்படின்ற தலைப்பு தான். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760, மற்றொரு எண் 2271770. இப்போ ஒரு அழகான பாடல் ஆடுகளும் படத்திலிருந்து கேட்கலாம்.

0: மீண்டும் அணிந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் 8:30 நம்ம நிகழ்ச்சியில நேயர்கள் ரொம்ப அழகா அவங்களுடைய வாழ்க்கையை அழகாக்கிய மனிதர்கள் இல்ல, நானே நிறைய அனுபவ பாடம் கத்துக்கிட்டேன், நானே என்னுடைய வாழ்க்கையை அழகாக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நேர் வந்திருக்கிறாரு, அவர் யாரு எங்கிருந்து அப்படின்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க சார்.
1: என்னுடைய வாழ்க்கையை அழகாக்கினவர் என்னக்குள்ளே இருக்கிறவர் தான். ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அனுபவங்கள் கிடைக்கும் இல்லையா, திருமணத்துக்கு முன்னாடி திருமணத்துக்கு பின்னாடி இப்படின்ற வாழ்க்கைய போயிட்டு
0: இருக்கும்.
1: அதுல ஒவ்வொரு அதாவது என்ன ஒரு விஷயம்னா, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றத நான் கத்துக்கிட்டேன்.
0: எதை செய்யக்கூடாது, அதனால என்ன பின் விளைவுகள் எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து
1: அனுபவப்பட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் செஞ்சா நம்முடைய வாழ்க்கை அழகாயிக்கலாம்ன்றது அதுவும் அந்த அனுபவம் தான் எனக்கு கத்து கொடுத்துருக்கு.
0: சூப்பர் சூப்பர். நம்ம நேயர்களுக்கு எல்லாம் சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய அனுபவ பாடத்துல இருந்து ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம்.
1: ஏதாவது ஒரு விஷயம், அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாம் அது நான் சொல்லல, இது இன்னொரு சொன்னவங்க தான், என்ன எல்லாம் நம்மள கடந்து போகும், அது கூட நாமளும் போயிடணும். நாம இங்க ஐயோ எனக்குதான் அப்படின்னு எல்லாம் இல்ல, உங்களுக்கு விட கஷ்டப்படுறவங்க நிறைய இது கலந்து என்ன சொல்லுது, உனக்கும் கீழே உள்ளவர்கள் கோடி அப்படின்னு. அந்த கோடியில ஒருத்தம் தானே நானும், என்ன
0: கண்டிப்பா
1: என்ன மாதிரி இருக்கு, என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, எனக்கு கீழே எனக்கு மேல எல்லாருமே இருக்கிறது இருந்துட்டு தான் இருக்காங்க.
0: என்ன
1: அதுக்கு இன்னொரு பழமொழி சொல்லுறாங்க, விரலுக்கு தந்த வீக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அண்ணா
1: ஏன்னா நம்ம தாய்க்குறால இருக்க கஷ்டம் தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுவே ஐயோ நம்ம விரல பார்த்து வைக்கணும், நம்ம விரல வீங்கிட்டு நம்ம விரல வீங்கன்னு பாத்தோம்னா அடுத்த ஒரு இன்னொரு விரலே இல்லாத ஒரு நம்ம இருக்க, அவருக்கு நாம மேல இல்லையா, அவருக்கு மேல நம்ம இல்லையா, அவரை விட நம்ம பரவாயில்ல, நமக்கு வீக்கம் தான் அவருக்கு விரலே இல்லை, அவரும் வாழ்க்கையில முன்னு வந்து முன்னுக்கு இருக்காரு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாலேயே நிறைய முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்களாம் நமக்கு அது பார்க்கும்போது அனுபவம், அந்த அனுபவம் தான் நம்மள அவங்க பாக்குறது நடந்த விதம் ஒரு நல்ல விஷயம், எது நல்ல விஷயம் அது நமக்கு எது சரி வரும், நல்ல விஷயம் எல்லாமே எல்லாருக்கும் நல்ல விஷயமா இருந்திருக்காது. ஆனா எது எனக்கு நல்ல, எதை நான் செய்ய முடியும் அப்படின்றது என்னுடைய மனசுல ஒரு அனுபவம் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு நல்லதாக நடந்திருக்கும், அது என்ன அவங்களுக்கு நடந்தது எனக்கு ஏன் நடக்கல அப்படின்னு பார்த்தா எனக்கான அந்த தகுதி இல்லை, அதுதான் எனக்கு நடக்கல. என்ன இதைதான் உணர்த்திதான் என்னுடைய அனுபவம், இதுதான் என்ன அழகாய் கொண்டு இருக்கிறது.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள்லாம் சொல்லி சொன்னீங்க. நன்றி சார்.
1: நன்றி மேம். உங்களுக்கு
0: நிகழ்ச்சியில பேசலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271760 மற்றும் 2271770.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே,
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
4: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
4: நேயர் விருப்பம்.
0: பேச வந்திருக்கும் நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மேம். ஸ்ரீதேவி மேடத்துக்கு காலை வணக்கம். கடலூர்ல இருந்து எல்லாம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க மேம்.
5: பஸ் இந்த டாப்பிங் குடுத்து எங்களுக்கு பஸ் எல்லாரையும் ஒவ்வொருவங்களே வந்து அவங்களோட மனசுல இருக்கிறத வெளியப்படுத்துறதுக்காக பஸ் நன்றி. பஸ் இந்த நேரத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
0: ஓகே சொல்லுங்க மேம்.
5: எனக்கு வந்து எங்க அம்மா அப்பா அவங்க இல்லைன்னா நான் இந்த நேரத்துல உங்ககிட்ட பேசிருக்க முடியாது. பஸ் அவங்களுக்கு தான் அழகான மனிதர்கள் எனக்கு, புரியுதுங்களா? ரெண்டாவது எனக்கு கடவுளை இந்த நாளை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப அவருக்கும் நான் எந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கணும், புரியுதுங்களா?
0: பல அனுபவம்,
5: பல அனுபவங்களை எனக்கு வாழ்க்கையில கத்து கொடுத்த சில மனிதர்கள் அவங்க வெளியே சொல்ல விரும்பல, அவருங்களுக்கு நான் வந்து அழகான மனிதர்கள் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க சில பாடங்களை நமக்கு குடுக்குறாங்கல்ல, அப்பதான் நம்ம கத்துக்க முடியுது, புரியுதுங்களா? எனக்கு புதுமையான பல அனுபவங்களும் புதிய இப்பத்திக்கு எனக்கு இருக்கிறது புதிய ஆர்ஜைகள் தான்.

0: எனக்கு புதிய எல்லா அனைத்து ஆர்ஜர்களும் எனக்கு புதிய மனிதர்களும் இதுல வர அனைத்து இருக்காங்க பாருங்க, அவங்களும் பல கருத்துக்கள் சொல்றாங்க, அவங்க தான் எனக்கு அழகான மனிதர்கள். நன்றி நன்றி
1: நன்றி. எந்த டாபிக்ல நீங்களும் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரமா கால் பண்ணுங்க 2271760 மதுரையின் 2271770. வெட்டையாடு விளையாடு படத்துல இருந்து பாடல் வருது, கேட்கலாம்.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: இனிய நேரம் 8:38:34 வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: சந்திரசேகரன் சார் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டே இருந்தீங்க, அதுக்குள்ள உங்க லைன் கட் ஆயிருச்சு. ஓகே,
3: கண்டிப்பா மேம். அப்புறமா என்னுடைய பாட்டியும் நான் சொல்ல வந்தேன் மேம். என்னுடைய பாட்டி வந்து என்னுடைய லைஃப ரொம்ப ரொம்ப அழகாக்கிய மனிதர்கள்ல அவங்களும் டாப் மோஸ்ட்ல இருக்கிறாங்க. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு அருமையான வேர்டு, பாட்டி சொல்லை தட்டாதேன்னு. அது மாதிரிதான் அன்பால என்ன கட்டி போட்டுருவாங்க. நிறைய சமயங்கள்ல எனக்கு வந்து இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சந்திரசேகர் இப்படி பண்றா அப்படி பண்றான்னு, விடுகதைகளாக இருக்கட்டும், பழமொழியா இருக்கட்டும், வாழ்வியலுக்கு தேவையான விஷயங்களாக இருக்கட்டும், அந்த வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலைகள்ல அவங்க எனக்காக எடுத்துக்கொண்ட அந்த ஒரு முயற்சி, அதெல்லாம் அளப்பரியது அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு எப்ப தெரியுமா மேம் ரொம்ப தோணுச்சு, ஒரு ஒரு உறவு நம்ம கூட இருக்கும் பொழுது அதனுடைய அருமை நம்ம தெரிஞ்சு உணரணும், அவங்க இல்லைன்னா கஷ்டம்னு. இப்ப பாட்டு இல்ல, ஆனா அவங்க சொன்ன வார்த்தைகள் என்ன வந்து வழி நடத்திட்டு இருக்கு, அவ்வளவு உயிர் பெற்று இருக்கு. இப்பதான் சமீபத்துல தவறினாங்க, ஆனா என்னுடைய வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் அவங்க இருக்கக்கூடிய காலத்துல அவ்வளவு அழகாக மாத்தினாங்க. அவங்க எனக்காக சொல்லக்கூடிய அந்த குட்டி குட்டி வார்த்தைகள் என்னுடைய மனசுல ஒரு சூப்பரான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அந்த நான் இந்த அளவுக்கு தமிழ் சிறப்பாக பேசுறேன்னா அவங்கதான் காரணம். அதனால என்னுடைய பாட்டி, அவங்க பேர் பத்மாவதி, அவங்கதான் என் லைஃப் ரொம்ப அழகா மாத்தினாங்க. கியூட் பாட்டி, அந்த ஜீன்ஸ் படத்துல வரும் இல்ல வாராயின் தொழில், அது மாதிரிதான் நானும் என்னுடைய பாட்டியும் செம்ம குத்தாட்டம் போடுவோம். அதாவது சொல்லுவாங்க இல்லையா பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி நாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆமா,
2: மலரும் நினைவுகள் மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க, நன்றி.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்க இலவச டோர் டெலிவரி வசதியுடன். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
2: இனிய நேரம் நிகழ்ச்சியில பேச வந்திருக்கும் நேயர் வணக்கம்.
5: வணக்கம்,
2: சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையை அழகாக்கிய மனிதர்கள் அப்படின்னா யார சொல்வீங்க?
5: என்னுடைய வாழ்க்கையை முழுமையா மாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா, வேலாயுதம் ஐயான்னு ஒருத்தரு, அவர் வந்து அறிவியல்வாதியாரு.
2: சூப்பர் சார்.
5: அவர் வந்து, நான் வந்து 10th ஃபெயிலு, நான் அதுக்கப்புறம் படிக்கல, வீட்டுல திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க.
2: சரி,
5: கணவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் எனக்கு அறிமுகமானாரு, கணவர் மூலமா. அதுக்கப்புறம் நான் படிக்கணும் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, அவர் வந்து வீட்டுக்கு வாங்க, மனைவி சொல்லி தருவாங்க, சொல்லி கொடுத்தாங்கன்னா படிங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு.
2: சரி,
5: அவங்க மனைவிதான் என்னுடைய வாழ்க்கையை முழுமையா மாத்தினது.
2: சூப்பர் சூப்பர். இப்ப என்ன படிச்சிருக்கீங்க?
5: நான் இப்ப வந்து

0: டிப்ளமா படிச்சிருக்கேன், ஒரு அரசு அலுவலகத்துல வேலை செய்யறேன்.
1: அப்பா இத தானே முன்னாடி சொல்லிருக்கணும். சூப்பர் சூப்பர் மேடம்.
0: இருந்தாலும் என்ன வந்து இந்த அளவுக்கு மாத்தினதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஐயா
1: தான்.
0: அந்த ஐயா தவறிட்டாங்க, இருந்தாலும் அவங்களுடைய நினைவுகள் அவங்க குடும்பத்துல ஒரு ஆளா என்னையும் நான் மதிச்சு இப்ப வரைக்கும் அந்த வீட்டுல என்ன நிகழ்ச்சினாலும் என்னையும் ஒரு ஆளா என்வைட் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுல அவங்க பேர பசங்க கூட எல்லாம் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரிதான் என்னையும் இது பண்ணுவாங்க, டீல் பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க. என்ன கஷ்டனாலும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவேன். எங்க அம்மா கிட்ட சொல்ல முடியாதது கூட அவங்க கிட்ட சொல்லுவேன், அவங்க அதுக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க. என்னுடைய வாழ்க்கையே முழுமையா மாத்தினதுன்னு பாத்தீங்கன்னா வேலாயுதம் ஐயா தான். அவருக்கு அவர் சொல்லியிருக்காரு, இந்த வேலை உனக்கு திறமை இருந்தா தக்க வச்சுக்கோ. நான் ஆக்சுவலி அப்ரண்டிஸா தான் அந்த வேலைக்கு
1: போனேன்,
0: அதுவுமே அவர் சொல்லிதான் போனேன். அவருடைய வழிகாட்டுதல் படிதான் இன்னைக்கு நான் என்னுடைய வாழ்க்கை முறையே மாறி இருக்கு.
1: சூப்பர் மேம், ரொம்ப அழகா வந்து ஷேர் பண்ணீங்க. நன்றி
0: நன்றி.
1: இன்னைக்கு நம்மளுடைய நேயர்கள் எல்லாம் ரொம்ப அழகா வந்து அவங்களுடைய லைஃப அழகாக்கின அந்த தருணத்துக்குரிய நபர்கள் யார் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே ஃப்ரம் ரெயின்போவின் நன்றிகள். நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க, நேரம் குறைவா இருக்கிறதால நம்மளால அட்டன் பண்ண முடியல. ஓகே, அவங்களுக்கும் சின்ன வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். வரும் இந்த பாடலுடன் இனி நேரம் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது.

0: 8:55 மேடம்.
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கம் சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: புத்தர் அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். பக்கத்துல சீடன் ஆனந்தன் நின்னுட்டு இருக்கிறான். இந்த சமயத்துல ஒரு ஆள் அங்க வந்தான். வந்தவன் கோபமா இருந்தான். புத்தர் முன்னாடி போய் நின்னான். அவர் முகத்துல துப்பி விட்டான். என்ன காரணமோ தெரியல, புத்தர் முகத்துல எந்த மாறுதலும் இல்ல. பேசாம தன்னுடைய முகத்தை தொடச்சுக்கிட்டார். பக்கத்துல இருந்த சீடன் ஆனந்தனுக்கு பயங்கரமான கோபம் வந்துட்டுது. புத்தர் கிட்ட கேட்டான், நீங்க கொஞ்சம் சம்மதம் கொடுங்க, இந்த ஆளை நான் கவனிச்சுக்கிறேன், இவன் இப்ப செஞ்ச காரியத்துக்கு என்ன பலன்கிறத அவனுக்கு புரிய வைக்கிறேன். புத்தர் பொறுமையா பதில் சொன்னார், ஆனந்தா நீ ஆத்திரப்படாத, நான் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில இவனுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிருப்பேன், இப்போ அவன் அதை திருப்பி கொடுத்துட்டான், எங்களுக்கு உள்ள கணக்கு தீர்ந்து போச்சிருந்தார். அதுக்கப்புறம் அந்த ஆளை பார்த்து சொன்னார், ஐயா ரொம்ப நன்றி, நான் உமக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சிருப்பேன், எனக்கு தெரிஞ்சும் இருக்கும் தெரியாமலும் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் காரணம் இல்லாம எதுவும் நடக்கிறது இல்ல, நான் உமக்கு எதிராக எதுவும் செய்ய போறது இல்ல, அப்படி செஞ்சா அது தொடரும், நன்றி, நீங்க எதுவும் சொல்ல வேண்டியது உண்டா அப்படின்னு கேட்டார். இத கேட்டதும் அந்த ஆளுக்கு ஒன்னும் புரியல, குழம்பி போயிட்டான். ஏன்னா இவரு இப்படி சொல்லுவாருன்னு அவன் எதிர்பார்க்கல, நிச்சயமா தனக்கு அடி விழும் அப்படின்னு தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் ஒன்னும் பேசல, பேசாம வீட்டுக்கு போனான், படுத்தான், ராத்திரி பூரா தூக்கமே வரல, இப்படியும் எப்படியும் புரண்டு படுத்தான். காலையில எழுந்திரிச்சா மறுபடியும் புத்தர்கிட்ட வந்தான். அவர் காலடியில பொத்துன்னு விழுந்தான். ஐயா என்ன மன்னிச்சிருங்கண்ணா. புத்தர் அவனை தூக்கி நிறுத்தினார். அதுக்கப்புறம் சொன்னார், இத பாருப்பா,

0: எல்லாத்தையும் மறந்துடும், நேற்றைய பொழுத நினைக்காத, அது நேற்றோட போட்டுது அப்படின்னார். கங்கை இருக்க அது காலங்காலமா ஓடிக்கிட்டு தான் இருக்குது, ஆனா நேற்றைக்கு ஓடுன தண்ணீர் இன்றைக்கு கிடையாது, அது மாறிக்கிட்டே இருக்குது. அது மாதிரிதான் மனிதர்களும் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. நேற்றுக்கு இருக்கிற மனுஷன் வந்து இன்னைக்கு இருக்கிறது இல்ல, அது புத்தரா இருந்தாலும் சரி, அவர் முகத்துல உமிழ்ந்த அந்த மனுஷனா இருந்தாலும் சரி, எல்லாரும் மாறத்தான் மாறுவாங்க. நேற்றுக்கு இருந்த கோபம் இன்னைக்கு கிடையாது, அதோட சுவடு கூட இல்லாம போட்டுது. புத்தருடைய மனோபலம் அப்படி. உங்களை யாராவது இழிவுபடுத்த முடிஞ்சா நன்றி சொல்லுங்கள், தூண்டில் இருந்து விடுபடுறதுக்கு அது நல்ல வழி அப்படிங்கறது பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற ஒரு பாடம். இதெல்லாம் வாழ்க்கையில மிக உயர்ந்த ஒரு நிலை. சாதாரண நிலையில இருக்கிற நமக்கு இது எந்த அளவுக்கு சரிப்பட்டு வருங்கிறது வேற விஷயம். ஒரு ஆளு அப்பாவித்தனமா நின்றுட்டு இருந்தான், அந்த வழியா வந்தவன் இவன் எதிரில வந்து நின்னான், முறைச்சு பார்த்தான், ஓங்கி ஒரு அறை கொடுத்தான். அறை வாங்கினவனுக்கு ஒண்ணுமே புரியல, கண்ணத்தை தடவிட்டே பொறுமையா, ஏற்கனவே நான் உனக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிருக்கேனா அப்படின்னு கேட்டான். நேத்துக்கு இதே இடத்துல என்ன ஒருத்தன் பலமா அரைஞ்சுட்டான், அதை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கு வந்தேன், இப்ப அவனை இங்க காணல, அதனால அவனுக்கு கொடுக்க வேண்டியதை உங்களுக்கு கொடுத்துட்டேன், எப்படியோ என் கணக்கு தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போறான்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காரா, அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
5: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய,
6: அப்படியே பேசிட்டாலும்.
4: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
7: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
5: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
4: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு?
5: என்னடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
7: தாத்தா
5: சொல்றதுன்னு
7: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட் செட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும். தாத்தா
5: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் சொல்றா வண்டி FM ரெயின்போக்கு.
8: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
9: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
10: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
9: கண்டிப்பா தேவையில்லை.
10: என்றும் அக்கறையுடன்
9: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
11: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
12: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பல்வேறு துறைகள் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழுக்களை மாற்றியமைத்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். இக்குழுக்களின் பதவிக்காலம் கடந்த மாதத்தின் 26ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், 2014ஆம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு அமைந்த பின்னர் நாட்டின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டதாக கூறினார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு கட்சித் தலைவர்கள், வேட்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடையவுள்ளது. புதுச்சேரி மின்துறைக்கு சொந்தமான மின் கம்பங்கள் மற்றும் தெருவிளக்கு கம்பங்களில் அரசு வகுத்துள்ள விதிமுறைகளை முற்றிலுமாக மீறி எவ்வித முன் அனுமதியும் இன்றி சட்டவிரோதமாக தொலைக்காட்சி மற்றும் இணையதள மின்கம்பி வடங்கள் கட்டப்படுவதும், விளம்பர பதாகைகள் மற்றும் சுவரொட்டிகள் ஒட்டுவதும் இந்திய மின்சார சட்ட விதிகளின்படி கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாகும். எனவே தாங்களாகவே முன்வந்து மின்கம்பி வடங்கள், பதாகைகள் மற்றும் சுவரொட்டிகளை முழுமையாக உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் மின்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, ஆந்திரம், கேரளம், அஸ்ஸாம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இதுவரை 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் என 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இப்போ 9:03 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.7 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில நான் உங்க ஆனந்தி. சோ இந்த ஷோல நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. சோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அது எந்த படத்துல இருந்து இதெல்லாம் டைப் பண்ணி உங்களோட பேர் மற்றும் ஏரியாவோட 7598510505 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சோ நேயர்கள் எல்லாருமே வந்து 9 மணிக்கு மேல உங்களோட மெசேஜஸ் எல்லாம் அனுப்புனீங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அதிகாலை முதலே வந்து மெசேஜஸ் எல்லாம் வந்து அனுப்ப ஆரம்பிச்சாச்சு. சரி ஓகே, இப்ப உங்களுக்காக உழைப்பாளி படத்துல இருந்து பாட்டு வருது, கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. 9:09 எஃப்எம் ரெயின்போல இணைய வழி நேயர் விருப்பம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில முதல்ல நம்ம யாருக்கு பாடல் கொடுக்க போறோம் அப்படின்னா, வான் வீதியில் ஒரு இசை நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஃப்எம் ரெயின்போவுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஓபனிங் எல்லாம் கொடுத்து வந்து பாட்டு கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டம் பண்ணைப்புறம்ல இருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன் தாசன். சோ இவங்க விரும்ப கேட்டிருக்க பாட்டு தலைவாசல் படத்துல இருந்து வருது. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். சோ நீங்க மெசேஜ் பண்ண வேண்டிய நம்பர் 7598510505.

நேயர்களே, இது உங்கள் கவனத்திற்கு. இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. வெல்கம் பேக் டு த ஷோ. இணைய வழி நேயர் விருப்பம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நேயர்கள்லாம் வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம யாருக்காக பாடல் கொடுக்க போறோம் அப்படின்னா, இவர் வந்து பயங்கரமா நிறைய மெசேஜஸ் அனுப்பியிருக்காங்க, பெரிய லிஸ்டே அனுப்பியிருக்காரு. கோவை வடவழில இருந்து லூயிஸ் செல்வராஜ். சோ அவரது அனுப்பின ஒரு லிஸ்ட்ல இருந்து ஒரு பாட்டு எடுத்து நான் இப்ப பிளே பண்ண போறேன். எஸ் நீதானா அந்த குயில் படத்துல இருந்து தான் வருது. சோ இந்த ஷோல நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படின்ற நம்பருக்கு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: இணைய வழி நேயர் விருப்பம் கேட்டு இருக்கீங்க நம்ம ரெயின்போல. சோ அடுத்ததா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க கடலூர்ல இருந்து ஜெயராஜ், ஜெயந்தி, ஜெயபிரபா. சோ ஹாய் ஆனந்தி, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க. நான் ரொம்ப நலமா இருக்கேன், நீங்களும் நலமா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அண்ட் இவங்க விரும்பி கேட்டிருக்க பாட்டு நேசம் படத்துல இருந்துதான் வருது. சோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அது எந்த படத்துல இருந்து இதெல்லாம் டைப் பண்ணி உங்களோட பேர் மற்றும் ஏரியாவோட 7598510505 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

இணைய வழி நேயர் விருப்பம்ல அடுத்த பாடல் வந்து வசந்த கால பறவைகள் படத்துல இருந்துதான் வருது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க பழனி வட்டம் கொழமம் கொண்டான்ல இருந்து ராமகிருஷ்ணன்.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: 9:30 லைஃப் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. இணைய வழி நேயர் விருப்பம். சோ நிகழ்ச்சியில அடுத்த பாடல் நம்ம யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா, ஓட்டில இருந்து சுரேஷ்காக தான் அடுத்த பாட்டு வருது. எஸ் சீரி வரும் காலை படத்துல இருந்து. சோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படின்ற நம்பருக்கு.

இணைய வழி நேயர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, உள்ளத்தை அள்ளித்தா படத்துல இருந்து. சோ இந்த பாடல விரும்பி கேட்டு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க மாதவரம் பால் பண்ணையில இருந்து சரஸ்வதி பத்மநாபன்.

9:40 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் தான் கேட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில அடுத்ததா பூந்தோட்ட காவல்காரன் படத்திலிருந்து ஒரு சூப்பர் பாட்டு வந்துட்டு இருக்கு. இந்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க தேவிகாபுரம்ல இருந்து வீரமணி.

இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலம் கிராமத்துல இருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன், சோ இவங்க எல்லாருக்காகவும் புன்னகை மன்னன் படத்துல இருந்து பாட்டு வருது, கேக்கலாம்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த போர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், போர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: FM ரெயின்போல இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் வந்து பெரிய வீட்டு பண்ணக்காரன் படத்துல இருந்து வருது. சோ இந்த பாடல விரும்பி கேட்டுக்காங்க. நெல்லிக்குப்பம்ல இருந்து மகேந்திரன், மனோ, சோபனா, திகழினியன், திகழிசை, சுரேந்தர், காயத்ரி.

இணைய வழி நேயர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. சோ இன்னைக்கு நம்ம ஷோல வந்து நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் பண்ணாங்க. சில பேருக்கு பாடல் பிளே பண்ண முடிஞ்சது, பல பேருக்கு பிளே பண்ண முடியல. சோ அந்த பல பேர்ல ஒரு சிலரா இப்ப நான் சொல்றேன். விழுப்புரம்ல இருந்து தமிழ் செல்வி, செஞ்சு சிங்கவரம்ல இருந்து கலைவாணி கணேஷ்மா, அண்ட் திருவண்ணாமலையில இருந்து பர்வீன், அண்ட் பஞ்சோட்டில இருந்து அய்யனார், மீரா, அஸ்மிதா, அஸ்மித்ரன், அண்ட் தேனி மாவட்டம் ராதா பிரியா, ஆண்டிப்பட்டி ஆராதனா, ராம்பாக்கத்துல இருந்து ராமு, அண்ட் குப்பநத்தம்ல இருந்து டி ராமு, காஞ்சிபுரம் ஆர் கோகிலா, பிரசன்னா, பெங்களூர் ஆர் ஹேமா பிரியா, ரவிக்குமார், சென்னையிலிருந்து ராம், அண்ட் புதுச்சேரி கோவிந்தன், பேட்டையிலிருந்து வீரமணி பாலன், தெற்கிருப்பிலிருந்து மணிகண்டன், நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி, கடலூர் மஞ்சுக்குப்பம் சந்திரமோகன், சென்னை மூலச்சத்திரம் சரஸ்வதி, சிதம்பரத்திலிருந்து கல்கி, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், தேனி மாவட்டம் பண்ணைப்புரம்லிருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன்தாசன், நன்னிலம் நாராயணன், உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், லோகேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மற்றும் பலர், அதாவது அதிகாலையிலிருந்தே வந்து வாட்ஸ்அப்ல வந்து பாடல்கள்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சோ உங்க எல்லாருக்காகவும் ஒரு பாடல் நம்ம வெற்றி விழா படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கினி பழனி. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுடெல்லியில் தமது இல்லத்தில் நேற்று அவர் ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல் நடைபெற்றதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான ஆலோசனைக் கூட்டம் புதுடெல்லியில் நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்றது. இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அதிகரித்துள்ள ஒத்துழைப்பு குறித்து இக்கூட்டத்தில் அவர் எடுத்துரைத்தார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதலுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக நடவடிக்கைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். மத்திய அரசின் இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் இயக்கம் சார்பில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் போதையில்லா இளைய சமுதாயம், வளர்ச்சியடைந்த பாரதம், போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நடைப்பயணம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலையில் தொடங்கி கம்பன் கலையரங்கம் வரை நடைபெற்ற விழிப்புணர்வு நடைப்பயணத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். போதை ஒழிப்பிற்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி மாணவர்கள் நடைப்பயணம் மேற்கொண்டனர். புதுச்சேரி மின்துறையில் மின் நுகர்வோர் குறை தீர்வு முகாம் வரும் 6ஆம் தேதி காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை கரையாம்புத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறவுள்ளதாக மின்துறை அறிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இதுவரை 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் என 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் மற்றும் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் இப்போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10:58 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் சொல்லிக்கொள்ளும் நான் உங்கள் அன்பு தோழி ஸ்ரீதேவி. இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ இன்னைக்கு ஒரு சூப்பரான கேம் ஷோ கூட தான் வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றொரு எண் 2271770. என்ன ஸ்ரீதேவி, என்ன கேம் ஷோ சொன்னா தானே நாங்க ப்ரிப்பேர்டா வர முடியும் அப்படின்னு நீங்க சொல்றது தெரியுது. ஒரு பொருள் பல சொல், இது நிறைய விளையாடினது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு பொருள் தான் இருக்கும், ஆனா அதை குறிக்கிறதுக்கு நிறைய சொற்கள் இருக்கும் இல்லையா. தமிழ் ஒரு அழகான மொழி அப்படின்னு கூட சொல்லலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப சந்திரன் அப்படின்னு சொல்றதுக்கு திங்கள், மதி, பிறை, நிலவு, நிலா, அம்புலி அப்படின்ற நிறைய சொற்களை வச்சு குறிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் இன்னைக்கு சொல்ல போறேன். சீக்கிரமா கால் பண்ணுங்க, இந்த கேம் ஷோல வின் பண்ணுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்கலாம்.

0: 9:28 கெட் செட் கோ அப்படின்னு சொன்ன உடனே கேம் ஷோல கலந்துக்கிறதுக்காக நேர் வந்துட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு பொருள் பல சொல், அந்த பொருள் நான் சொல்லிடுவேன், அதுக்கான பல சொற்களை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. நம்ம நேயர் கண்டுபிடிக்கிறாரா இல்லையா அப்படின்னு பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டளையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா அப்படியே ரெடியா காத்துட்டு இருக்கேன் மேம். என்ன கொடுக்க போறாங்கன்னு?
0: உங்களுக்கான சொல், அதாவது பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெருப்பு. ஃபயர் மாதிரி பதில் சொல்ல போறீங்க இப்ப நீங்க.
1: கண்டிப்பா அக்னி, தீ, தழல், கனல், தணல், கங்கு.
0: லாஸ்ட் என்ன சொன்னீங்க?
1: கங்கு. கங்கு
0: கங்கு. ஓகே, என்னடா சங்குனிய காதல் விடுது, சங்குனா என்ன வேற மீனிங் ஆச்சு அப்படின்னு நினைச்சேன். சூப்பர் சூப்பர்.
1: தீ நம்ம மேல பட்டா சங்கு, அது வேற விஷயம்.
0: அக்னி, அக்னின்ற வார்த்தை கூட நெருப்ப குறிக்கிறது தான் இல்லையா? அக்னி முட்டி,
1: தணல், கனல், இதெல்லாமே அருமையான ஒரு தமிழ் சொல்.
0: பரவாயில்ல, ரொம்ப அழகா வந்து நிறைய சொற்களை கண்டுபிடிச்சீங்க. உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போவின் பாராட்டுக்கள்.
1: Thank you so much ma'am. Bye bye.
0: நிகழ்ச்சி நீங்களும் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271760 மற்றொரு எண் 2271770. ஒரு நாலு சொல்லாச்சும் நீங்க கண்டுபிடிக்கணும். இதோட ரூல் அதுதான், அந்த கேமுடைய ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருள் நான் சொன்ன உடனே அதற்கான நாலு சொற்களை நீங்க கண்டுபிடிக்கணும். சீக்கிரமா கால் பண்ணுங்க. இப்போ ஒரு பாடல் உங்களுக்காக வருது, கதாநாயகன் படத்துல இருந்தது.

0: அன்பார்ந்த புதுச்சேரி மக்களே, உங்கள் வீட்டின் மின் கட்டணத்தை கணிசமாக குறைக்க ஒரு அருமையான வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் திறன் கொண்ட வீட்டு சோலார் மின் நிலையத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது.
0: மேலும் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் இன்றே விண்ணப்பித்து பயனடையுங்கள். சூரிய சக்தி, சேமிப்பின் சக்தி.
2: பிற்பகல் 3 மணிக்கு.
3: My name is Jeevagavashini. Hi, நான் செட்டி போறேன். நான் உங்ககிட்ட விட்டிக்கதை சொல்ல
4: போறேன்.
3: ஹாய், நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
2: ரெயின்போ கிட்ஸ். ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ். ஒரு பொருள் பல சோல் அப்படிங்கற கேம் ஷோ தான் விளையாடி இருக்கோம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து?
5: ரெடியா
2: இருக்கீங்களா?
5: சொல்லுங்க மேடம்.
2: சொல்லிடலாம். ஓகே, குழந்தை.
5: குழந்தை இல்லை. மழை.
2: மூணு சொல்லிருக்கீங்க. இன்னொன்னு
5: மழை.
2: மருத்துவமனையில எல்லாம் எழுதிருப்பாங்கல்ல, தாய். சூப்பர், ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. எஃப்எம் ரெயின்போவின் பாராட்டுக்கள் சார் உங்களுக்கு.
5: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
2: சூப்பர். குழந்தை பாத்தீங்கன்னா மகவு, செய், பிள்ளை, குழவி, சிசு, மழலை அப்படின்னு நிறைய சொற்கள் இருக்கு. ஓகே, இந்த கேம் ஷோல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டயல் பண்ணணும். டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770. பாடல் கேட்கலாம்.

0: கோ நிகழ்ச்சி கேட்டு மறைந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் 10:48 நம்ம நிகழ்ச்சியில நேயர்களா ரொம்ப ஆர்வமா வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. என்ன கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருள் பல சொல் அப்படின்ற கேம் ஷோ தான் விளையாடிட்டு இருக்கோம். இப்போ ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து?
1: புதுச்சேரி கொம்பாக்கத்துல இருந்து சாம்பசிவம்.
0: ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
1: கேளுங்க.
0: கேட்டலாம். அரசன்.
1: அரசன் மன்னன். வேந்தன். கோன். கோ.
0: ஆஹா, சூப்பர் சூப்பர், அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. பாராட்டுக்கள் சார் உங்களுக்கு.
1: நன்றி மேடம்.
0: நாங்கெல்லாம் யாரு அப்படின்ற மாதிரி நேயர்கள்லாம் ரொம்ப அழகா வந்து நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271176 மற்றும் 2271770.

0: நம்பர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு நேர் வந்துட்டாங்க. வணக்கம்.
1: வணக்கம்
0: சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
1: முயற்சி பண்றேன் மேடம்.
0: முயற்சி பண்றீங்க. ஓகே, உங்களுக்கு வந்து புத்தகம்,
1: புத்தகம் நூல் படிப்பு.
0: படிப்புன்றது புத்தகம். ஆஹா, அப்படியா?
1: ஆமா மேடம். வாசிப்பு அறிவை வளர்க்கும் ஒரு சிறந்த சாதனம்.
0: புத்தகத்துடைய வந்து பயன்கள்லாம் சொன்னீங்க, புத்தகத்துக்கு வேறு பெயர், வேறு சொற்கள்.
1: அத நூல் இருக்கலாம் மேடம்.
0: நூல் ஒண்ணு, நாலு சொல்லணும். நம்ம ரூல் வந்து நாலு
1: மேடம். நூல், நூல் இருக்கு, இது புக்கு.
0: புக்கு ஒவ்வொரு லாங்குவேஜ்ல அதுக்கு என்னென்ன பேரும் சொல்லிடுங்க. நிறைய இருக்கு. ஓகே, இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கலாம், நிறைய தமிழ் வார்த்தைகளை வந்து கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நீங்க டயல் பண்ண வேண்டிய எண்கள்

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன்

0: ஒரு பொருள் பல சொல் நம்ம நேயர்கள் ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் பாண்டிச்சேரியிலிருந்து ஆனந்தி பேசுறேன் மேடம்.
0: ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா இருக்கு மேடம்.
0: என்ன கேம் ஷோ இன்னைக்கு?
1: இன்னைக்கு ஒரு வார்த்தை பல, ஒரு வார்த்தையில பல வார்த்தையை கண்டுபிடிக்கணும்.
0: ஒரு வார்த்தை கேக்க பல வருஷம் காத்திருந்தேன். ரெடியா உங்களுக்கு? சரிப்பா, பாட்டு பண்ண இல்லையா, உங்களுக்கான சொல்லே பாட்டு தான்.
1: பாட்டு, கவிதை, கவிதை பா.
0: நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படி படி மனப்பாடம் பண்ணு மனப்பாடம் பண்ணுவாங்க, எதை சொல்லுவாங்க? இலக்கணம், உரைநடை, அப்புறம் என்ன வரும் நமக்கு?
1: செய்யுள்.
0: பார்த்தீங்களா, கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. செய்யுள்,
1: நூல்.
0: நூல், பாட்டுக்கு நூல் இருக்கா? நீங்களும் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், போன் எடுத்து டயல் பண்ணணும். டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770. இப்ப உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வருது, தக் லைஃப் படத்துல இருந்து.

0: குடியிருப்புகள் 3 மணிக்கு.
1: My name is Jeevagavashini.
2: Hi, Nata Shetty Bale.
3: My name is Koshi.
4: Hi, நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
0: ரெயின்போ கிட்ஸ் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
5: தோலே
6: உங்களுக்கான
5: வார்த்தை சொல்லலாமா? அழகு,
6: அழகு, வனப்பு, எழில், எழில், கவின், அப்புறம் வந்து கவின், வனப்பு, எழில், மூணு கண்டுபிடிச்சிருக்கேன்.
5: இந்த வார்த்தை நம்ம பேச்சு தமிழ்ல அதிகமா சொல்வாங்க. பொண்ணு நல்லா அழகா,
6: ஆமா, அவங்க
5: பொண்ணு எப்படி இருக்காங்கன்னு சொல்வாங்க.
6: அவங்க வந்து பொண்ணு, பொண்ணு வந்து லட்சணம்,
5: லட்சணம், வடிவு, வடிவு அப்படின்றது அழகா குறிக்குது. ஓகேங்களா?
6: ஆமா, வடிவு பாக்கிறதுக்கு லட்சணமா இருக்காங்க.
5: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா கண்டுபிடிச்சீங்க சார். எஃப்எம் ரெயின்போவின் பாராட்டுக்கள் உங்களுக்கு.
6: ஓகே, தேங்க் யூ.
5: எழில், வனப்பு, கவின், வடிவு, அணி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அழகு அப்படின்ற பொருளுடைய பல சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2271 7 0 2 2 7 1 2 2 7 1 7 7 0. சூப்பரான பாடல்கள் வரிசையில அடுத்தது ஒரு சூப்பரான சாங் வருது, காதலிக்க நேரமில்லை படத்துல இருந்து.

இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. நேரம் 10:40 நான்கு கேட்டுக் கொண்டிருப்பது கெட் செட் கோ. இன்னைக்கு ஒரு சூப்பரான கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருள் பல சொல் அப்படின்றதுதான். நேயர்களும் ரொம்ப அழகா கண்டுபிடிச்சு நம்ம கூட விளையாடிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றொரு 8271770.

0: ஐந்து நிமிடம் 19 நொடிகள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட் சைட் கோ. வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க. சரியா இங்க இருந்து?
1: நான் கடலூர் இருந்து பரசுராமன்.
0: ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா இருக்கேன் மேடம்.
0: ரெடியா இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
1: சொல்லுங்க.
0: பூமி.
1: பூமி. உலகம். பார். வையகம். தரணி.
0: ஓகே,
1: அகிலம்.
0: அகிலம், சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. பாராட்டுக்கள் சார் உங்களுக்கு.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: ஓகே, பூமி அப்படின்றதுக்கு பாத்தீங்கன்னா உலகம், புவி, பார், வையகம், அகிலம், தரணி, குவளையம் அப்படின்ற மாதிரி நிறைய சொற்கள் இருக்கு. ஓகே, அடுத்த நேரம் நம்ம அட்டன் பண்ணிடலாம்.

0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ,
1: அனைவருக்கும் நீங்க காலை வணக்கம்.
0: சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து?
1: மதுரை மாவட்டம் மணிநகரம், ஷோ சண்முக சுந்தரம்.
0: ஓகே சார், ரெடியா? உங்களுக்கான பொருள் குதிரை.
1: குதிரை? ஓ, அதுக்கான பரின்னு ஒரு வார்த்தை இருக்கு.
0: ஆ, பரி.
1: புறவி?
0: புறவி.
1: வாசி?
0: ஆஹா. ஆ,
1: மா அப்படின்ற ஒரு எழுத்து இருக்கு. இவுளி அப்படின்னு ஒண்ணு.
0: ஓகே சூப்பர், நிறைய வார்த்தைகள் கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போவின் பாராட்டுகள் சார். இது மட்டும் இல்லாம அசுவம் துரங்கம் அப்படின்ற வார்த்தையும் இருக்கு. ஓகே, நேயர்களே நீங்களும் கால் பண்ணலாம். இப்ப ஒரு பாடல் வருது உங்களுக்காக.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: தோ உடனே நானும் டியூன் பண்ணி

நேர்களின் நமது முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை 5 மணிக்கு கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்டம் பனையபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மூத்த எழுத்தாளர் அதியமானவர்களுடன் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். நேரம் 10:53. இன்னைக்கு கெட் செட் கோ.

நிறைய நேயர்கள் கேம் ஷோல கலந்துகிட்டாங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப சூப்பர்பா ஒரு பொருள் பல சொல்ல கண்டுபிடிச்சாங்க. அவங்க அனைவருக்கும் எஃப்எம் ரெயின்போவின் பாராட்டுக்களை தெரிவிச்சிடலாம். நிகழ்ச்சியில் கேட்க இருக்கும் இந்த பாடலுடன் கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. தலைவன் தலைவி படத்தில் எடுத்து பாடல் வருது கேட்கலாம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் இந்திய விமானி கேப்டன் ஸ்மித் மச்சார் ஆகியோரை இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். சவுதி அரேபியாவில் இருந்து இஸ்ரேலுக்கு சென்ற விமானத்தை திட்டமிட்டு விபத்துக்குள்ளாவதை தடுத்து பயணிகளை காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாருடன் நேற்று தொலைபேசியில் பேசியபோது இதனை அவர் தெரிவித்தார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று

0: ஒருவரும் விமானி ஸ்மித் மச்சார் விரைவில் குணமடைய வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். விண்வெளித்துறையில் ராக்கெட், செயற்கைக்கோள் மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பல துறைகளில் இளைஞர்கள் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்று இஸ்ரோ முன்னாள் தலைவர் திரு சிவன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் திருச்சி விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 60 ஆண்டுகளில் இந்தியா ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோள்களில் நிபுணத்துவம் அடைந்துவிட்டதாக கூறினார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான 53 கிலோ ஃப்ரீ ஸ்டைல் மல்யுத்த போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற வீராங்கனை ஆன்டிம் பங்கலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் மகளிர் கோல்ஃப் அணிக்கும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். விளையாட்டின் மீதான அவர்களின் உறுதியையும் ஆர்வத்தையும் பாராட்டிய பிரதமர் திரு மோடி, அவர்களின் விளையாட்டு வாழ்க்கையில் மேலும் உயரங்களை அடைய வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு கட்சித் தலைவர்கள், வேட்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைய உள்ளது. மேலும் நாளை 5ஆம் தேதியும் மற்றும் வாக்குப்பதிவு நாளான 6ஆம் தேதியும் தொகுதியில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணிகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதை முன்னிட்டு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.
1: நேர்கள் கேட்கிறது போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111, பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள். டெல்லி அஞ்சல்.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. சுதந்திர போராட்ட வீரர் தியாகி திருப்பூர் குமரனின் பிறந்த நாளை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். சமூக ஊடக பதிவில், குமரனின் தைரியம் மற்றும் தியாகம், தனது உயிரை தியாகம் செய்யும் தருணத்திலும் தேசிய கொடியை உயர்த்த வேண்டும் என்ற உறுதிப்பாட்டால் எடுத்துக் காட்டப்படுகிறது. இது தேசத்தின் மீதான பக்தி உணர்வுடன் தலைமுறைகளுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். 19வது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாடு மேற்கு வங்கத்தின் கொல்கத்தாவில் அடுத்த ஆண்டு ஜனவரி 7 முதல் 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மேற்கு வங்க அரசுடன் இணைந்து வெளியுறவு அமைச்சகம் இம்மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. இம்மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கி நிறைவு விழாவிற்கு தலைமை தாங்குகிறார். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுடெல்லியில் தமது இல்லத்தில் நேற்று அவர் ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல் நடைபெற்றதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி மின்துறையில் மின் நுகர்வோர் குறைதீர்வு முகாம் வரும் 6ஆம் தேதி காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை கரையாம்புத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறவுள்ளதாக மின்துறை அறிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, கேரளம் ஆகிய பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஆடவர் கிரிக்கெட்டில் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை இந்திய அணி 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. முதல் 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றிய இந்தியா நேற்று இரவு நியூ சண்டிகர் முல்லான்பூரில் நடைபெற்ற இறுதி மற்றும் 3வது ஒருநாள் போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் உங்களுக்கு ஒரு அழகான வணக்கம் சொல்லிக்கொள்ளும் நான் உங்கள் அன்பு தோழி ஸ்ரீதேவி. நேரம் 12:15. இந்த நிகழ்ச்சி பேசுங்க தோழா. மட்டுமே பங்கேற்கக்கூடிய ஒரு சூப்பரான ஷோ அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய ஆண்களின்

கனவுகளும் சவால்களும் அப்படின்ற தலைப்புல தான் பேச போறீங்க. அதுக்கு நீங்க டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770. ஆண்கள் என்னதான் நிறைய கனவுகள் கண்டாலும் நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னா அதே மாதிரி நடக்குதா அப்படின்னா ஒரு க்வெஸ்சன் மார்க் தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய போட்டிகள் தேர்வுகள் அப்படின்னு போயிட்டு இருக்கிறதால அவங்களால எல்லாமே நிறைவேற்ற முடியுதா இல்லை அது சவாலாக தான் இருக்கா அப்படின்றதான் பேச போகிறாங்க. சீக்கிரமாக கால் பண்ணுங்க 2271760 மட்டும் 2271770. வேதாளம் படத்திலிருந்து பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: உங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: கனவுகளும் சவால்களும் அப்படின்ற தலைப்புல தான் நம்ம நேர்கள்லாம் போட்டி போட்டு அப்படி கால் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். சிதம்பரம் இன்ப கண்ணன் பேசுறேங்க.
1: சொல்லுங்க சார்.
2: ஒரு சிலர் சொல்ற மாதிரி படிக்கணும் எடுத்துமே வேலைக்கே போயிட்டேன். அதனால வேலை செஞ்சதுல இருந்து நம்ம தொழில் ரீதியில இப்படி வரணும், குடும்பம் இப்படி அமையணும், நம்ம பிற்காலத்துல இப்படி இருக்கணும் அப்படிங்கறத என்னுடைய கனவுகள். அதுல வந்து நிறைய சவால்களும் நிறைய இருக்குங்க. ஆனா அந்த சவால்களையும் சமாளிச்சுதான் வந்துட்டு இருக்கிறேங்க. சில நேரத்துல வந்து தொழில வந்து ஓரளவுக்கு கஷ்டப்பட்டா கூடங்க மறுபடியும் அதை ஈடு எட்டிக்கிறோம், மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடுறேங்க. அதனால அந்த சவால்கள் கனவுகள் வந்து கொஞ்சம் தகர்ற மாதிரி இருந்தா கூட மறுபடியும் அதை ஈடு கட்டிடுறாங்க. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. ஆனா சவால் அப்படிங்கிறது இன்னைக்கு நிமிஷம் வரலாம், இருந்துட்டுதாங்க இருக்குது.
1: உங்க ஜாப்ல நீங்க எந்த மாதிரியான சவால்கள் எல்லாம் எதிர்பார்க்கறீங்க?
2: இல்ல, எவ்வளவு போட்டிகள் இருந்தா கூட அந்த போட்டியிலேயே நம்ம சவால் பெருந்தாங்க வந்துட்டு இருக்கிறோம். தொழில் ரீதியில போட்டி தான், நமக்கு வந்து வருமானமே தொழில் தான். அதுலயும் நம்ம பல போட்டிகளை நம்ம செஞ்சு இன்னைக்கு என்ன மக்கள் விரும்புறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாத்திக்கிட்டு அதை அமைச்சுக்கிட்டு மாத்திக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த சவாலை எதிர்கொள்றாங்க. இது ஒரு ஆடியன்ஸ் என்ன விரும்புறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திக்கணுங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாம மாத்திக்கணும் தான், நமக்கு தகுந்த மாதிரி அவங்க மாத்த முடியாதுங்க.
1: நம்ம பழைய காலத்திலேயே இருந்துட்டே இருந்தா வந்து அப்புறம் ரெகுலர் கஸ்டமர் இல்லாம போயிடுவாங்க இல்லைங்களா?
2: ஆமாங்க. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டு சிரமங்கள் நிறைய இருந்தா கூட சவாலை எதிர்கொண்டு வாழும் போது பாத்தீங்கன்னா வச்சுங்க அது ஒரு ஒரு தில்லே இருக்குங்க அதுல. அதனால என்ன பொறுத்தவரையிலும் சவால்கள் இருக்கணும், அப்புறம் சவாலை சமாளிக்கணும். அப்படி இருந்தோம்னா வச்சுங்க நம்மளுடைய மேன்மை யாராலையும் தடுக்க முடியாதுங்க.
1: சூப்பரா பேசுனீங்க சார், நன்றி.
2: நன்றி மேடம்.
1: நிகழ்ச்சியில நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271760 மற்றும் 2271770.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் பேச வந்திருக்கும் நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: ஓகே, நீங்க எந்த மாதிரியான கனவுகளோட இருக்கீங்க, உங்களுக்கு வந்த சவால்கள் என்னென்ன அப்படின்றத ஷேர் பண்ண போறீங்க?
3: கண்டிப்பா மேம், எனக்கு ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கறது என்னுடைய கனவு அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டியில கூட நமக்கு அந்த லாட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் டக்குன்னு விழுந்தது அப்படின்னா நம்ம போயிடலாம். ஆனா அந்த சவால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது யூஷுவலா விழுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த சீனியாரிட்டி பேசிஸ்லதான் நமக்கு வந்து அலோகேட் பண்ணுவாங்க இல்லையா. இந்த வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஆசைதான், ஆன்சைட்டுக்கு போகணும், நிறைய ஊர்களுக்கு போய் அங்க எக்ஸ்போஷர் கிடைச்சு நம்ம நல்லா ஒர்க் பண்ணி நமக்குன்னு ஒரு விசிபிலிட்டி கிரியேட் பண்ணணும்னு. அதுல இருக்கக்கூடிய சவால்கள் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பிசினஸ் வீசா, அதுக்கு அப்ரூவல் கிடைக்கணும், அதே மாதிரி நம்ம ப்ராஜெக்ட என்ன மாதிரியான விஷயங்களை யூனிக்கா பண்ணோம் அப்படிங்கறத தெரிவிக்கணும், அதே மாதிரி சீனியாரிட்டி பேசிஸ் அப்படிங்கறதையும் கடந்து நம்ம கிட்ட யூனிக் ஐடென்டிட்டி இருக்கணும். ஸோ அந்த ஆசைகள் அப்படிங்கறது இருக்கும். ஆனா இந்த கனவு அப்படிங்கறது நமக்கு எப்படி இருந்தாலும் எப்படியாவது நம்ம வாழ்க்கையில முன்னேறினோம்ப்பா அப்படின்ட்டு நினைப்போம் இல்லையா. அந்த நினைக்கிறது வந்து ஏற்படுறது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது ஒரு சவாலான விஷயம் தான். இருந்தாலும் ஒரு நம்பிக்கை நம்ம வந்து சூப்பரா ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு இல்லைனாலும் இன்னைக்காவது ஒரு நாள் அந்த கனவு அப்படிங்கறது நிறைவேறும் அப்படின்ட்டு பாசிட்டிவா எடுத்துட்டு போகும் பொழுது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். நிச்சயம் இன்னைக்கு இல்லைனா இன்னொரு நாளைக்கு கிடைக்கதான் போகுது இல்லைங்களா மேம்?
1: கண்டிப்பா கண்டிப்பா. முயற்சி
3: ஆண்களே அதுதான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமே. ஆசைகள் இன்னைக்கு நடக்கலையே.

0: கனவுகள் இன்னைக்கு நடக்கலையா, இன்னொரு நாள் நடக்கும் அப்படின்ட்டு பாசிட்டிவா எந்த முயற்சி பண்ணுமோ அது போடுவாங்க. அது ஆண்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அபார சக்தி, அந்த ஒரு திறன் அப்படின்னு சொல்லுவேன். சோ அத வச்சுட்டுதான் நிறைய பேர் வந்து தங்களுடைய லைஃபையே சந்தோஷமா ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லுவேன் மேம்.
1: சூப்பர் சூப்பர், நிறைய கருத்துக்கள் ஷேர் பண்ணீங்க, நன்றி.
0: தேங்க்யூ சோ மச் மேம், பை.
1: ஆண்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பேசுங்க தோழா, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பேசலாம். அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271760, மற்றொரு எண் 2271770. இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வருது மாரி படத்திலிருந்து.

நேயர்களே, இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி கேட்கலாம். கேட்டு மறைந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் 12:18:29.

0: நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய ஆண்களின் கனவுகளும் சவால்களும் அப்படின்ற தலைப்பு தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம நேயர்கள் அழகா எந்த மாதிரியான கனவுகளோட இருக்காங்க, எந்த மாதிரியான சவால்களை அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் மீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம். நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: இன்றைய ஆண்கள் எல்லாம் இல்ல, இளைஞருக்கும்னு சொல்லலாம், நிறைய பேர் நிறைய கனவுகள் கண்டுதான் காலேஜ் எல்லாம் சேர்றாங்க. காலேஜ் படிக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச படிப்பெல்லாம் படிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்குதானா? அது கிடைக்கிறது இல்ல.
0: படிப்புக்கு ஏத்த வேலை இல்லை.
1: இல்லை, அதாவது யாரும் சும்மாவும் உட்கார்ந்து இல்ல. எவ்வளவு அதாவது பாத்தீங்கன்னா, வீட்டுல குடுக்கிற காசை வச்சுட்டு அவங்க ரேபிட்ட ஓடுறாங்க. அந்த காசை திருப்பி அவங்க இது பண்ணிக்கணும், திருப்பி வீட்டுல போய் கேட்க கூடாதுன்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கேட்டரிங்ல போயிட்டு அவங்க படிப்பும் அதுக்கு சம்பந்தமே, அவங்க இன்ஜினியர் படிப்பாங்க, கேட்டரிங்ல போய் சர்வ் பண்ணுவாங்க, ஃபங்க்ஷன் எல்லாம் போயிட்டு. ஏன்னா அப்ப பாருங்க, அவங்க

0: அந்த காசை திருப்பி அவங்க இது பண்ணிக்கணும்னு, திருப்பி வீட்டுல போய் கேட்க கூடாதுன்னு. அதே மாதிரி பாத்தீங்க கேட்டரிங்ல போயிட்டு அவங்க படிப்பும் அதுக்கு சம்பந்தமே, அவங்க இன்ஜினியர் படிப்பாங்க, கேட்டரிங்ல போய் சர்வ் பண்ணுவாங்க ஃபங்க்ஷன் எல்லாம் போயிட்டு. ஏன்னா அது அப்போ அப்போ பாருங்க அவங்க அவங்க வந்து சமாளிக்கிறத விஷயம் பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு.
1: அவங்களுடைய பாக்கெட் மணிக்காக வந்து யாரையும் எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு கிடைச்ச தொழில் எல்லாம் செய்யறாங்க
0: செய்யறாங்க. அது அதோட பாருங்க, அப்ப நம்ம தெரிஞ்சவங்க நானே நிறைய ஃபங்க்ஷன் போகும்போது பாப்பேன், எங்க ஊர் பசங்களே நிறைய காலேஜ் படிச்சிருக்காங்க பாப்பேன், ஏய் என்னடா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கிள் என்ன ஏதோ சும்மா இருக்காம ஏதோ ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான்.
1: அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டம் தான் சவால். என்னுடைய பார்த்து
0: வெளியில வரணும், நம்ம வேற வேலைக்கு போகணும்னு அவனை தூண்டுறாங்க இல்லையா,
1: கண்டிப்பா
0: அது கண்டிப்பான ஒரு விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கனவு இது பண்ண எத்தனை இடையர்கள் வந்தாலும் எத்தனை அவமானம் தாங்கிட்டும் வெளியில வந்து இன்னும் முன்னேறி காட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த இளைஞருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்.
1: சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப அழகான கருத்துக்கள், நன்றி சார்.
0: நன்றி மேம் உங்களுக்கு.
1: நிகழ்ச்சி நீங்களும் பேசலாம், தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2272176060 மற்றும் 2271770.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் பேச வந்திருக்கும் நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் புதுவையில இருந்து ஆசை தம்பி பேசுறேன் மேடம். நலமா?
1: சூப்பரா இருக்கேன் சார், சொல்லுங்க.
3: அதாவது நீங்க கொடுத்திருக்க தலைப்பு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு என்னன்னா ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி நம்ம நடைபெற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு. சவாலை எதிர்கொள்ளணும்
1: கண்டிப்பா.
3: அதாவது நாம் காணும் கனவில் நாம தான் ஹீரோ. நம்ம கனவுல கூட நம்ம ஹீரோவா இல்லைன்னா எப்படி வில்லனாவா இருக்க முடியும்? அப்போ எப்படி கனவு காண வேண்டும்ன்றத பத்தி சொல்றாங்க. கனவு வந்து உயர்வாக எண்ணுவதெல்லாம் உயர்வுள் எண்ணுவதெல்லாம் நல்ல பெருசா நினைக்கணும். நமக்கு வந்து இது வேணும் அது வேணும், நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நம்ம படிப்புல வந்து இவ்வளவு உச்சத்தை எட்டணும், முடிஞ்சா படிக்கணும் இல்லைன்னா பரவாயில்ல, அதே மாதிரி முடிந்தால் நல்ல வேலைக்கு போனா எல்லாம் பரவாயில்ல. நம்ம இது வேணும் அது வேணும் நினைப்பு வந்துதான் மேடம் நம்மள வந்து உயர்வு கொண்டு போவோம். நினைக்கணும் வேணும் வேணும் வேணும் வேணும் சேர்க்கும் போது கண்டிப்பா அது வந்து ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கக்கூடாது.
1: சூப்பர்.
3: ஆமா, அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா கண்டிப்பா நம்ம வந்து ஒரு கட்டத்துக்கு போவோம். அதுல சவால் நிறைய இருக்கும். சவால்களை அந்த கட்டத்துக்கு தகுந்த இதுதானே பரவாயில்ல இது போச்சு பரவாயில்ல அப்புறம் பார்ப்போம், இதுக்கப்புறம் இதை எப்படி அந்த சவால்களை எப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைத்த அதாவது தோல்விகளை வெற்றி பிடிகளாக மாற்றி அந்த சவால்களை எதிர்கொள்ளும் போது நம்ம நினைத்த இடத்துக்கு போவதுக்கு எளிய வழி கிடைச்சு விடும். அப்ப நம்ம அந்த மாதிரி போகலாம். அப்ப அதனால நம்ம வந்து சவால்களை வந்து எதிர்கொள்வதற்கு பயப்படவே கூடாது. எவ்வளவு சவால் வந்தாலும் ஓகே நம்ம பார்த்துலாண்டு அதுல நின்று வெற்றி பெறுவதுதான் அந்த இளைஞர்களுக்கு. இது நானும் சில இதுல வந்து எப்படின்னாக்கா எதையுமே இது பண்ண மாட்டேன். அன்றைய காலகட்டத்தில் சில இது இது வேணும் வேணும் வேணும் வேணும் நிறைய சேர்த்துருந்தா சேர்த்துருக்கலாம், போதும் பரவாயில்ல இது போதும் பரவாயில்ல, அது போதும் என்ற மனம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் வேணும் என்ற இது இருக்குது, சேர்க்க வேண்டியது இருக்குது. அப்ப எல்லாருமே வேணும் என்று சேருங்கள், பேராசை வேண்டாம். இதுலயுமே ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கணும், தெளிவா இருக்கணும். தெளிவான ஒரு எதிர்நீச்சல் போடுவதற்கு நம்ம தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்.
1: சூப்பர் சூப்பர் சார், நன்றி சார்.
3: ஓகே, தேங்க்யூ.
1: இன்னைக்கு நேயர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான கருத்துக்களை நமக்கு முன்னாடி வச்சுட்டு இருக்காங்க. நம்மளுடைய கனவுகள் எப்படி இருக்கணும், அந்த கனவுகளுக்கு ஏற்படுற சவால்களை எப்படிலாம் சமாளிக்கணும், அதுல இருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் பேசலாம், தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 2271760 மற்றும் 2271770. இப்ப உங்களுக்காக பாடல் வருது, அச்சம் என்பது மடமையடா.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்த நேரம் 12 மணி 29 நிமிடம் 16 நொடிகள். வணக்கம் FM Rainbow.

0: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க சார், யார் இங்கிருந்து?
0: எல்லைப்பிள்ளை விஜய் டெய்லர்.
1: ஓகே, இன்றைய ஆண்களின் கனவுகளும் சவால்களும் நீங்க என்ன சொல்ல போறீங்க?
0: மேடம், ஒரு படிச்சு வேலைக்கு போனாதான் ஒரு நிம்மதியா வாழ்க்கை கிடைக்குன்னு போறாங்க. என் பையனே ஸ்கூல் டெஸ்ட் வந்துட்டான் டுவெல்த்ல. அவன் ஒரு ஒரு சப்ஜெக்ட் பாக்குறான், அது வந்து எல்லாமே லேடிஸ் காலேஜா இருக்கு. அதுக்கப்புறம் மெட்ராஸ் சென்னையில இருக்கு, அது பணம் கட்டுற காலேஜா இருக்கு. இப்படி பார்த்தா கல்விங்கிறது வந்து பணத்துல போய் முடியாததான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு மேடம். அதை முடிஞ்சா மாத்தினா பரவாயில்ல கவர்மெண்ட். ஆமா மேடம், அதுதான்
1: சவாலான விஷயமா இருக்குது. அவங்க படிக்கிறது அவங்களோட எய்ம வந்து அச்சீவ் பண்றதுக்கு அது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி
0: சொல்றீங்க. சில அந்த இது வந்து பணம் தான் கொஞ்சம் இடைஞ்சல் போனது, கல்வி விஷயத்துல அது வேணாங்கறதா என்னோட கருத்தா இருக்கு.
1: ஓகே சார், நன்றி சார்.
0: வணக்கம். வணக்கம், நன்றி சார்.
1: நிகழ்ச்சியில நீங்களும் பேசலாம். அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271760 மற்றொரு எண் 2271770.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்தோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்திலிருந்து பாடல்.

நிகழ்ச்சி தான் பேசிட்டு இருக்கோம். இன்றைய இளைஞர்களுடைய கனவுகளும் சவால்களும் அப்படின்ற தலைப்புல தான் நேர்கள்லாம் நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. இன்றைய ஆண்கள் பாத்தீங்கன்னா நிறைய கனவுகளோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய திறமைக்கு ஏத்த நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சொந்த தொழில தொடங்கணும் அப்படின்னா அது நல்ல வெற்றி பெறணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய குடும்பத்தை நல்ல நிலைமையில வச்சுக்கணும், உலக அளவுல நிறைய சாதனைகள் படைக்கணும், சமூகத்துக்கு ஒரு பயனுள்ள மனிதனா வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் நல்ல கனவுகள் அவங்களுக்கு இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் சவால்கள் அவங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கு. எந்த மாதிரியான சவால்கள்லாம் அவங்க மீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வேலை போட்டி, மன அழுத்தம், பதற்றம், அது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்களால் ஏற்படக்கூடிய ஒப்பீட்டு மனப்பான்மை, திறன்களை தொடர்ந்து மேம்படுத்த வேண்டிய அவசியம், பொருளாதார அழுத்தங்கள், அது மட்டும் இல்லாம குடும்ப பொறுப்புகள், இதெல்லாம் அவங்களுக்கு சவால்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல இருந்து வெற்றிக்கான வழிகளை எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எப்பயுமே தெளிவான இலக்கை வச்சு அதுக்கேத்த மாதிரி அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா வெற்றி என்பது கண்டிப்பா நிச்சயமா அவங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம தினமும் புதுசா ஏதாவது கத்துக்கிட்டே இருக்கணும். அவங்களோட உடலையும் மனநலத்தையும் முக்கியமா நல்லா பாத்துக்கணும். தோல்வி அப்படின்னா அதை வந்து ஒரு பாடமா ஏத்துக்கணுமே தவிர அதோட வந்து முடங்கி போய் உட்கார்ந்துடக்கூடாது. நேரத்தை சரியா பயன்படுத்தணும். இந்த மாதிரிலாம் அவங்க செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சவால்களை ஈஸியா வெற்றி கொள்ளலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்னைக்கு பேசின அனைத்து நேயர்களுக்கும் FM ரெயின்போவின் நன்றிகள். கேட்க இருக்கும் இந்த பாடலுடன் பேசுங்க தோழா நிகழ்ச்சி நிறைவடைகின்றது.

0: தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஜனநாயகம் உலகிலேயே மிகச்சிறந்தது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவைத் தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது. சுதந்திர போராட்ட தியாகிகள் சுப்பிரமணிய சிவா, கொடிகாத்த குமரன், ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா ஆகியோருக்கு தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான இந்தியாவின் பரிந்துரை மிகச்சிறந்தது என்று யுக்ரைன் தெரிவித்துள்ளது. ஷேகான் இந்திய விமானப்படை மாரத்தான் ஓட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் ஜனநாயகம் வலுவாக உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் உலக அளவில் நமது ஜனநாயகம் சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது என்று கூறியுள்ளார். தேர்தலில் மக்களின் தீர்ப்புக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் தேர்தல் ஆணையத்தை குறை கூறி வருவதை அவர் கண்டித்துள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்றால் தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்பட்டதாக கூறும் காங்கிரஸ் கட்சி, தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையத்தை குறை கூறுவதாக தெரிவித்துள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவைத் தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதியிலும், மேற்கு வங்கத்தின் ரெஜிநகர் நந்திகிராம் சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும், அசாமின் நகோன் மக்களவைத் தொகுதியிலும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் இன்று மாலை 6 மணி முதல் வாக்குப்பதிவு முடிவடையும் வரை தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ கூடாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திரைப்படம், தொலைக்காட்சி, வானொலி மற்றும் சமூக வலைதளங்கள் மூலம் தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 9 எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். அரசு பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களை மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய திட்டங்களுக்கான விரிவான பரிந்துரைகளை சமர்ப்பிக்குமாறு மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். ஹைதராபாத் மாநகரம், மெட்சல், மல்காகிரி ஆகிய மாநகரங்களுடன் இணைந்து வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தெலங்கானா மாநிலத்தின் 80% வருவாய் ஹைதராபாத் மற்றும் சுற்றுவட்ட மாவட்டங்களிலிருந்து கிடைப்பதாக அவர் கூறினார். ஹைதராபாத்தில் மெட்ரோ மற்றும் முசி ஆற்றின் தூய்மைப் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். தெலங்கானா மாநிலத்திற்கு தேவையான மத்திய அரசின் நிதி உதவியை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இது தொடர்பாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திரத்திற்காக போராடிய சுப்பிரமணிய சிவா வந்தே மாதரம் பாடல் மூலம் மக்களிடையே நாட்டுப்பற்றை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் விடுதலைக்காக சுப்பிரமணிய சிவா ஆற்றிய பணிகளை போற்றுவோம் என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மிகச்சிறந்த மேடை பேச்சாளரும் பத்திரிகையாளருமான தியாகி சுப்பிரமணிய சிவா ஞானபானு இதழ் வழியாக சுதந்திரம் குறித்த கருத்துக்களை வெளியிட்டு வந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். தேச விடுதலைக்கு அவர் ஆற்றிய அரும் பணிகளை போற்றுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படும் சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரனின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் அவருக்கு மரியாதை செலுத்தினர். இது தொடர்பாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக இளம் வயதிலேயே போராட்டத்தில் ஈடுபட்டவர் தியாகி திருப்பூர் குமரன் என்று குறிப்பிட்டார். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தைரியத்துடன் போராடிய அவர் நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்ததாக சுட்டிக்காட்டினார். டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள

0: பதிவில், 1932 ஆண்டு சுதந்திரத்திற்காக போராடி தியாகி திருப்பூர் குமரன் உயிர் நீத்தவர் என்று கூறினார். உயிர் பிரியும் தருவாயிலும் மூவர்ண கொடியை இறுக பிடித்தவர் தியாகி திருப்பூர் குமரன் என்று அவர் புகழாரம் சூட்டினார். ராஜாஜியால் தேசத்தின் பொது சொத்து என்று அழைக்கப்பட்ட தியாகி திருப்பூர் குமரனின் தியாகங்களை நினைவு கூர்ந்து போற்றுவோம் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மாவின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு மரியாதை செலுத்தினர். இது தொடர்பாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மாவின் தைரியமும் தியாகமும் எப்போதும் ஊக்கமளிப்பதாக கூறினார். திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா என்று புகழாரம் சூட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக நமது விமான நிலையங்களில் உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு ஏற்படுத்தி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் இடம்பெறுகிறது.
2: பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் தற்போது உலகத்தரம் வாய்ந்த விமான நிலையமாக உருவெடுத்துள்ளது. பல்வேறு நகரங்களுக்கு பயணிகள் மற்றும் சரக்குகளை கையாள்வதில் சிறந்த விமான நிலையமாக பெங்களூரு திகழ்கிறது. சென்ற நிதியாண்டில் இந்த விமான நிலையத்திலிருந்து 4 கோடி பேர் பயணம் செய்துள்ளனர். இதில் 24% பேர் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். மேலும் இந்த காலகட்டத்தில் 280,000 விமானங்கள் இந்த விமான நிலையத்திலிருந்து பயணம் மேற்கொண்டுள்ளது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளுக்கு 500,000 மெட்ரிக் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளது. நவீன சோதனை அறைகள், விமான போக்குவரத்து குறித்த டிஜிட்டல் தகவல் பலகை உள்ளிட்ட பயணிகளுக்கான வசதிகள் குறித்து சமூக வலைதளங்களில் பாராட்டப்படுகிறது. பூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் பெங்களூரு மாநகரில் உள்ள இந்த விமான நிலையத்தின் பூங்கா வடிவிலான அலங்காரம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பயணிகளின் வசதிகள், நவீன கட்டமைப்பு, கட்டிடக்கலை வடிவமைப்பு மற்றும் பாதுகாப்புடன் கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் பெங்களூரு நகரத்தின் அழகை பிரதிபலிக்கிறது என்றால் அது மிகையல்ல.
0: ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான இந்தியாவின் பரிந்துரை மிகச்சிறந்தது என்று யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக யுக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்ட்ரி சிபிஹா வெளியிட்டுள்ள அறிக்கையில், கருங்கடல் வழியாக எண்ணெய் கப்பல் தடையின்றி செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா, துருக்கி, எகிப்து, அமெரிக்கா ஆகிய நாடுகள் தங்கள் பரிந்துரைகளை முன்வைத்தன. முன்னதாக ரஷ்யா யுக்ரைன் இடையே போர் நிறுத்தத்தை அமல்படுத்த இந்தியாவின் முயற்சிகளை வரவேற்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சேகோன் இந்திய விமானப்படை மாரத்தான் ஓட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங் இந்த மாரத்தான் போட்டியை ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கில் தொடங்கி வைத்தார். 21 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் ஆகிய 3 பிரிவுகளில் இப்போட்டி நடைபெற்றது. 1971 இந்தியா பாகிஸ்தான் போரின்போது சிறப்பாக போராடிய இந்திய விமானப்படையின் பிளையிங் ஆபீசர் நிர்மல்ஜித் சிங் சேகோன் நினைவாக இந்த மாரத்தான் போட்டி நடைபெற்று வருகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. ஜப்பானின் நகோயாவில் உள்ள பலோமா மிசுஹோ விளையாட்டரங்கில் பிற்பகல் 2:30 மணிக்கு நிறைவு விழா நடைபெறுகிறது. நிறைவு விழா அணிவகுப்பில் இந்தியா சார்பில் துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை நீரு தண்டா தேசிய கொடியை ஏந்திச் செல்கிறார்.

0: ஈரானி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ரெஸ்ட் ஆப் இந்தியா அணிக்கு எதிராக 279 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடி வரும் ஜம்மு காஷ்மீர் அணி 3 விக்கெட் இழப்புக்கு 89 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஜனநாயகம் உலகிலேயே மிகச்சிறந்தது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது. சுதந்திர போராட்ட தியாகிகள் சுப்பிரமணிய சிவா, கொடிகாத்த குமரன், ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா ஆகியோருக்கு தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான இந்தியாவின் பரிந்துரை மிகச்சிறந்தது என்று யுக்ரைன் தெரிவித்துள்ளது. செகோன் இந்திய விமானப்படை மாரத்தான் ஓட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:30.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடன். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
4: இந்த தேவாலயங்களிலோ கிறிஸ்துநாதரின் உருவத்தை அவர்கள் பளபளக்கும் பொன்னாலும் சரசரக்கும் பட்டைகளாலும் அலங்கரித்திருந்தார்கள். பிச்சைக்காரர்கள் அவரது அருளை நாடி தேவாலயத்திற்கு வந்தால் அந்த பட்டு பட்டாடைகள் அவர்களை பார்த்து சீறி செருமூவதாகவே அவளுக்கு தெரிந்து, அப்போதெல்லாம் அவள் ரிப்பின் சொன்ன வாசகத்தை தன்னையும் அறியாமல் நினைத்துக் கொள்வாள். கடவுளை கொண்டும் நம்மை ஏமாற்றிவிட்டார்கள். அவள் தன்னையும் அறியாமலே வரவர பிரார்த்தனை செய்வதை குறைத்து விட்டாள். ஆனால் கிறிஸ்துவை பற்றி அதிகமாக நினைத்தாள். அது மட்டுமல்லாமல் கிறிஸ்துநாதரின் பெயரையே சொல்லாமல் அவரை பற்றி தெரிந்து கூட கொள்ளாமல் அதே சமயத்தில் அவள் தனக்குள்ளாக கருதியது போல் கிறிஸ்துநாதரின் கொள்கைகளின்படி வாழ்ந்து அவரைப் போலவே இந்த உலகத்தை ஏழைகளின் சாம்ராஜ்யமாக கருதி இவ்வுலகின் சகல செல்வங்களையும் மக்கள் குலத்தோர் அனைவருக்கும் சரி நிகர் சமானமாக பங்கீடு செய்ய வேண்டும் என்று விரும்பி வாழ்கின்ற மக்களை பற்றியும் அவள் அதிகமாக சிந்தித்தாள். அவளது மனம் இந்த எண்ணத்தின் மீதே பதிந்து படிந்தது. அவளது சிந்தனைகள் அவளது மனதுக்குள்ளாகவே விரிந்த விஷயங்கள் அனைத்தையும் அனைத்து ஆறத் தழுவி வரவர தீட்சண்யம் பெற்று வளர்ந்தோங்கின. அந்த சிந்தனைகள் வளர்ந்தோங்கி ஒரு பிரார்த்தனையின் பிரகாசத்தோடு விளங்கின. இந்த இருள் சூழ்ந்த உலகத்தின் சகல திசா கோணங்கள் மீதும் நமது சர்வ ஜன சமூகத்தின் மீதும் வாழ்க்கையின் மீதும் ஒளி பிரவாகத்தை எங்கெங்கும் ஒரே சமனமாக பாய்ச்சி ஒளி செய்தன. நான் என்றென்றும் ஒரு மங்கிய பரிவுணர்ச்சியோடு நேசித்து வந்த கிறிஸ்துநாதர் துக்கம் கலந்த இன்பமும் பயம் கலந்த நம்பிக்கையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த குழப்ப உணர்ச்சியோடு நேசித்து வந்த அதே கிறிஸ்துநாதர் தன்னருகே நெருங்கி வந்துவிட்டது போன்று தாய்க்கு தோன்றியது. இப்போதோ இயேசு கிறிஸ்து முன்னைவிட உயர்ந்த ஸ்தானத்தில் கண்ணெட்டும் தூரத்தில் ஒளிரும் முகத்தோடு மகிழ்வாய் வீற்றிருப்பது போல் அவளுக்கு தோன்றியது. மனிதர்களின் நண்பராக கிறிஸ்துவின் பெயரை கூட மரியாதையின் காரணமாக சொல்ல கூசிய மக்கள் அவருடைய திருநாமத்திற்காக தங்கள் இரத்தத்தை தாராளமாக சிந்தினார்கள். அந்த புனித இரத்தத்தால் கழுவ பெற்று புத்துணர்ச்சி பெற்று உண்மையாகவே அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்து வந்துவிட்டது போல அவளுக்கு தோன்றியது. தனது சுற்று பிரயாணங்களை முடித்துவிட்டு அவள் திரும்பி வந்து நிக்கலாயை சந்திக்கும் போது மிகுந்த உணர்ச்சியையும் உவகையும் கொண்டவளாக இருப்பாள். வழியெல்லாம் அவள் கண்ட விஷயங்களும் கேட்ட விஷயங்களுமே அந்த உவகைக்கு காரணம். தனது கடமையை நிறைவேற்றிவிட்ட திருப்தியில் அவள் மனம் குதூகலித்து நிறைவு பெறும். இந்த மாதிரி சுற்றித் திரிந்து எவ்வளவோ விஷயங்களை காண்பது மிகவும் நன்றாய் இருக்கிறது என்று ஒரு நாள் மாலை அவள் அவனிடம் சொன்னாள். இவற்றால் நாம் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடிகிறது. ஜனங்களே வாழ்க்கையின் கடைக்கோடிக்கே தள்ளி செல்லப்பட்டிருக்கிறார்கள். வாழ்வின் எல்லைக் கோடியிலே அவர்கள் என்ன நடந்திருக்கிறது என்பது ஒன்றும் தெரியாது தட்டுத்தடுமாறி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தங்களை பிறர் ஏன் இப்படி நடத்த வேண்டும் என்பதை மட்டும் அவர்களால் நினைத்து நினைத்து அதிசயப்படாமல் இருக்க முடியவில்லை. அவர்களை

0: ஏன் இப்படி விரட்டி அடிக்க வேண்டும்? எல்லாமே நிறைய பெருகி கிடக்கும்போது அவர்கள் மட்டும் ஏன் பசியால் வாட வேண்டும்? எங்கு பார்த்தாலும் கல்வி அறிவு நிறைந்திருக்கும்போது அவர்கள் மட்டும் ஏன் அஞ்ஞான இருளில் ஒன்றுமறியாத பாமரர்களாயிருக்க வேண்டும்? மக்களை பணக்காரன் என்றோ ஏழை என்றோ கருதாமல் தனது அன்புமிக்க குழந்தைகளாக கருதும் அந்த தயாபரன், அந்த கடவுள் எங்கு போனார்? தங்களுடைய வாழ்க்கையை பற்றி மக்கள் சிந்திக்கும் போது அவர்களுக்கு ஆத்திரம்தான் பொங்குகிறது. அந்த அநீதியை தவிர்க்க ஏதேனும் செய்யாவிட்டால் அந்த அநீதியே தங்களை துடைத்து தூர்த்து அழித்துவிடும் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். மக்களது வாழ்க்கைக்கு இழைக்கப்படும் அநீதிகளை பற்றி அந்த மக்களிடமேதான் பேச வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு எத்தனையோ சமயங்களில் எழுவதுண்டு. சமயங்களில் இந்த ஆசையை அடக்கி ஆள்வதே அவளுக்கு பெரும் பாடாய்விடும். தாய் சித்திர புத்தகங்களை குனிந்து பார்த்து கொண்டிருப்பதை நிக்கலாய் கண்டுவிட்டால் உடனே லேசாக புன்னகை புரிவான். அவளுக்கு உலகத்து அதிசயங்களில் ஏதாவது ஒன்றை பற்றி சொல்லுவான். மானுடத்தின் அசகாய துணிச்சலை கண்டு வியந்து போய் அவள் திடுக்கென கேட்டாள், இப்படியும் நடக்க முடியுமா? தனது தீர்க்க தரிசனத்தின் உண்மையின் மீது தான் கொண்டுள்ள அசைக்க முடியாத ஆணித்தரமான உறுதியோடு நிக்கலாய் அவளை தனது கண்ணாடி அணிந்த கண்களால் அன்பு ததும்ப பார்த்தான். பார்த்தவாறு எதிர்கால சித்திரத்தை விளக்கி சொல்ல தொடங்குவான். மனிதனுடைய ஆசைகள் அளவு கடந்தவை. அவனது சக்தியோ வற்றி மடியாதது. என்றாலும் கூட இந்த உலகத்தில் ஆத்ம பலம் சிறிது சிறிதாக பெருகுகிறது. ஏனெனில் இன்று சுதந்திரமாக இருக்க பிரியப்படுபவர்கள் எல்லாம் அறிவை சேகரிப்பதை விட பணத்தையே சேகரிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறார்கள். ஆனால் மாந்தர்கள் இந்த பேராசையை தொலைத்து தங்களை அடிமைப்படுத்தும் பலவந்தமான உழைப்பிலிருந்து விடுதலை பெற்றால்? இந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை அவளால் கண்டுகொள்ள முடியவில்லை. என்றாலும் அவற்றை தூண்டிவிடும் அமைதி நிறைந்த நம்பிக்கை மட்டும் அவளுக்கு தெள்ள தெளிவாக தெரிய தொடங்கியது. உலகத்தில் சுதந்திரமாக இருப்பவர்கள் மிக சிலரே. அதுதான் துர்பாக்கியம் என்றாள் அவள். அவளுக்கு இது மட்டும் புரிந்தது. பேராசையில் இருந்தும் குரோதத்தில் இருந்தும் தம்மை விடுவித்துக் கொண்டவர்கள் அவளுக்கு தெரியும். அந்த மாதிரியானவர்கள் மட்டும் அதிகமாக இருந்தால் வாழ்க்கையின் இருளும் பயங்கரமும் தொலைந்து போகும். வாழ்க்கை எளிமையாகவும் ஒளிப்பெற்றும் மகோன்னதமாகவும் விளங்கும். கொடியவர்களாகும் நிர்பந்தத்திற்கு மக்கள் ஆளாகிறார்கள் என்று துயரத்தோடு சொன்னான் நிக்கலாய். அதை ஆமோதித்து அந்திரே முன்னர் சொன்ன வார்த்தைகளை எண்ணி தலையை அசைத்துக் கொண்டாள் தாய். எப்போதும் வேலையிலிருந்து குறிப்பிட்ட நேரத்திற்கு வீடு திரும்பி வரும் நிக்கலாய் ஒரு நாள் வழக்கத்திற்கு மாறாக நேரம் கழித்து திரும்பி வந்தான். வந்தவன் தன்னுடைய உடுப்புகளை கூட களையாமல் கைகளை பதறிப்போய் பிசைந்து கொண்டே சொன்னான், நிலவ்னா, நம்முடைய தோழர்களில் ஒருவன் சிறையிலிருந்து தப்பியோடிவிட்டானாம். யாராயிருக்கலாம்? என்னால் கண்டுபிடிக்க இயலவில்லை. தாயின் உடம்பு ஆட்டம் கண்டு அசைந்தது. பாவலாயிருக்குமோ என்ற ஓர் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டே மெதுவாக கேட்டாள் அவள். இருக்கும் என்று தோளை அசைத்துக் கொண்டே சொன்னான் நிக்கலாய். ஆனால் அவனை மறைத்து வைப்பதற்கு நாம் என்ன செய்வது? அவனை எங்கே கண்டுபிடிப்பது? அவனை கண்டுபிடித்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு நான் தெரு தெருவாய் சுற்றி அலைந்தாய் விட்டது. அலைந்தது முட்டாள்தனம்தான். ஆனால் நாம் ஏதாவது செய்தாக வேண்டுமே. நான் பழையபடியும் போகிறேன். நானும் வருகிறேன் என்று கத்தினாள் தாய். நீங்கள் இகோரிடம் போய் அவனுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா என்று தெரிந்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவசர அவசரமாக வெளியேறினான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: பிற்பகல் 3 மணிக்கு

0: ஹாய், நான் தான் செட்டி போறேன். நான் உங்ககிட்ட விட்டு கதை சொல்ல
1: போறேன்.
0: ஹாய், நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
2: ரெயின்போ கிட்ஸ் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்
3: தோலே.

0: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கினி பழனி. சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் பிறந்தநாளை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுப்பிரமணிய சிவா மக்களிடையே விதைத்த தளராத தேசபக்தி, தியாக உணர்வு, விடுதலை தியாகம் ஆகியவை என்றும் நிலைத்திருந்து நாட்டின் நலனுக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்ற ஒவ்வொரு தலைமுறைக்கும் தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் இயக்கம் சார்பில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் போதையில்லா இளைய சமுதாயம், வளர்ச்சியடைந்த பாரதம், போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நடைப்பயணம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலையில் தொடங்கி கம்பன் கலையரங்கம் வரை நடைபெற்ற விழிப்புணர்வு நடைப்பயணத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். போதை ஒழிப்பிற்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி மாணவர்கள் நடைப்பயணம் மேற்கொண்டனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. வாக்குப்பதிவு நாளன்று வாக்காளர்கள் எவ்வித சிரமமும் இன்றி வாக்களிக்க அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தடையின்றி வாக்குச்சாவடிக்கு செல்ல சாய்தள வசதி மற்றும் சக்கர நாற்காலிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது என்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். மேலும் வாக்குச்சாவடிக்கு வர முடியாத முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு வாகன வசதிகள் போன்றவை தன்னார்வலர்கள் மூலம் வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளாா்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களுக்கு பிடித்த பாடல் அப்படின்னு ஒரு சில பாடல்கள் இருக்கும் இல்லையா, அது ஏதாவது காரணமா இருக்கலாம், பாடல் வரிகள் பிடித்திருக்கலாம், இல்ல அந்த பாடத்துல நடிச்சிருக்கிற ஹீரோ ஹீரோயின் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அங்க வர நேச்சுரல் சீன்ஸ், இல்ல அந்த லைஃப் உங்க லைஃப் ஒட்டின மாதிரி ஒரு சூழலா கூட இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த பாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பாடல்களை நம்ம இப்ப ரெயின்போ மூலமா நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டயல் பண்ணுங்க 2271760 மட்டுரையன், 2271770. இது மகளிர் மட்டுமே பங்கேற்கக்கூடிய அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஷோ, அதனால மகளிர் மட்டுமே பங்கேற்கலாம், அவங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். அவங்களுக்காக நான் அப்ளை பண்ண ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்னுடைய விருப்ப பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: என்ன நெல்சன், எப்படி?
1: சூப்பர் சார். அந்த கசகசா
2: கசகசவா
1: கசகசா
2: கசகசான் கூட்டினு வராதிங்க.

0: 8:45. ஹாய் ஸ்நேகிதிய ப்ரோக்ராம்ல மகளிர் உங்கள் சாய்ஸ் தான் போயிட்டு இருக்கு. நம்மளுடைய நிகழ்ச்சியில முதல் நேயர் அவங்களுடைய விருப்ப பாடல் என்ன கேக்குறாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு? ஆனந்தமா இருக்க போறீங்க, பாட்டை கேட்டுடிப்போம். எதுக்கு அந்த பாடல் பிடிக்கும் உங்களுக்கு?
1: இல்ல, அந்த படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ, எத்தனை தடவை பாத்தீங்க?
1: பல டைம்ஸ் பார்த்துட்டேன்.
0: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி.
1: தேங்க்யூ.
0: இது நிகழ்ச்சி மூலமா நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271760 மற்றும் 2271770. இந்த நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ்.

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி கேட்கலாம். மகளிர் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
1: வணக்கம் சோழி, எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: நான் பர்வீன், திருவண்ணாமலை.
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து சாதனை படத்துல இருந்து ஓ வானம்படி அந்த பாட்டு எல்லாருக்காவும் பிளே பண்ணீங்களா? கேப்போம், உங்களுக்காகவும் வேணாம்.
0: ஓகே, எல்லாருக்காவும் பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி.
1: தேங்க்யூமா.
0: நிகழ்ச்சியில நீங்களும் மகளிரா இருந்தா உங்களுக்கு பிடித்த பாடல் அப்படின்னு ஒரு சில பாடல்கள் இருக்கும் இல்லையா, அந்த பாடல்களை நம்ம எஃப்எம் ரெயின்போ மூலமா கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனே டயல் பண்ணுங்க 2271760, மதுரையின் 2271760.

0: ஸ்நேகிதே நிகழ்ச்சி கேட்டு மறைந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் 1:20:14. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியில வந்து மகளிர் உங்கள் சாய்ஸ் தான் போயிட்டு இருக்கு. அவங்களுடைய விருப்ப பாடல்கள்லாம் நாமளும் பிளே பண்ணிட்டே இருக்கோம். இப்ப ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க என்ன பாடல் கேக்குறாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்,
0: சொல்லுங்க யாருங்க?
1: வணக்கம், தமிழத்தா கள்ளக்குறிச்சியில இருந்துங்க மேம்.
0: ஓகே, என்ன பாடல் வேணும்?
1: வந்து ஏதோ ஒரு பாட்டு காதில் கேட்கும் போதெல்லாம் ரெயின்போ எஃப்எம்
0: ஞாபகம்
1: வரும். எண்ணெய் கொடுத்தேன், ரெயின்போ இடத்தில் எண்ணெய் கொடுத்தேன்.
0: விருப்ப பாடல பாடியே காட்டி கேட்டுட்டீங்க, பிளே பண்ணாம இருந்தா நல்லா இருக்காது. உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. நன்றி.
1: நீங்க டாபிக் சொன்னோட எனக்கு இந்த பாட்டு தான் டக்கு ஞாபகம் வந்தது. நீங்க ஞாபகம் வரும்னு சொன்னீங்களே. தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ.
1: நன்றிங்க மேம்.

0: நேயர்களே, சைபோலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
2: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
1: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
0: திருப்பி சொல்லுங்க, எந்த ஊரு, உங்க பேர் சொல்லுங்க. நல்லா இருக்கேன். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு சின்ன நாங்க படத்துல இருந்து மயிலாடும் சோப்பில் அந்த பாட்டு எல்லாருக்காகவும், ஆர்ஜி அனைத்து ஆர்ஜிகளுக்காகவும், எஃப்எம் கேக்குற அனைத்து நேயர்களுக்காகவும் கேக்குறேன் மேம்.
0: ஓகே, சூப்பர். உங்களுக்கு பிடித்த பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி. நிகழ்ச்சியில் நீங்களும் மகளிரா இருந்தா உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271760 மற்றும் 2271770.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: குட் ஆஃப்டர்நூன் மேம்.
1: குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
2: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் கலைவாணி மேடம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு
2: மேம்? படம் வந்து துள்ளாத மனமும் சொல்லும் இன்னிசை பாடி வரும் அந்த சாங்.
1: இன்னிசை பாடி வரும் நம்ம எஃப்எம் ரெயின்போ மூலமா வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: தேங்க்யூ மேம், வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில நீங்களும் மகளிரா இருந்தா உங்களுக்கு பிடித்த பாடல் அப்படின்னு ஒரு சில பாடல்கள் இருக்கும் இல்லையா, அதை நம்ம எஃப்எம் ரெயின்போ மூலமா கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரமா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க. நம்பர் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 2271760 மற்றும் 2271770.

0: ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: இன்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: பிற்பகல் 3 மணிக்கு
3: My name is Jeevagavashini. Hi, நான் செட்டி போறேன். நான் உங்ககிட்ட விட்டிக்கதை சொல்ல
4: போறேன்.
3: Hi, நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
2: ரெயின்போ கிட்ஸ் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
0: ஹாய் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரம் 1:38:49. வணக்கம்.
5: வணக்கம் மேம், வானிலிருந்து ஜெயா பேசுறேன். நல்லா மாதிரிங்களா?
0: சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க ஜெயா மேம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
5: மேம் படம் சின்ன தம்பி, பாடல் போவோமா ஊர்கோலம்.
0: போவோமா ஊர்கோலம், எந்த ஊருக்கு போக போறீங்க இப்ப?
5: எங்க வேணா போலாம் மேம், வாங்க.
0: பாட்டு கேட்டுட்டே போக போறீங்க இப்ப?
5: ஆமா மேம்.
0: ஓகே, நன்றி.
5: தேங்க்யூ மேம்.
0: நிகழ்ச்சி நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271760 மற்றும் 2271770.
6: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
6: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

0: நிமிடம் 5 நொடிகள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: வாழப்பட்டம் பாளையம் கலா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க மேம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சின்ன கணமப்பட்டது என் வாழ்க்கையில் அர்த்தம் சொல்ல. இன்னைக்கு பாபா பர்த்டே மேம். அனைத்து குழந்தைகளுக்கும் இன்னைக்கு விரத நாள் கொண்டார். அனைவருக்காக ஒன்று பாட்டு கொடுத்துருங்க.
0: சூப்பர் சூப்பர், உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி.
1: நன்றி மேம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
1: வணக்கம்
0: என்ன பாடல் வேணும் மேம்?
1: உனக்காகவே வாயிறேன் பத்திலிருந்து கண்ணா உனக்கு பாடல் பாடுகிறேன்.
0: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கேன். நன்றி.

11:56 மகளிர் உங்கள் சாய்ஸ் உடைய நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நிறைய நேயர்கள் அவங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டாங்க, நானும் அவங்களுக்காக அப்ளை பண்ண. இந்த நிகழ்ச்சி வரும் பாடலுடன் நிறைவடைகின்றது.

102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். என்றும் நினைவில் நீங்காத இனிய பாடல்கள் ஒழிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி எஃப்எம் பிரைன் பூவின் காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே வெற்றி. சில நேரங்களில் காதல் பேசுவதற்கு வார்த்தைகள் தேவையில்லை, ஒரு பார்வை போதும். காத்திருந்த மனதில் கதையும் சொல்ல தயங்கிய அன்பையும் கண்களை அழகாக சொல்லிவிடும். அதனால் தான் சில காதலில் மௌனம் கூட ஒரு இனிய உரையாடலாக மாறிடும். ஆர் சுதர்சனம் இசையில், எம் ராஜா மற்றும் பி சுஷிலா குரலில், காலத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி FM 92.8 இல்

காத்திருப்பவங்களுக்கு மட்டுமே தெரியும் சில நேரங்களின் நீளம் ரொம்பவே பெரியதானது அப்படின்றது. நிலவு வந்தாலும் ரசிக்க மனம் இருக்காது, தென்றல் வந்தாலும் அதை உணர முடியாது. நாம் எதிர்பார்க்கிற ஒருத்தர் அருகில் இல்லாத போது அழகான இரவும் கொஞ்சம் தனிமையாகத்தான் தெரியும். அந்த ஏக்கத்திற்கு ஒரு நம்பிக்கை, நாளைக்கு இதே நேரத்தில் அவங்க நம்ம கூட இருப்பாங்க அப்படின்றது. எஸ், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலிவரிகளில் பி சுஷிலா குரலில், உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

காதலுக்கு ஒரு அழகான குறும்பு உண்டு. நேரம் சொல்ல வேண்டியதை சுற்றி சொல்லுவாங்க. மனதில் இருக்கிற ஆசையை ஒரு பூவிடமோ இல்லைனா கிளியிடமோ சொல்லி தூது அனுப்புறது. அந்த காலத்தில் காதலில் அவசரம் குறைவு, ஆனால் அழகு அதிகம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில, டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில் தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 2:31:39. என்றும் நினைவில் நீங்காத இனிய பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி FM ரெயின்போவின் காலத்தை வென்ற காணங்கள். ஒரு பூ மாலைக்குள்ள 1,000 பூக்கள் இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய பார்வை நிறுத்துறது ஒரே ஒரு பூவாக தான் இருக்கும். அதே போல தான் வாழ்க்கையில நம்ம பலரை சந்திச்சிருக்கலாம், ஆனால் நம்மளுடைய மனம் ஒருவரை மட்டுமே தனியாக தேர்ந்திருக்கும். அங்கே தான் காதலும் ஆரம்பமாகுது. MS விஸ்வநாதன் இசையில, கண்ணதாசன் வரிகளை, TM சவுந்தரராஜன் மற்றும் P சுஷிலா குரலில் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நாம் நேசிக்கிறவரை வாழ்த்தணும் அப்படின்னா பெரிய பரிசுகள்லாம் எதுவுமே தேவையில்லை. ஒரு நல்ல வார்த்தை, ஒரு மனமார்ந்த பாராட்டு வாழ்த்து, ஒரு அன்பான பார்வை, இதுவே போதுமானது கூட. அன்புடன் சொல்லப்படுற ஒரு வாழ்த்து சில நேரங்களில் 1000 பூமாலை விட அழகானதாக இருக்கும். எஸ் பாடல் கேட்கலாம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், வாலிவரிகளில், பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில், இதயத்தில் நீ திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: அழகு என்பது உலகம் முடிவு செய்கிற விஷயம் இல்லை, ஒரு மனசு முடிவு செய்கிறது தான் அழகுன்றது. ஆயிரம் முகங்கள் கடந்து பார்வையை ஒரே ஒரு முகத்தை மட்டும் நின்றுச்சு அப்படின்னா அந்த முகம் தான் அந்த மனிதருக்கான உலகின் பேரழகு அப்படின்னு அர்த்தம். அவர் பேசுகிற சாதாரண வார்த்தைகள் கூட கவிதையாகவே அவருக்கு தோணும். அதுதான் காதலும் கூட. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலிபர்கள், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில் அன்பே வா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். நேரம் 2:41 12 நொடிகள்.
1: நான்

0: நேயர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய்வாட நாளை காலை 7:25 கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

சில மனிதர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வருவாங்க, நம்மளை கடந்தும் போயிடுவாங்க, ஆனால் நம்மளுடைய மனசுலேருந்து அவங்க போகவே மாட்டாங்க. ஒரு நினைவாகவோ, ஒரு புன்னகையாகவோ, ஒரு பழைய பாடலாகவோ நமக்குள்ளவே அவங்க இருப்பாங்க. நெஞ்சில்

அவங்களுக்கு நம்ம ஒரு நிரந்தரமான இடம் கொடுத்துருவோம். பாடல் கேட்கலாம். எஸ் வி வெங்கட்ராமன் இசையில், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரிகளில், டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி லீலா குரலில், நெஞ்சில் குடியிருக்கும் பாடல், இரும்புத்திரை திரைப்படத்திலிருந்து.

தனிமை அமைதியை தரலாம். ஆனால் எல்லா அமைதியும் இனிமையாக இருக்குமா அப்படின்றது தெரியல. நாம் ரசிக்கிறத பகிர்றதுக்கு ஒருத்தவங்க வேணும். நம்ம சிரித்தா பார்த்து சிரிக்கிறதுக்கு ஒருத்தவங்க தேவைப்படுறாங்க. வாழ்க்கையில் அழகு நம்மிடம் என்ன இருக்கிறது என்பது இல்லை, அதை யாரோடு பகிரும் அப்படின்றதுல தான் இருக்குது. பாடல் கேட்கலாம். ஏ எம் ராஜா இசையில் கண்ணதாசன் வருகை. ஏ எம் ராஜா மற்றும் பி சுஷிலா குரலில் ஆடிப்பிற்கு திரைப்படத்திலிருந்து.

0: பிற்பகல் 3 மணிக்கு.
1: My name is ஜீவாகவசினி.
2: ஹாய், நான் தான் செட்டி போலே. நான் உங்ககிட்ட விட்டிக்கதை சொல்ல
1: போறேன்.
2: ஹாய், நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
0: ரெயின்போ கிட்ஸ். ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ். இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் உங்க வாய்ஸ் தான். ஆமா
3: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபா, தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
4: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் becomes வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
5: இவ்ளோ சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
6: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்லண்டா, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
7: என்ன சொல்றதுல
8: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
9: அன்பை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன்.

அதை விட ஒரு முறை கொடுத்து பாருங்க, ஒரு நல்ல வார்த்தை கொடுங்க, ஒரு புன்னகையை கொடுங்க, முடிஞ்சா ஒருத்தருக்கு நம்பிக்கையை கொடுங்க. நாம கொடுக்குற எல்லாமே நம்ம விட்டு போகிறது கிடையாது. சில அன்புகள் இன்னும் பெருசாக நம்மக்கிட்டே திரும்பி வர்றதும் உண்டு. மனிதர்கள் இருக்கிற உயர்வு தாழ்வுகளை விட உண்மையான அன்பு எப்பவுமே பெரியது அப்படின்னு சொல்ல ஒரு அழகான பாடல் வருது. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். ஏம் ராஜா இசையில், மருதகாசி வரிகளில், ஏம் ராஜா திருச்சி லோகநாதன் ஜிக்கி மற்றும் பி சுசிலா குரலில், வெடிவெள்ளி திரைப்படத்திலிருந்து. எஃப்எம் ரெயின்போவின் அடுத்த நிகழ்ச்சி ரெயின்போ கிட்ஸ்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள். அனைவருக்கும் வெரி குட் ஈவினிங் டு ஆல் அண்ட் வெல்கம் வித் வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ். ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில் நான் உங்களோட அன்பு சகோ ஆர்ஜே வெற்றி தான் வந்திருக்கேன். ஸோ இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் பேசுகிற வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கிற கிட்ஸ் கலந்துக்கிட்டு அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டலாம். ஸோ எப்படி அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760, 2271770 என்ற இரண்டு எண்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிக்காட்டலாம். ஒருவேளை நீங்கள் வெளியூர்லேருந்தோ இல்லை மொபைல் ஃபோன்லேருந்து ட்ரை பண்ணுங்களேன் 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸ் கலந்துக்கிட்டு பேச நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போவில். ஸோ என்னென்ன திறமைகளை வெளிக்காட்டலாம் அப்படின்னா, கதை சொல்லலாம், கவிதை சொல்லலாம், விடுகதை சொல்லலாம், விடுகதை என்கிட்ட கேட்கலாம், ஜோக் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு என்ன தெரியுமோ உங்களுடைய திறமைகளை எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் எப்படி வெளிக்காட்டலாமோ ஸோ அது மாதிரி உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கான ஷோ தான் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி. ஸோ சீக்கிரமாக ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760, 2271770 என்ற எண்களுக்கு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி October 1 to November 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 லைன். நீங்க கேட்ட ரெஸ்ட் ரெயின்போ கிட்ஸ். உங்கள் வீட்டில் பேசுகிற வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கிற கிட்ஸ் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு காலர் ஸோ டேலண்ட்டை வெளிப்படுத்த வந்திருக்கிற அந்த காலர் யார் எங்கிறது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கிறது? மகிழினி. எங்கிருந்து கால் பண்ணுறீங்க?
1: சென்னையிலேருந்து.
0: சூப்பர். ஓகே மகிழினி, இன்னைக்கு நியூஸில் என்ன சொல்ல போகிறீங்க? ஸோ குவார்ட்டர்லி லீவ் தானே, இப்போ காலாண்டு லீவில் தானே இருக்கு? ஆ சரி ஓகே. லீவ் முடிஞ்சிருச்சா? நாளையில இருந்து ஸ்கூல் ரீ ஓபனா?
1: ஒரே ஒரு நாள் தான் லீவு, நாளைக்கு தான் ஸ்கூல்.
0: நாளைக்கு தான் ஸ்கூலா? சேடா இருக்கா ஜாலியா இருக்கா மகிழினிக்கு?
1: ஜாலியா இருக்கு.
0: ஜாலியா இருக்கு. ஸ்கூல் போறது தான் பிடிக்குமா? ஏன் வீட்ல இருந்தா பிடிக்காதா? எதனால? அப்பா அம்மா வேலை வாங்குவாங்களா? அப்பதான் ஜாலியா இருக்குமா? சரி ஓகே ஓகே மகிழினி, சொல்லுங்க நீங்க என்ன சொல்ல போறீங்களோ அதை சொல்லலாம். அவ்வளவுதானா? ஓகே, இது லீவுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தது இவ்வளவு நாள் ஞாபகம் வச்சிருந்து சொல்லிருக்கீங்க, ரைட்டா? எதுமே மறக்கல இல்ல, படிச்சது எதுமே மறக்கல இல்ல. சூப்பர் சூப்பர். நாளைக்கு ஸ்கூல் போறீங்க, சூப்பர். வாழ்த்துக்கள். தேங்க் யூ கால் பண்ணதுக்கு, நன்றி மகிழினி. சோ தேங்க் யூ, சூப்பரா சொன்னாங்க மகிழினி. சோ உங்க வீட்லயும் இந்த மாதிரி பேசுற வயசுல இருந்து 14 வயசுக்குள்ள இருக்கிற கிட்ஸ் கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டலாம். சோ பேரண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 அப்படின்லாம் இன்னொரு நம்பர் 2271770 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரில் மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுவாங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸ் கிட்ட கொடுத்து பேச சொல்லி நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போவில்.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்கிறது நிகழ்ச்சி ரெயின்போ கிட்ஸ். நேரம் 3:15:39 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில் ஸோ உங்க வீட்டில் பேசுற வயசுல இருந்து 14 வயசுக்குள்ள இருக்கிற கிட்ஸ் கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில் அவங்களுடைய திறமைகளை

கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பேரண்ட்ஸ் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டைல் பண்ணுங்கள் 2271-760-2271-770 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரில் மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுவாங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டைல் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸை பேச வச்சு எஃப்எம் பிரைன் போலில் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில் கிட்ஸ் உங்களுக்காக ஒரு விடுகதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது ஈஸியான ஆன்சர் தான், பட் நீங்கள் நல்லா யோசிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஆன்சர் தான். ஸோ விடுகதை என்ன அப்படின்னா, எவ்வளவு எடுத்துக்கிட்டே இருந்தாலும் பெருசாகிக்கிட்டே இருக்கும், அது என்ன? ஸோ இதுதான் இன்றைக்கு ரெயின்போ கிட்ஸில் உங்களுக்கான விடுகதை. எவ்வளவு எடுத்துக்கிட்டே இருந்தாலும் அது பெருசாகிக்கிட்டே இருக்கும், அது என்ன? ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சு கால் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சிக்கு 2271-760-2271-770 என்ற எண்களுக்கு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்கீங்க ரெயின்போ கிட்ஸ். இப்போ ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில் டேலண்ட்டை வெளிக்காட்டுறதுக்காக ஒரு கிட்ட லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் எங்கிருந்து அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து? ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. தன்யா. ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க?
1: சென்னை.
0: ரொம்ப சாஃப்டா பேசுறீங்க. தூங்கிட்டு இருக்கீங்களா?
1: இல்ல
0: இல்ல. ஓகே, என்ன பண்றீங்க? படிக்கிறீங்களா?
1: ஆமா
0: ஆமா. எத்தனாவது? யூகேஜியா? சூப்பர் சூப்பர். ஓகே, இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல என்ன சொல்ல போறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும், என்ன சொல்ல போறீங்க? ஹலோ. வெயில் பட்டை கிளப்புது, உங்களுக்கு மட்டும் மழை பெய்யுது. இன்னைக்கு மழை வேணான்றீங்க, ஓகேவா? ஆமா. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நன்றி தனியா, நன்றி.
1: தேங்க்யூ, பாய்
0: பாய். சூப்பர் சூப்பராகவே பேசுறாங்க. கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒன்லைன் ஆன்சர் மாதிரி. ஆமாம், இல்லை, சூப்பராகவே பேசுறாங்க. எஸ் இன்னைக்கு பேசின தனியாவுக்கு நன்றி. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பேசுகிற வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கிற கிட்ஸ் கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில் பேசணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2271770 என்ற எண்களுக்கு.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்க இலவச டோர் டெலிவரி வசதியுடன். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு ரெயின்போ கிட்ஸ். இந்த நிகழ்ச்சியில் உங்க வீட்டில் பேசுற வயசுலேருந்து 14 வயசுக்குள்ள இருக்கிற கிட்ஸ் கலந்துக்கிட்டு அவங்களுடைய டேலண்ட்டை வெளிக்காட்டலாம், பேசலாம், கதை சொல்லலாம், கவிதை சொல்லலாம், விடுகதை சொல்லலாம், விடுகதை கேட்கலாம். ஸோ அவங்களுக்கு வேற என்ன தெரியும், பாடல் பாடலாம். ஸோ அந்த மாதிரியான திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கான ஷோ தான் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில். ஸோ இந்த நிகழ்ச்சியில் உங்க வீட்டில் இருக்கிற கிட்ஸ் கலந்துக்கிட்டு பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பேரண்ட்ஸ் ரொம்ப ஈஸி, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2271770 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரில் மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுங்களா, 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸை பேச வச்சு எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில் ஒரு விடுகதை கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, எவ்வளவு எடுத்தாலும் பெரிதாகி கொண்டே இருக்கும், அது என்ன? ஸோ இதுதான் இன்றைய ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியினுடைய விடுகதை.

ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சும் கால் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கேட்ஸ் நிகழ்ச்சியில். ஸோ மீண்டும் விடுகதை உங்களுக்காக, எவ்வளவு எடுத்தாலும் பெரிதாகி கொண்டே இருக்கும் அது என்ன? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணுங்கள் எஃப்எம் ரெயின்போவுக்கு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்கீங்க தி ஷோ ரெயின்போ கிட்ஸ். ஸோ ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுடைய டேலண்ட்டை வெளிக்காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு கிட் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் எங்கேருந்து பேசுகிறாங்க, என்ன டேலண்ட்டை வெளிக்காட்ட போறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து? நவோஜ். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சூப்பர் சூப்பர். என்ன பண்றீங்க, படிக்கிறீங்களா?
1: ஆமா.
0: எத்தனாவது ஸ்டாண்டர்ட்? 5th. சூப்பர். ஓகே, ஸ்கூல் லீவா? இன்னையோட முடியுது ஸ்கூல் லீவ், ரைட்டா?
1: ஆமா.
0: ஒரே வருத்தமா இருக்கா இல்ல ஜாலியா இருக்கா? நாளைக்கு ஸ்கூல் போறது நினைச்சி 1 வீக் லீவ்.
1: ஜாலியா இருக்கு.
0: ஜாலியா இருக்கு. ஏன், फ्रेंड्स எல்லாம் பார்க்க போறோம் அப்படினா?
1: ஆமா.
0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட் யாரு ஸ்கூல்ல?
1: நிதிஷ்.
0: எதனால நிதிஷ் மட்டும் ரொம்ப பிடிக்கும்? எதனால நிதிஷ மட்டும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
1: தெரியாம
0: சாப்பிட மாட்டீங்களா? சாக்லேட் சுகர் அப்படிலாம்
1: இல்ல, தெரியாம சாப்பிட மாட்டே. கேட்டு தான் சாப்பிடு.
0: கேட்டு தான் சாப்பிடுங்க. சாக்லேட் ரொம்ப பிடிக்குமா?
1: பிடிக்கும்
0: பிடிக்கும். சூப்பர் சூப்பர். அப்படி தான் கேட்டு சாப்பிடும். ஓகேவா? சூப்பர். थैंक यू நவோஜ் கால் பண்ணதுக்கு. நன்றி. थैंक यू.
1: ஓகே.
0: थैंक यू. ஓகே. சூப்பர். சோ இந்த மாதிரி உங்க வீட்ல பேசுற வயசுல இருந்து 14 வயசுக்குள்ள இருக்கிற கிட்ஸ் கலந்துக்கிட்டு அவங்களோட டேலண்டை வெளிக்காட்டும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா பேரண்ட்ஸ் போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு நிகழ்ச்சி ரெயின்போ கிட்ஸ். நேரம் 3:42:37 ஆயிட்டிருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் பேசுகிற வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கிற கிட்ஸ் கலந்துக்கிட்டு அவங்களுடைய டேலண்ட்டை வெளிக்காடலாம். ஸோ அதுக்கு பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், ஃபோன் இருங்க, டயல் பண்ணுங்கள் சீக்கிரமாக 2271760 2271770 என்ற எண்களுக்கு. இன்றைய நிகழ்ச்சியில் நான் ஒரு விடுகதையும் கேட்டிருக்கேன், இதுவரை யாருமே ஆன்சர் கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணலை. ஸோ ஒருவேளை நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக ஃபோன் பண்ணுங்கள். என்ன விடுகதை அப்படின்னா, எவ்வளவு எடுத்தாலும் பெரிதாகி கொண்டே இருக்கும் அது என்ன? ஸோ இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சி கால் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 2271770 என்ற அது எண்கள் தான். ஸோ மீண்டும் கேள்வி உங்களுக்காக, அதாவது விடுகதை, எவ்வளவு எடுத்தாலும் பெரிதாகி கொண்டே இருக்கும் அது என்ன?
1: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில் இடம் பார்க்குறேன். The back of the bus. Right of the bus.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் ஒரு விடுகதை கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, எவ்வளவு எடுத்தாலும் பெரிதாகி கொண்டே இருக்கும், அது என்ன அப்படின்றது தான் விடுகதை. ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஷோட எண்டுக்கு நெருங்கிட்டே இருக்கிறோம். ஸோ ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு எவ்வளவு எடுத்தாலும் பெரிதாகி கொண்டே இருக்கும், அது என்ன.

வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டுருச்சு ரெயின்போ கேட்ஸ் நிகழ்ச்சியோட நேரவு தருணத்துக்கு வந்துட்டோம். இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிட்ஸ் வந்து கலந்துட்டு அவங்களுடைய டேலண்ட்டை வெளிக்காட்டினாங்க, மகிழினி, தனியா மற்றும் நவஜ். ஸோ அவங்க எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுகள். நான் ஒரு விடுகதையும் கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, எவ்வளவு எடுத்தாலும் பெரிதாகிக்கிட்டே இருக்கும், அது என்ன அப்படின்றதா அந்த விடுகதை. ஸோ ஒருவேளை ஆன்சர் கண்டுபிடிக்கல அப்படின்னா என்ன ஆன்சர்னா, குழி. அதாவது குழி எவ்வளோ தூரம் எடுத்தாலும் அது பெருசாகிட்டே தான் இருக்கும் அப்படின்றதான் இந்த விடுகதைக்கான ஆன்சர். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் விடுகதை கேட்டீங்க, ஆன்சரும் சொல்லிட்டீங்க, ஏதாவது கதை சொன்னால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என் காதுக்கு கேட்குது. எஸ், உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு சின்ன கதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, சின்ன விதையின் பெரிய கனவு தான் அந்த கதையுடைய தலைப்பு. என்னென்னா, ஒரு தோட்டத்தில் ஒரு சின்ன விதை மண்ணுக்குள்ளே இருந்தது. அது தினமும் நினச்சிட்டே இருந்ததா, நான் ஒரு நாள் பெரிய மரமாக வளரணும், நிறைய பேருக்கு நிழல் கொடுக்கணும், பறவைகள் வந்து என்னுடைய கிளையில் உக்காரணும் அப்படின்ட்டு. அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கல் இருந்து சிரிச்சுக்கிட்டே இருந்ததான், என்ன நீ ஒரு சின்ன விதை, இன்னும் நீ மரமாக வளர்ந்து எவ்வளோ நாள் ஆகும், அதுக்குள்ளே எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத கனவு அப்படின்ற மாதிரி கேட்டு. இதை கேட்ட விதை வந்து கவலைப்படவே இல்லையா, மழை வந்தது, விதை தண்ணீர் எடுத்துக்கிச்சு, வெயில் வந்தது, அதை தாங்கி நின்றுச்சு. சில நாட்கள் ஆச்சு, அந்த சின்ன விதையிலேருந்து ஒரு சின்ன முளை வெளியே வர ஆரம்பிச்சது. மாதங்கள் கடந்தது, அந்த சின்ன விதை பெரிய மரமாக வளர ஆரம்பிச்சது. ஒரு நாள் அந்த கல் மரத்துக்கிட்ட கேட்டுச்சான், நான் கூட ஒன்று ஒரு சின்ன விதை அப்படின்னு தான் நினச்சேன், ஆனால் உனக்குள்ளே இவ்வளோ பெரிய கனவு இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. அதுக்கு மரம் சிரிச்சுக்கிட்டே சொல்லித்தான், நாம் என்ன அளவில் இருக்கிறோம், அதாவது சின்னவங்களாக இருக்கிறோமா பெரியவங்களாக இருக்கிறோமா அப்படின்றது முக்கியம் இல்லை. தினமும் நம்மக்கிட்ட ஒரு முயற்சி இருந்து நம்முடைய கனவு நோக்கி பயணம் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த கனவு நிஜமாகும் அப்படின்னு சொல்லித்தான். இந்த கதையோட கருவாக நான் சொல்ல வரது என்னென்னா, குழந்தைகளே, உங்களை யாராவது உங்களால் முடியாது அப்படின்னு சொன்னால் கவலைப்படாதீங்க, முயற்சியும் பொறுமை நம்பிக்கையும் இருந்து நான் கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலேருந்து நான் விடைபெறும் நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்க போகிறோம். எந்த திரைப்படத்துலேருந்து அப்படின்னா, ரஜினி முருகன் திரைப்படத்துலேருந்து, ரஜினி முருகன் அப்படின்னு அந்த ஓப்பனிங் சாங் தான். என்ன ப்ரோக்ராமோடைய எண்டில் வந்து ஓப்பனிங் சாங் போகிறீங்களா அப்படின்னா, இது அடுத்த ப்ரோக்ராமுக்கான ஓப்பனிங் சாங்காக நீங்கள் எடுத்துங்க. எஸ் எஃப்எம் ரெயின்போவின் அடுத்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங், உங்களுடைய ஃபேவரட் ஷோ. ஸோ எந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா, ஃபோன் இருக்க டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு. ஸோ எஃப்எம் ரெயின்போவின் அடுத்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங் சொல்லிவிட்டு, ஆர்ஜே யார் அப்படின்றது உங்களுக்கு இந்நேரம் ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். அப்டேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர்ஜிஎஸ்ஆர் என்ற டீட்டெயிலை தெரிஞ்சிக்கலாம். அண்ட் தென் ஸ்டேட் யூனிஃபார்ம் ரெயின்போ 102.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சத்தம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கட்டுங்க. லைட்ஸ் கேமரா ரோலிங் சொன்ன உடனே இங்க ஆக்ஷன் மட்டும் இல்லங்க, அடுக்கடுக்கான காமெடிகள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. எஸ் சிரிக்க வைக்கக்கூடிய சம்பவத்துல எக்கச்சக்கமான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட என்னதான் வந்து மைக் ஆஃப் பண்ணாலும் எக்கச்சக்கமான கூத்துகள் நடக்கும். இங்க இது சாதாரண காமெடி ஷோ கிடையாதுங்க, சிரிப்புக்கு ஃபுல் வால்யூம் வைக்க போற ஒரு சூப்பரான ஷோ. சோ நீங்க ரெடி அப்படின்னா இதுதான் நம்மளுடைய கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில் நாடுங்கள் ஆர்ஜே பவனி நம்மகிட்ட வந்திருக்காங்க. எஸ் நம்ம ஆர்ஜே
2: வெற்றி. எஸ் இந்நேரம் ரெயின்போ கிட்ஸ் கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா கட் கேமரா ரோலிங்ல வெற்றி இருப்பாருன்னு.

இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. ஸோ நீங்க மறக்காம டயல் பண்ணுங்க FM Rainbow 2271 7670 2271 770 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு.

0: ஸோ நம்ம கட் கேமரா ரோல் நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு சூப்பரான காமெடி கிளிப் காத்துக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த கட் வரப்போதே கேட்க ரெடியா இருங்க மக்களே.
1: அந்த கட்டை கேட்டுட்டு தான் அப்படியே ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுக்க போறீங்க.
0: ஆமா, நம்ம வந்து இப்போ டைரக்டரா மாறிக்கிட்டு இருக்கோம், மாறிக்கிட்டே இருக்க பாருங்க பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா டைரக்டரா மாறிக்கிட்டு இருக்கு.
1: நரம்பு நாடி நரம்பு எல்லாம் அப்படியே முறுக்கேறி டைரக்டர் ஆகி
0: இப்ப வந்து கேப் வந்து எனக்கு கம்மியா இருக்கு. அந்த கேப் மட்டும் கொடுத்தாங்கன்னா நான் வந்து டைரக்டரா மாறிடுவேன்.
1: என்கிட்ட இருக்கு, நான் கொடுக்கவா?
0: இதோ இதோ இதோ இதோ உங்களுக்கான டைலாக் வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க. நான் கேப் போட்டு வந்துட்டே இருக்கிறேன்.
2: Sir, sir, I am not African Manji. I am Pavam. Normal manisan from India.
3: Indian?
2: Yes, yes, India.
3: Bollywood?
2: I'm all over it. No.
0: என்ன வெற்றி டைலாக கேட்டீங்களா?
1: கேட்டேன். ஸோ ஐ எம் நாட் ஏ ஆப்பிரிக்கன் மங்கி, ஓகேங்களா? ஸோ ஐ எம் ஃப்ரம் இந்தியா. ஆ ஓகே. ஸோ இந்த டைலாக் வந்து நீங்களும் ஆக்ட் பண்ண ரெடியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய காலேஜ் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி. இந்த
0: ஒளிவட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே.
1: என்ன
0: சொல்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க அழைக்கிறீங்க?
1: ஐயப்பன் சார். சோ ஃபர்ஸ்ட் காலரா நம்மளுடைய அசோஷியல் ஐயப்பன் சார் வந்திருக்காரு. சூப்பர் சூப்பர் ஐயப்பன் சார், டைலாக் கேட்டிங்களா? அவர் என்ன சொல்றாங்க?
4: ஒரு வாட்டி போடுங்க.
1: அதுதான், அதேதான். எனக்காக ஒரு முறை நீங்க போடுங்க,
0: அப்பதான் போடுங்க
1: அப்படின்ற மாதிரி. எஸ் உங்களுக்காக. சோ அகைன் ஒரு தடவை அந்த டைலாக் வந்து பிளே பண்றோம், கேட்டுட்டு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. நீங்க ரெடியா இருங்க, ஓகேங்களா? ஓகே
0: ஓகே. இது உங்களுக்கான டைலாக்.
2: சார் சார், ஐ ஆம் நாட் ஆப்பிரிக்கன் மஞ்சி. ஐ ஆம் பாவம். Normal manisan from India.
3: Indian?
2: Yes, yes, India.
3: Bollywood?
2: I'm all over it.
1: Ayyappan sir, getting la?
4: Getting.
1: Okay, ready? Clap 30 number.
4: Okay. Ready.
1: Cut camera rolling.
4: Sir, I am not African monkey. I am Pavam. Normal manisan from India.
1: India? எஸ் அப்புறம் எஸ் எஸ்
4: அவ்வளவுதான் கேட்டுச்சு
1: அதுக்கப்புறம் எஸ் எஸ் அப்படின்னு வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும்.
0: ஹாலிவுட்
1: ஹாலிவுட் அப்படின்னு ஒரு டைலாக் ஓகே.
0: ஆமா, ஆள விடு அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைக்கிறது எனக்கு கண்ணுல தெரியுது.
4: தமிழர்கள்
1: இது தமிழ் படம் தான், தமிழ் படம் தான், இது தமிழ் படம் தான்.
0: நம்ம வடிவேல் சார் பேசுறாரு, நீங்க இப்படி சொல்லலாமா?
1: இல்ல, ஒருவேளை நடுவில் அந்த இங்கிலீஷ்ல பேசுறதுனால ஒரு இங்கிலீஷ் படம் நினைச்சிட்டாரு. தமிழ் படம் தான் சார், தமிழ் படம்
4: தான். எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு டைலாக் பேசுறேன்.
1: ஆ சூப்பர்.
4: ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்.
1: வேற யார் தான் கேட்பாங்க?
0: நன்றி.

0: ஓகே. ஸோ காலர், ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோன் இருங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2271770 என்ற எங்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரில் மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுவாங்களா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுக்கலாம். எஃப்எம் பிரைன் போலர். ஸோ கட் கேமரா ரோலிங்கில் உங்களுக்கான டயலாகை ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டயலாக் ஒருவேளை நீங்கள் கேட்கல அப்படின்னாலும், கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் நான் கேட்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காக நாங்கள் ப்ளே பண்ண கூட ரெடியாக இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ சீக்கிரமாக ஃபோன் இருங்க, டயல் பண்ணுங்கள், உங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கலாம். கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுமை 102.8 லிங்க் அட்ரஸ் இருக்கீங்க. கட் கேமரா ரோலிங்.
0: சோ நம்மளுடைய கட் கேமரா ரோலிங்ல அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஒரு காலர் வந்திருக்காங்க. யாருங்க இருந்து அப்படிங்கறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார். வணக்கம் மேம்.
0: வணக்கம் சார். வணக்கம் மேம் அப்படினு சொல்றது யாருன்னா நம்மளுடைய ஹேமலதா மேடம், கள்ளக்குறிச்சில இருந்து. பாத்தீங்களா, பேர் சொன்னீங்க நான் கண்டுபிடிச்சிரோம்.
2: எக்ஸ்பீரியன்ஸ் ரா. சும்மா வா,
0: சும்மா வா. நாங்கள அப்பவே
3: அப்படி இருக்கோம்ல,
0: இப்ப சொல்லவா வேணும்? ஓகே ஓகே மேடம், ரெடியா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க? டயலாக் கேட்டிங்களா?
3: ரெடி கேட்டேங்க சார்.
0: ஓகே, சோ கிளாப் பண்ணிடலாமா?
3: ரெடிங்க சார்.
0: கட் கேமரா ரோலிங்.
3: சார் சார், I am not African monkey. Brought India. India? அதுக்கப்புறம்
0: அவங்க மேம் சொல்லுங்க, பவானி மேம் சொல்லுங்க, மீதி டயலாக் சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குறாங்கல சொல்லுங்க.
2: நார்மல் மனுஷன் from India. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
3: நார்மல் மனுஷன் from India. India? India? ஆமா சார், இந்தியா சார்.
0: இந்தியா சார். சோ ஸோ உங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ ஒருவேளை அந்த சுச்சுவேஷன் நீங்கள் இருந்தீங்கன்னா இதே மாதிரி ரியாக்ஷன் தான் கொடுப்பீங்க அப்படிதான் இல்லையா?
3: எங்க பொண்ணு ராத்திரி 10 மணிக்கு வரும், 12 மணிக்கு வரும், சில நாள் வரவே வராது. அத்த போய் சந்தேகப்பட்டியாமே, சந்தேகப்பட்டவங்களை தீயில போட்டது அந்த காலம், சந்தேகப்படுறவங்களை தீயில போடுறது இந்த காலம். கண்ணம்மா கம்முனு கிட,
0: அதுக்கு நடுவில் ஒரு டைலாக் வரேன், கம்மு நாட்டி கம்மு மேடம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கட் கேமரா ரோலிங் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபோன் எனக்கு டயல் பண்ணுங்கள் 2271760 2271770 என்ற எனக்கு. ஸோ அடுத்த காலர் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
2: ஆமாம், வந்தாச்சு. ஸோ பேசலாம் காலரோட. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். சொல்வது யார், எங்கிருந்து?
4: கடலூர் தேவாம்பட்டினம். ஏ அன்வர் பாஷா.
0: அன்வர் பாஷா.
2: பாஷா சார், எப்படி இருக்கீங்க?
0: பாஷா ஒரு தடவை சொன்னாங்க.
4: நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நலமா இருக்கும் சார்.
0: நீங்க ஒரு தடவை சொல்றீங்களா, ஒரு தடவை சொல்றீங்களா இல்ல 100 தடவை சொல்றீங்களா?
4: நான் ஒரு தடவை சொல்றேன் சார்.
0: ஒரு தடவை சொல்றேன். எப்படி இந்த டயலாக் உங்ககிட்ட, நீங்க பாஷான் பேர் வச்சதுனால எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த டயலாக் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்களே?
4: ஆமா சார், ரஜினி சார் சொல்வார், நீளமா ஒரு நீளமா ஒரு டயலாக் சொல்வார், நம்ம அடுத்த நேரம் பேசவே முடியாது
0: அந்த அளவு பெரிய டயலாக் எடுத்துட்டு
4: வந்திருக்கீங்க. ஆமா சொல்வார் பாருங்க, முத்து படத்துல பிறப்பு இறப்பு பசி தூக்கம் பணம் பட்டம் பதவி இதெல்லாம் வரும்போது ஏன் வருதுங்கிற போகும்போது ஏன் போகும்னு நம்ம கேட்க முடியாதுன்னு சொல்லுவாரு.
0: சூப்பர் சூப்பர். சோ இப்ப நாங்க ஒரு டயலாக் பிளே பண்ணிருந்தோம் மேம், சோ அந்த டயலாக் கேட்டீங்களா?
4: அத சொல்லத்தான் முதல்ல

0: வெற்றி சாருக்கும் பவானி மேடக்கும் என்னுடைய மாலை வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். பாஷா சார் ரெடியா, கிளாப் பண்ணிடலாமா?
0: ரெடி சார்.
1: கட் கேமரா ரோலிங்.
0: சார் சார், ஐ அம் நாட் ஆப்பிரிக்கன் மங்கி, ஐ அம் பாவம் நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா. இந்தியா? எஸ் எஸ்
2: இந்தியா.
1: இந்தியா
2: ஹாலிவுட்.
0: சொல்லுங்க மேடம்.
1: ஹலோ
0: ஹலோ ஹலோ மேடம்.
1: சொல்லுங்க
0: கண்டினியூ
1: பண்ணுங்க.
0: அடுத்தது
1: ஒரே ஒரு சின்ன டைலாக் தான் சொல்லுவாங்க பாருங்க. அந்த டைலாக் என்னது?
0: மாங்குடி கிராமத்துல 40 பவுன் இருக்கு, அத நீதான் எடுத்துட்டு வரணும். திருடி திரி எனக்கு அறுத்து போச்சு.
1: சூப்பர் சூப்பர். பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு டைலாக் எல்லாம் நீங்க கொடுத்து கேக்கும் போது நம்மளுக்கே அப்படியே ஒரு ரீகால் பண்ணுது.
2: கண்டிப்பா
1: டைலாக் எல்லாம் படத்துல இருக்கு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி. சூப்பர் சூப்பர் சார். பாஷா சார் சொல்லுங்க.
0: பழைய டைலாக் எல்லாம் எடுக்க மாட்டீங்க சார்.
1: சார் எடுத்துட்டு வரோம். கண்டிப்பா கண்டிப்பா
2: சொல்லிட்டீங்கல்ல
1: பாருங்க. இதுக்கப்புறம் பாருங்க, பழைய பழைய டைலாக் எல்லாம் எடுத்துட்டு வரோம். கண்டுபிடிக்காத அளவுக்கு டைலாக் எல்லாம் எடுத்துட்டு வரோம். ஓகேங்களா? சொல்லுங்க சார். சொல்லுங்க கண்டிப்பா.
0: நன்றி.
2: பிறகு
3: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
4: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: ஹாய் மக்களே, ஸோ நம்முடைய கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சூப்பர் டைலாக் வந்துட்டு இருக்கு. கேளுங்க, அப்படியே பாட்டையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
5: ஒரு மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்?
6: நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன்.
5: நான் 12:30 சாப்பிடுறேங்க.
6: அப்ப மத்தியானம் சாப்பாடு?
5: 4:30.
6: ராத்திரி
5: விடிஞ்சிருங்க
6: தூக்கம்.
5: குடும்பத்துக்கு மட்டும் சப்பல பண்ணிக்கிட்ட இங்க ஒரு பள்ளிக்கூடத்தையே கூட்டி வந்து குடும்பப்படுத்துறானு
2: எப்படி? ஸோ இந்த மாதிரி ஃபன்னா டைலாக்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் டைலாக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா மறக்காம டைல் பண்ணுங்க. ப்ரெயின் போக் 2272170720771770 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. ஸோ என்ன யாரு டார்ச்சர் பண்ணா அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. ஒரு பாடம் வந்து கேட்டு ஜெய் பண்ணுங்க.

0: மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் பிரைம்ல புதுவை 102.8 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கட் கேமரா ரோலி நிகழ்ச்சி. சார், நான் அவங்க ஆர்ஜே பவானி வெற்றியோட சேர்ந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த நிகழ்ச்சியை நீங்க பேச நினைச்சீங்க, வெயிட் பண்ணுங்க, போனுங்க, டயல் பண்ணுங்க. எஃப்எம் பிரைம் போக்கு இப்போ ஒரு கலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் எங்க இருந்து?
1: இருவருக்கும் மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம் சொல்வது யார் எங்க இருந்து?
1: நல்லாத்தூர்ல இருந்து சாமிக்கன் பேசுறேன்
2: சார். சாமிக்கன் சார், டயலாக் கேட்டீங்களா?
1: விடுஞ்சிரும் ஐயா, நாங்க ஏப்பம் விடுற சத்தமும் கோழி கூடுற சத்தமும் ஒன்னா இருக்குது. மூட்டுல பாருக்குன்னா ஊர் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களே கொண்டாந்து விட்டு உயிரை எடுக்கிறாய்.
2: ஓகே ஓகே ஓகே சார், லென்த்தியான டைலாக் இருந்தாலும் அதை சூப்பராக கேப்சர் பண்ணி சூப்பராக பேசியிருக்கீங்க. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ சார், கால் பண்ணது, நன்றி சார்.
0: பெரிய மலையா இருந்தாலும் அது சின்னதா செதுக்கி கையில
2: போட்டு சொல்லுங்க சார்.
1: டயலாக் பேசுங்களா?
2: சொல்லுங்க. ஓன் டயலாக் நான் மட்டும் பேசாம போனா எப்படி?
1: டயலாக் சொல்றேன் சார்.
2: ஓகே சார்.
1: காளையா காளையா, ஏன் சாந்தரத்தை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டியாமே சாமி புள்ள. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னையும் தம்பிகளையும் திருக்க போறோம் சௌந்தரியம் கேட்டு பேசிக்கிட்டு இருந்தது என் காதலை கேட்ட, அதனால தான் சொல்றேன் இந்த கல்யாணம் வேணாம். எங்க குடும்பத்திலேயே அந்த சின்ன வீடு வச்சுக்கிற பழக்கம் கிடையாது சாமி புள்ள.

0: சூப்பர் சூப்பர்
1: காலக் நல்லா இருந்துது.
0: முரட்டை சூப்பர் சூப்பரா இருந்துது. எங்க முரட்டைக்காலை படத்துல இருந்தானே சார்?
2: என்றும்
1: எங்கள் மனதோடு இந்த சாமி சொன்ன ஒரு தடவை சொன்னா நூறு தடவை
0: சொன்ன
2: மாதிரி.
0: தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம் சந்திரசேகர். நல்லா, நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
3: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். எப்படி இருக்கு இன்னைக்கு பாண்டியில கிளைமேட்?

0: காலர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வந்திருக்காங்க, யார் எங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம் சந்திரசேகர். நலம். நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். எப்படி இருக்கு இன்னைக்கு பாண்டியில கிளைமேட்லாம்?
0: கிளைமேட் வந்து மழை வரும் மழை வரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்.
2: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வெயில் எடுத்துக் கொண்டிருக்கிறது.
1: சூப்பர் சூப்பர். இந்த மழை வரும் அங்க அமுச்சு விட்டுறேன் அப்படியே பாண்டிக்கு.
0: கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் அமுச்சு விடுங்க. அப்பதான் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும்.
2: சில்லுடு
1: கண்டிப்பா. ஓகே
0: ரெடியா? எந்த டயலாக் நீங்க கேட்டிருக்கீங்க? எந்த டயலாக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்க?
1: ஃபர்ஸ்ட் டயலாக் இன்னொரு வாட்டி போட்டு காமிங்களா? ஐ அம் நாட் மங்கி. அதை போட்டு காமிங்க இன்னொரு தடவை.
0: ஓகே ஓகே சார். அதாவது ஐ அம் நாட் ஆப்பிரிக்கன் மங்கி. ஓகேங்களா? வில்லு படத்துல இருந்தா அந்த டயலாக் நினைக்கிறேன். சோ உங்களுக்கு நான் அந்த டயலாக் வருது கேளுங்க.
2: கேளுங்க
3: சார். சார் ஐ அம் நாட் ஆப்பிரிக்கன் மங்கி. ஐ அம் பாவம் நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா.
4: இந்தியன்?
3: எஸ் எஸ் இந்தியா.
4: பாலிவுட்?
3: ஆமா ஹாலிவுட்.
0: ரெடியா கேட்டிங்களா?
1: கேட்டுட்டேன் சார்.
0: ஓகே கட் கேமரா ரோலிங்.
1: சார் சார் ஐ அம் நாட் ஆப்பிரிக்கன் மங்கி சார். ஐ அம் அ நார்மல் ஹியூமன் பீயிங் ஃப்ரம் இந்தியா.
0: இந்தியா?
1: ஹாலிவுட்? பாலிவுட்? நோ நோ நோ சாதாரண மனுஷன். I am not African monkey sir, I am a normal human being from India. What? India? Hollywood? Or Bollywood? Bollywood, Bollywood.
0: Bollywood, Bollywood. ஓகே ஓகே. சோ மாடுலேஷன் பயங்கரமா குடுக்குறீங்க. சூப்பர் சூப்பர்
1: சந்திரசேகரன்.
0: பயங்கர கோமா பேசுறதா? யார் மேல இருக்கிற கோபம்? யார் மேல இருக்கிற கோபம் தெரியலையே.
2: நான் கொஞ்சம் பிஸியா இருக்க மேடம்.
0: நீங்க வந்து பாட்டு போட்டுட்டு வாங்க. நாங்க உங்களை பிராக்டிஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் உங்களுக்காக ஒரு ரெண்டு டயலாக் வந்து பவனி மேம் வந்து பிளே பண்ணிருந்தாங்க. ஓகேங்களா? ரெண்டுமே வடிவேல் சாரோட டயலாக் தான். சோ அந்த ரெண்டு டயலாக்ல ஏதாவது ஒரு டயலாக் நீங்க சூஸ் பண்ணிட்டு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். நீங்க என்ன நினைச்சீங்கன்னா ரொம்பவே ஈஸி. போன் எடுங்க, டயல் பண்ணுங்

0: தாய்க்கலவி.
1: ஏன் கோச்சிட்டு போதியா?

0: ஹாய்
1: வெல்கம் பேக்
0: மக்களே.
1: டு த ஷோ.
0: எஸ்
1: ஸோ கட் கேமரா நிகழ்ச்சி தான் எஃப்எம் ரெயின்போ, நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு ரெண்டு டைலாகை ப்ளே பண்ணியிருந்தோம். ஆதவன் படத்துலேருந்து ஒரு பெரிய லென்த்தியான டைலாக்காக இருந்தாலும் நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி காலர்ஸ் தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும், கால் பண்ணுங்கன்னு சொன்னோம். இப்போ ஒரு காலர் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யார் எங்கேருந்து அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கேருந்து வணக்கம் சொல்வது?
0: வாழப்பட்ட
2: மறுபடியும் சார் சார் ஐ எம் நாட் ஆப்பிரிக்கன் மங்கி, ஐ எம் பாவம் நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா. இந்தியன், எஸ் எஸ் இந்தியன். ஹாலிவுட். ஆமா ஹாலிவுட்.
1: ஹாலிவுட்டா பாலிவுட்டா? ஓகே ஹாலிவுட். ஓகே அடுத்தது, அடுத்த டைலாக் ரெடியா? கட் கேமரா ரோலிங்.
2: சார் நீங்க எத்தனை மணிக்கு சார் சாப்பிடுங்க டிஃபன்? 8 மணிக்கு. நானா 12:30 மணிக்கு.

0: சாப்பிடுறோம் சார். அப்ப மதிய சாப்பாடு சாயங்காலம் 4:30 ஆகுது சார். அப்ப நைட் சாப்பிடு எங்க விழுங்கிறது? என் செரிச்சு சாப்பாடு செரிச்சு ஏப்ப வருதும் காலைல கோழிக்கு ஒரு கோரஸா வரும் சார். 100,000 குடும்பத்துக்கே வேலை செஞ்சேன், இங்க பள்ளிக்கூடத்துக்கே செய்ய வைக்கிறாரு சார் ஜட்ஜு.
1: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர் கலா மேடம், சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். நீங்க ஏதாவது ஒன் டைலாக் வச்சிருப்பீங்க, எப்படி வச்சிருக்கீங்களா?
0: போன
1: வாரம்
0: ஒரு டைலாக் ஒன்று போட்டாங்க சார், நான் பேச முடியல, நான்
2: இன்னைக்கு
0: அதை பண்றேன். நான் அப்பவே சொன்னேன், லண்டன்ல இருந்து மெட்ராஸ் ஏறணும், 110 டிகிரி வெயில் காயுது பாரு, கையெல்லாம் கருப்பாயிடுச்சு. நானும் தான் அப்பவே சொன்னேன், சுவிட்சர்லாந்துல இருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு 10 நாள் குழுவுன்னு வந்துட்டு வரலாம்னு சொன்னேன். இப்ப மாட்டீங்கன்னா மேனேஜரை சூடு குமார் யாரு, ஒரு நாள் டிக்கெட் போட்டு சுவிட்சர்லாந்துக்கு போட்டுடுறேன்.
1: நீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கிறீங்களோ சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு அந்த டைலாக் ஒன்று நாங்கள் ப்ளே பண்ண ரெடியாக இருக்கிறோம். ஸோ சீக்கிரமாக ஃபோன் இருங்க, டயல் பண்ணுங்கள், கட் கேமரா ரோலிங் நியூஸில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க. ஸோ அடுத்ததாக நம்ம சாங் கேட்க போகிறோமா இல்லை காலர் கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் கேட்க போகிறோமா பவானி?
2: அது ரெண்டுத்துக்கும் முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு விளம்பரத்தை கேட்க போறோம், கேட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், காலரோட பேசிடலாம்.
1: சூப்பர். சோ ட்விஸ்ட் நைதா?
2: ஆமா, இதுதான் ட்விஸ்ட்.
1: இதுமில்ல அதுமில்ல, நடுவுல
2: நடுவுல நடுவுல புரோகிராம் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த ஷோ. எஸ், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்மளோட எஃப்எம் ரேடியோ புதுவை 102.8 கட் கேமரா நிகழ்ச்சியில் நம்ம நேர்கள் எல்லாம் என்னமா ஜாலியாக எத்துவோ பாசிட்டிவாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம் வெற்றி.
1: எஸ்
2: எஸ், வணக்கம்.
5: வணக்கம் அன்பு தோழி பவானி மேடத்திற்கும்,
1: என்ன வச்சு செய்யறாங்க சொன்னாலே போதும், நீங்க சண்டே நாயகன் ஓகேங்களா, இளையநாயகன் என்னமோ சொல்றீங்க, இங்க வச்சு என்ன எல்லாரும் கிட்டல் பண்றாங்க
5: சார். உங்களுக்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன், எல்லாருக்கும் மனசுல ஒரு வரைபடம் போட்டுட்டான்,
1: வரைபடம் போட்டுட்டு ஒரு அவார்டு கொடுத்துறீங்க.
2: ஆமா, அடைமொழி இல்லாம பேச மாட்டா இந்த வெண்ணிலா அப்படிங்கறவங்க.
1: அன்பு தோழி, சோ நான் அப்ப சண்டே நாயகன், அதை ஏத்துக்கணும் இல்லீங்களா? சரி, ஏத்துக்கிறேன். சரி ஓகே, நீங்க பெர்ஃபார்மன்ஸ் குடுக்க ரெடியா? உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சைலண்டா இருக்கிறேன். என்ன விட பவானி மேடம் வந்து பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, அவங்களே சைலண்டா
2: இருக்கிறாங்க.
1: ஓகே மேடம், ரெடியா நீங்க? ஓகே, கட் கேமரா ரோலிங்.
5: ஐ வாண்ட் ஆப்பிரிக்கா மன்கி, ஐ வாண்ட் பாவம், ஐ சாதாரண மனுஷன், இந்தியன் இந்தியா, எஸ் எஸ் ஹாலிவுட்,
1: வேணானும்
5: கோழி கூவுறதும் நான் சாப்பிட்டு கொட்டாய் விடுறதும் ஒரே கோரஸா இருக்கணும் பாருங்களேன். அதுவே அங்கெல்லாம் ஒரு குடும்பத்தை வச்சு சாப்பிட்டாரு, இப்ப வந்து ஒரு பள்ளிக்கூடத்தே வச்சு பண்றாரு, தாங்களா அவரு சொல்ல அப்படின்னு
1: வரும். இது வேற யாரையோ சொல்ற மாதிரி இருக்கு.

0: இருந்தாலும் உன் மனசுக்குள்ள இருந்து வரத யாராலும் தடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இது.
1: இல்ல நான் ஒரு டைலாக் சொல்றேன், வடிவில் கதவு உள்ள பூட்டிட்டு இருக்கிறியே உனக்கு கொஞ்சம் வெக்கமா இல்ல? பூட்டி இருந்த கதவை உடச்சிட்டு வரீங்க, கொஞ்சம் கூட காலாவரி தரமா இல்லையா? வா விஷயத்துக்கு. என்ன விஷயம்? என்கிட்ட வாங்கின பணம் எப்ப கொடுக்க போற? பணம் வரும்போது கொடுப்பேன். எப்ப வரும்?
2: வரும்.
1: அதான் தரும்போது வரும். எப்ப வரும்? வரும்போது வரும். ஐயோ சரி, இவனுக்கு இவன் சரிப்பட்டு வர மாட்டான், இவங்க கிட்ட இருக்கிற கிட்னி
2: ரெஸ்டிகேஷன்
1: எடுங்க, கொஞ்சம் தாமதம். போன வாரம் தான் மாயவரமும் மாறி முத்தி எடுத்துட்டு போனான். சரி ரைட் கிட்னி எடுங்க, ரொம்ப ரொம்ப தாமதம். சிங்க சீர்காழி சிங்க முத்தி எடுத்துட்டு போயிட்டான். அப்ப உன்ட்ட கிட்னியே இல்லையா? கிட்னி இல்ல, ஆனா சட்னி இருக்கு, கொஞ்சம் நினைக்கிட்டு போயிடுயா, அவ்வளவுதான்.
0: நாங்க ஸ்டுடியோலயே வந்துடுவோம். அடக்கி வாசிக்கிறோம். எப்படி
2: அப்படி
1: இல்ல சார், நீங்க பண்ணீங்கன்னா எங்களுக்கு அடுத்தது ஒரு அந்த
0: இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் லிசனர்ஸ் கேட்டுட்டு, சோ அதுக்கு அவங்க எந்த அளவுக்கு ரெடி பண்றாங்கன்றது இதுல இருந்து நம்மளால கேட்கவும் முடியுது, பார்க்கவும் முடியுது.
2: ஆமா, தத்துவம் இதை நம்ம சொல்ல போற என்னன்னா, எந்த விஷயத்தையும் நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா அது வெற்றில முடியும் அப்படிங்கிறதுக்கு வெற்றியே ஒரு உதாரணம் அப்படிங்கிற மாதிரி தான் நிகழ்ச்சி ஓடி போயிட்டு இருக்கு.
0: ஸ்டார்டிங்லயே சொன்னேன்,
2: சில்ட்ரன் இருந்தாலும் இந்த ஆர்ஜி பவானி அடங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு. சோ இப்போ நேரம் வந்துட்டு இருக்காங்க, வேசி இல்லாம வெற்றி.
0: வணக்கம், யாருங்கிறது?
3: ஹலோ.
0: ஹலோ,
3: வணக்கம். தண்டபாணி.
0: தண்டபாணி சார், நலமா?
3: நலமா இருக்கம் சார். நீங்க நலமா இருக்கீங்களா? மேடம் நல்லா இருக்காங்களா?
2: டிஃபன்
3: சாப்பிட்டீங்களாண்ணா?
0: டிஃபன் சாப்பிட்டீங்களாண்ணா? காஃபி குடிச்சீங்களாண்ணா?
2: நீங்க குடிச்சீங்களாண்ணா?
0: ஓகே, தண்டபாணி சார் ரெடியா?
3: ரெடி சார்.
0: கட், கேமரா ரோலிங்.
3: வாட் இஸ் திஸ்? சார் ஆப்பிரிக்கா காண்டா? ஆப்பிரிக்கா? English, so I am Indian. Indian?
2: தண்டபாணி அப்படிங்கிற பேர் ஒரு ஃபாரினர் இருக்கிறது விக்ரம் சேரிடு.
0: ஒரே பாலி பார்க்கல.
3: I am Indian, பாவம்.
0: நாராயணா,
3: இந்த கொசுத்தல தாங்க
0: முடியல.
3: அப்படின்னாங்கள எப்ப பாத்து படம் கிடைக்குதே இருக்கு நாராயணா. இந்த கொசு தொல்லை தாங்கல, ஏதாவது முடிக்க விடுங்க நாராயணா.
0: என்ன சொல்றாரு புரியல, கேக்குறது பயங்கர ஃபன்னா இருந்தது.
2: இதுக்கு பெரிய தேவ பாஷா அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் நாங்க, அது எந்த லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்றதுக்காக.
0: சூப்பர் சூப்பர். சோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க. எஃப்எம் பிரைன் பவன் கட், கேமரா ரோலிங் நிகழ்ச்சி. சோ நாங்க அடுத்ததா பாடல் பிளே பண்ணணும்னு நினைக்கிறோம், பட் ஆனா நீங்களாம் பாட்டெல்லாம் போடவே கூடாது இந்த ஒன் ஹவர் எங்களுக்கு.
2: பேசு, இங்க கிட்ட பேசு அப்படின்னு. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார். வெற்றி சாருக்கும் பவானி மேடத்திற்கும் வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி
0: பேசுறேன்.
1: சூப்பரா இருக்கு சார், டைலாக் சூப்பரா கொண்டு வந்திருக்கீங்க.
0: சூப்பரா இருக்கு. அப்படியே ஒரு

0: ஒரு மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்?
1: 8 மணிக்கு.
0: நான் வந்து 8 மணிக்கு சாப்பிடுவேன். அப்ப மதியம் சாப்பாடு, ஐயோ தெரியல, அதை விட
2: ஒரு மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? 8 மணிக்கு. நான் 12 மணிக்கு
0: சாப்பிடுவேன். நான் பாத்தீங்கன்னா 12:30 மணிக்கு சாப்பிடுவேன். அப்ப மதியம் சாப்பாடு 8:30 மணிக்கு சாப்பிடுவேன். அப்ப ராத்திரி சாப்பாடு விடிஞ்சிடுங்க சார், தூக்கம். நான் சாப்பிட்டு தூங்குறதும் கோழிக்கு ஊறதும் ஒரே கோர சாரம். அப்புறம் தூங்குறது
2: கையே
0: வச்சிட்டேடா. பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி, பணியாரம் போட்டாலும் சரி, அது என்னைக்குமே பணியாது, அது தீண்டியே தீரும்.
2: அதே இதோட குடுக்கறீங்கன்னா அப்ப ஏதோ
1: நடந்திருக்கு. அப்ப அந்த
0: காசுக்கு
2: அதுதான் தெரியல, யார் அவுட் பண்ணாலும்
1: நினைக்கும் போதா.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ மேம், கால் பண்ணதுக்கு நன்றி.
0: சூப்பர்
2: சூப்பர், பயங்கர சர்ப்ரைஸ் இந்த டைலாக். அவங்க பேசும்போது என்னடா இன்னும் இந்த டைலாக் வந்து நம்ம பிளே பண்ணவே இல்லையே, அதுக்குள்ளேயே ரிவீல் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது. சூப்பர் சூப்பர். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எஃப்எம் பிரைன் பெல்ல கொடுக்கணும்னு நினச்சி நான் ஃபோன் நீங்கள் டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எங்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியே நேரம் மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுவாங்களா, இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற நம்பருக்கு சேர்த்து டயல் பண்ணி கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில் உங்களுக்காக 2 டைலாக் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 2 டைலாக்ல ஏதாவது ஒரு டைலாக் நீங்கள் சூஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம், ரெண்டும் கூட கொடுக்கலாம், நாங்கள் வீணானே சொல்ல மாட்டோம்.
1: ஆமாங்க, நாங்கள் ஸோ எந்த ப்ரோக்ராமில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து சந்தோஷமாக இந்த வந்து நாளை வந்து நீங்கள் கொண்டாடலாம். ஸோ நீங்களும் செய்ய வேண்டியது எல்லாமே எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி என்ஜாய் பண்ண வேண்டியது மட்டும்தான். இப்போ சூப்பர் விளம்பரம் ரெண்டு பேர் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அப்படி ஒரு பாடல் வருது கேளுங்க.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.

0: மக்களே, எஸ் வெல்கம் பேக்
1: டு தி ஷோ. இது உங்க எஃப்எம் ரெயின்போவின் ஃபேவரட்டான கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில் நான் உங்க ஆர்ஜே விட்டேன். இந்த ஆர்ஜே பவானி ஸோ மெயின் கேப்டனாக இந்த ஷோ வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 4:48 நினைச்சீங்க
0: ஆரம்பத்திலேயே இந்த வெற்றி சாருக்கு முன்னாடி எதையும் போடாதீங்க போடாதீங்கன்னு கேட்டா தானே. இப்பதான் காசுல சொல்லி எப்படி கோத்துறா இருப்பாருங்க.
1: காசு தாங்க இல்ல, இந்த பெர்ஃபார்மன்ஸ் கேக்குறதுக்கு காது இருக்குது.
0: ரெண்டாவது
1: விஷயம் சீக்கிரமா கொடுப்பீங்க அப்படின்னு நாங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். போன் எடுங்க, டயல் பண்ணுங்க.

0: பாட்டில் மட்டும்தான் நன்றி வந்துச்சுன்னு நினைக்காதீங்க, நாங்களும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு. பட் இருந்தாலும் கடைசியாக ஒரு காலர் வராங்க, யார் எங்கேருந்து அப்படின்றத கேட்டுட்டு அந்த நன்றி சொல்லிடுறோம். என் ஷோட எண்ணுக்கு நம்ம நெருங்கிக்கிட்டே இருக்கோம்.
1: வணக்கம்.
0: நன்றி சொல்ல
1: உனக்கு
0: வார்த்தை இல்லை
1: எனக்கு, அதெல்லாம் டைலாகே இல்லைனாலும் நாங்க புதுசா ஒண்ணு உருவாக்கி பேச போறோம் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: ரெடியா?
1: ரெடி.
0: கட். கேமரா ரோலிங்.
1: சார் சார், I am not African monkey. I am பாவம் நார்மல் மனுஷன் from India.
0: India?
1: Yes, yes, India.
0: Bollywood?
1: ஆமா, ஆள உடு. இந்த ஆள உடுங்கிறது நான் யாரை பார்த்து சொல்றேன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அங்க ஷோவை கேட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா
0: தெரியாது, ஏன்னா நாங்க கேட்டுட்டு மட்டும்தான் இருக்கிறோம், பார்க்கலையே அப்படின்னு. சரி, ஓகே, நம்ம ஷோட எண்டுக்கு வந்துட்டு ஸோ க்ளோசிங் கொடுத்துலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுவரை இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த அனைத்து நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி சொல்லி விடைபெறும் நேரம் வந்தாச்சு. எஃப்எம் ரெயின்போவின் அடுத்த நிகழ்ச்சி நம்மை சுற்றி உங்களை தேடி நம்மளுடைய ஆர்ஜேஎஸ் வந்திருக்காங்க. ஆர்ஜேஎஸ் அப்படின்னு சொல்லும்போது தெரியும், ஒருத்தவங்க
1: பண்மையில சொல்லுவோம்
0: ரெண்டு பேர். ஓகேங்களா? ஸோ ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு மாதிரி ரெண்டு ஆர்ஜே வராங்க அப்படின்னும் போது உங்களை தேடி சூப்பரா இருக்கும் இல்லையா? எஸ், எஃப்எம் ரெயின்போவின் அடுத்த நிகழ்ச்சி நம்ம சுற்றி. ஸோ அந்த ஆர்ஜேஸ் யாரு எங்க இருந்து பேச போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க ஸ்டேட் எஃப்எம் ரெயின்போ 102.8.
1: ஸோ நீங்க வந்து நம்ம ஃபேஸ்புக் பேஜ் வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த ஆர்ஜேஸ் உங்களை சுத்தி சுத்தி வரப்போறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிகழ்ச்சியை நீங்க மறக்காம கேளுங்க, தினந்தோறும் மாலை 5 மணிக்கு நம்மை சுற்றி. ஸோ நம்மளுடைய கட் கேமரா நிகழ்ச்சி நிர்வாக சூப்பரான படம் வந்துட்டு இருக்கேன், என்ஜாய் பண்ணுங்க.

90.8 இசையோடு என்றும் நீங்கள். வெளியில டபுள் தமாக்காவா ரெண்டு ஆர்ஜேஸ் இருக்காங்க. எஸ் அந்த ஆர்ஜேஸ் யார் அப்படின்ற டீடைல் இந்நேரம் நீங்க ஆகாஷ்வாணி பூச்சேரி அப்படின்ற பேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுவாங்க தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க.

0: அப்டேட்டட் ப்ரோக்ராம் சார்ஜஸ் யார் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 102.8. ஸோ இப்போ அந்த ஆர்ஜே சிஆர் அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எஸ் நம்மளுடைய ஆர்ஜே விமல் ராஜ் அண்ட் தென் ஆர்ஜே பாரதி தேவி தான். ஸோ யார் எங்கேருந்து பேச போகிறாங்க அப்படின்றத அவங்க தான் சொல்லவே போகிறாங்க. கேட்டலாம் எங்கேருந்து அப்படின்றத. ஹலோ வணக்கம்.
1: ஹாய் வணக்கம் எல்லாருக்கும், இனிய மாலை வணக்கம். சோ இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு எல்லாரையும் வந்து சந்திக்கிறதுல நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சோ இன்னைக்கு நம்மளுடைய நம்மை சுற்றி ஷோ மூலமா உங்களுக்கு உங்க ஊரை பத்தியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்காகவே வந்து தெரியப்படுத்துறதுக்கு ரெடியா இருக்கும். சோ இவ்வளவு நாள் வந்து மார்னிங்ல இருந்த விஷயம் என்னப்பா ஈவினிங் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சந்தோஷமான விஷயம் தான் இது. சோ இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊருக்கு வந்திருக்கிறாங்க. அதாவது உஸ்தேரியில இருந்து பெரம்பைக்கு போற வழியில இருக்க மையத்துல இருக்கிற ஊருக்கு, அதாவது உஸ்தேரி பத்தி சொல்ல போறோம், அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற பகுதியில் இருக்க பத்தியும் நம்ம சொல்ல போறோம். ஸோ உங்களுக்கான பயங்கரமான இன்ஃபர்மேஷன் தாராளமாக உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ இது இன்னைக்கு வந்து இதுதான் ஸ்டார்டிங். இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய எஃப்எம் ரேஞ்ச் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த எத்தனை பகுதிகள்லாம் போயிட்டு நம்ம ஷோ பண்ண போறோம் அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறது வந்து பெருமையா இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம சூப்பரான இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து கிடைக்கிறது எஃப்எம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி நமது FM ரெயின்போ புதுவை 102.8 இல்

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் பிரைன். இப்போ 102.8 நீங்கள் கேட்டுருக்க நிகழ்ச்சி நம்மளுடைய நம்மை சுற்றி நிகழ்ச்சி தான். எஸ், நம்மை சுற்றி நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய ஆர்ஜேஸ் விமல் மற்றும் பாரதி தேவி ஸோ நேர்களுடைய பிளேஸ்க்கே போயிருக்காங்க. எங்கேருந்து பேச போகிறாங்க அப்படின்னா பொறையூர்லேருந்து தான். ஸோ அங்கே இருக்கிற நேர் கூட என்ன பேசுகிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுருக்கோம் நிகழ்ச்சி நம்மை சுற்றி. ஸோ நம்ம இப்போ வந்து சூப்பரான ஏரியால இருந்து தான் பேசிட்டு இருக்கோம். அதாவது ஒரு பக்கத்துல ரம்யமான ஒரு ஊரு உஸ்தரி வந்து ஏரி, அதுக்கப்புறம் அது சுத்தி இருக்கிற பகுதியை பார்த்தோம்னா பொறையூர் தான் நியரஸ்ட். இந்த ஊர் வந்து ஒரு பக்கா கிராமம், ரொம்ப அமைதியா சூப்பரா குவைட்டா இருக்கிற ஒரு ஊரு. ஸோ இந்த ஊர்ல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம்.
2: ஆமா, உண்மையாவே இங்க வர வழியில எல்லாம் வந்து அந்த பயல் வெளிகள், இந்த விவசாயம் பண்ற அழகு, அதுல வந்து அந்த வெள்ளை கலர்ல சொப்பு இதெல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருந்தேன். இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து இருக்காங்க, அவங்க கூட நம்ம வந்து பேசலாம். வணக்கம்.
3: என் பேர் வளர்மதி. நான் 53 வருஷம் இது 33 வருஷமா
2: இருக்கிறேன்.
3: எனக்கு 51 வயசு ஆகுது, அதனால நான் 33 வருஷம் ஆகுது. எனக்கு நான் கலகம் பண்ணி வந்து
1: எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு
3: விவசாயம் பண்ண காலத்துல நீங்க வந்து அந்த விவசாய நிலத்துல விளையாடுற அனுபவங்கள்லாம் இருக்கா? அதெல்லாம் எங்க ஊர்ல இருந்தது.

0: சூப்பர். இப்ப வந்து நிலங்கள்லாம் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பயிரிட்டுருவாங்க?
1: நெல் போடுவாங்க, கரும்பு போடுவாங்க, இந்த ரெண்டு மட்டும்தான் அங்க போடுவாங்க.
0: கரும்பு சாப்பிட்ட அனுபவம் இல்லையா? உடச்சுட்டு வந்த அனுபவம்
2: போனவங்க
1: அவங்க உங்க வீட்டுல வந்து கோலம் போறது, பொங்கல் வச்சிருக்கு, எல்லாம் கும்பல் கும்பலா சாமி பார்க்க போறது, அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும், ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் அவங்க ஸ்கூல்ல இருக்கிறவங்கலாம் நம்ம வீட்டுக்கு வான்னு சொல்லுவோம். அதெல்லாம் வீட்டுக்கு சந்தோஷமா அதிகமா இருக்கும்.
0: அவங்க கூட வந்து பேசிட்டே இருக்கும் மாதிரி இன்னொருத்தவங்களும் வந்து நாங்களும் வந்து சொல்லுவோம்ப்பா அப்படின்றாங்க. அவங்க பேரை கேட்டுனா வணக்கம்
1: அப்படின்னும்போது
0: எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருந்து எல்லா வேலைக்குமே செய்யும்
1: தொடர்ந்து
0: பேசலாம். பேசும் ஜெயம்பா பொதுவை 102.2 நேயர்கள் கேட்டு அரசுத்துக் கொண்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சி நம்மை சுற்றி
3: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
4: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். FM ரெயின்போ புதுவை 102.8.
1: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின் 102.8 லைன். நீங்க கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி நம்மை சுற்றி நிகழ்ச்சியாக நம்மளுடைய ஆர்ஜேஸ் விமல் ராஜ் மற்றும் பாரதி தேவி. ஸோ நேர்களுடைய பகுதிக்கு போயிருக்காங்க. எங்க இருந்து அப்படின்னா பொறையூர். ஸோ அங்க இருக்கிற நேர்களுக்கு தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து கேட்டலாம் என்ன சொல்றாங்க அப்படின்றது.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டிருக்கும் நம்ம சுற்றி. ஸோ இந்த ஷோல வந்து நம்ம பொறையூர் பகுதியில இருந்து பேசிட்டு இருக்கோம். மிகவும் ரம்மியமான ஒரு பகுதி பாண்டிச்சேரியில ஒரு அழகான ஒரு ஊர்னு பார்த்தோம்னா இந்த ஊர்னு சொல்லலாம். பக்கத்துல வந்து ஏரிக்கரை இருக்கு, ஒஸ்தர் ஏரி. அதை தாண்டி அப்படி உள்ள வந்தோம்னா அது ஊரே ரொம்ப சைலன்ஸா இருக்கு. அப்படியே ரொம்ப டிராபிக் இல்ல, அதே அகலமான ரோடுகள் அதுலாம் இருக்குன்னு வச்சுக்கல. எல்லாருமே பார்த்தோம்னா அப்படியே அமைதியா அது போறாங்க வராங்க அந்த மாதிரி ஒரு.
2: நாங்க வந்து பார்த்து ரொம்ப இந்த ஊரை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு கூட்டம் வந்து கம்மியா இருக்குது. கிராமத்துக்கான

0: ஒட்டுமொத்த வாசனையும் இந்த இடத்துல இருந்து நம்ம உணரலாம். அந்த அளவுக்கு ஒரு சீன் இருக்கு,
1: பயங்கரமா இருக்கு இல்லையா.
0: சோ இங்க வந்து ரெண்டு பேர் கடை வச்சிருக்காங்க. உங்களோட பெஸ்ட் வணக்கம் மேடம். உங்க பேர்?
1: என் பேர் சுஜாதா.
0: ஓகே சார், வணக்கம். உங்க பேர்? என் பேர் பன்னீர். எத்தனை வருஷமா நீங்க இங்க?
1: நான் 5 இயர்ஸ் அங்க இருக்கேன்.
2: அவர் 11 வருஷமா அங்க இருக்கோம். 10 வருஷம் வெளியில இருந்தோம்.
0: நீங்க 11 வருஷமா இங்க இருந்தீங்களா சார்? 11 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியா எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு?
2: 10 வருஷம் என்ன வீடு இல்லாம இருந்தது இல்ல, இப்பதான் வீடு உருவாக்குது. ஒரு 50 வீடு 100 வீடு வீடு.
1: இடங்கள் வந்து எப்படி இருந்துச்சு சார்? இப்ப உங்க வீடு அப்படின்னு சொல்றீங்களா,
2: அதெல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு இந்த
0: இடங்கள்? மேடம் இங்க இந்த ஊர்ல வந்து ஸ்பெஷலான விஷயம் நாம என்ன சொல்லுது?
1: ஸ்பெஷல்னா எல்லாமே ஸ்பெஷல் சொல்லலாம். உள்ள இருக்க சிவன் கோயில் நல்ல ஃபேமஸ் சொல்லுவாங்க, பழமையான கோயில். நாங்க வந்து 5 வருஷமா ஆகி கொண்டிருக்காங்க, எனக்கு தெரியல அதை பத்தி. ஆனா நல்லா இருக்கும், கோவில் நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. இங்க ஊர் இல்லைன்னு

0: நீங்க 11 வருஷமா இங்க இருந்தீங்களா சார்? 11 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியா எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? இப்ப 10 வருஷம் முன்ன வீடு இல்லாம இருந்தது இல்ல, இப்பதான் வீடு உருவாக்குது. உருவாகி ஒரு 50 வீடு 100 வீடு வீடு
1: இடங்கள் வந்து எப்படி இருந்துச்சு சார்? இப்ப உங்க வீடு அப்படின்னு சொல்றீங்களா, அதெல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு இந்த இடங்கள்? மாரியம்மன் கோவில் இருக்கு, விநாயகர் கோவில் இருக்கு, அய்யனார் கோவில் இருக்கு, திருவிழா நல்லா பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். சித்திரமாச திருவிழா, சீவூர் எல்லாம் பண்ணுவாங்க, 5 நாள் திருவிழா நல்லா இருக்கும். சிவன் கொண்டு பிரசேஷமான திருவிழா, பௌர்ணமி திருவிழா பண்ணுவோம் மாசத்துல. திருவிழான்னு சொல்லும்போது அது நல்லா விசேஷமா இருக்கும்.
0: ஊர்ல வந்து ரொம்ப அமைதியாவே இருக்கும், இப்படிதான் இருக்குமா? எப்பயுமே இல்ல வந்து நீங்க சண்டைன்றதால அவ்வளவு ரசம் தெரியும்?
1: சண்டைன்றதுனால அந்த மாதிரி இருக்கு, இல்லைன்னா எப்பவுமே போயிட்டு வந்துட்டு இருக்கோம். மக்கள் நிறைய இருப்பாங்களா பரபரப்பாலும்.
0: இது வந்து பக்கத்துல வந்து உச்சேரி இருக்கு, நீங்க உங்களுக்கு போர் அடிச்சா நீங்க எங்கெல்லாம் போயிடும்?
1: உச்சேரி போயிருக்கோம், பீச்சுக்கு போயிடுவாங்க பசங்க, இங்க போவாங்க.
0: உங்களுக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயம் என்ன கொடுத்தா? ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் வந்து குடி கடைவீதிக்குலாம் போடணும். எங்க போவீங்க?
1: சில்லியனூர் ஹாஸ்பிட்டல் மட்டும், லட்சுமிநாராயண் ஹாஸ்பிட்டல், கதிரலாம் ஹாஸ்பிட்டல், சில்லியனூர், சிவன் கோவில். மற்ற பொருளுங்கள்லாம் வாங்கணும்னா சிவனூர் சில்லியனூர் தான் போவேன். ஆமா.
0: உங்க ஊர்ல வேற என்னென்ன விஷயங்களை வந்து எங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, இதெல்லாம் வந்து ரொம்ப பழமையான விஷயங்க, இதெல்லாம் வந்து யாருமே பார்த்தது இல்லை, ஆனா எங்களுக்கு ஒரு தெரியும் அப்படின்னா?
1: அதுக்கு தண்ணீர் வந்து வீடு ஒரு சங்கராபரணி ஹாஸ்பிட்டல் தண்ணி தான் இங்க வரும். பத்து கண்ணு இங்க வந்தது எல்லாமே நான் வந்து வீடு கட்டணை வந்து எங்க மாமியார் வீடு, சங்கராபரணி ஹாஸ்பிட்டல் தண்ணி தான் இங்க வர்றது நமக்கு. அது அதுல எனக்கு அது
0: தெரியுமா?
1: தானே
0: வருது அப்படின்றது எனக்கு.

0: நேயர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய்வாட நாளை காலை 7:25 கேட்கலாம் FM ரெயின்போ புதுவை 102.8.
1: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் பிரைம் 102.8 நீங்கள் கேட்டிருக்கிற நிகழ்ச்சி நம்மை சுற்றி நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய ஆர்ஜேஎஸ் விமல் மற்றும் பாரதி தேவி எங்கே போயிருக்காங்க அப்படின்னா நேர்களோட பகுதிக்கு பொறையூர் அப்படின்ற பகுதிக்கு போய் அங்கே இருக்கிற நேர்கள் தான் பேசியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: இந்த ஊரை பார்த்து நாங்க வந்து ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அதே அழகா ஆடு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆடு சந்தையெல்லாம் போடுறதுதான் பயமா இருக்கு. கொஞ்சம் நவுண்டே வந்து வந்தெல்லாம் இருந்தாலும் வந்து நிலங்கள்லாம் வந்து செம்மையா இருக்கு. அப்படியே அந்த மேல ஆதாயத்தை பார்த்தா வானத்துல வந்து பறவைகள்லாம் வந்து பறந்துகிட்டு இருக்கு. ஒரு வி ஷேப்ல சாந்தேல போவோம். அப்படியே பயங்கரமா வந்து கண்ணுக்கு விருந்தா இருக்கு. உங்களுக்கு எப்படி செடிகளுக்கு விருந்தா இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கும் இங்க வந்து கண்களுக்கு ரொம்பவே வந்து விருந்தா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
2: நாங்க
1: பேசுறது

நம்ம புதுச்சேரியில இருக்கக்கூடிய அரியூர் பகுதியிலிருந்து தான் போயிட்டு இருக்கேன். அரியூர் பேட்டை

0: நேயர்களே, ராம் தங்கடகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம் FM ரெயின்போ புதுவை 102.8-ல்.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ FM ரெயின்போ 102.8. தானிங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்மைச்சுற்றின் நிகழ்ச்சி. நம்மளுடைய ஆர்ஜே விமல் மற்றும் பாரதி தேவி எங்க போயிருக்காங்க அப்படின்னா, பொறையூர் பகுதி போய் அங்க

0: இருக்கிற நேரங்கள் தான் பேசிட்டு இருக்காங்க. நேரம் 5:42 26 ஆயிடுச்சு. சோ இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: ரொம்ப சத்தமா இருக்காது,
2: எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சத்தமா உங்க ஊர்ல செட்டில் ஆகலாமா அப்படின்னு பாக்குறேன்.
3: மாயாவதி கோவிந்தம்மா.
2: ஓகே சூப்பர். எல்லாருமே வந்து கும்பலா ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, இப்படிதான் எப்பயுமே பேசிட்டு இருக்கீங்க.
3: கிடையாது இப்பதான் எல்லாமும் இப்ப மர சேர்த்து எல்லாமே பாக்குறது நல்லா அழகா இருக்கு.
2: இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்க எப்படி போவீங்க? இப்ப சினிமாவுக்கு எல்லாம் போறீங்க அப்படின்னா எப்படி போவீங்க?
3: சினிமாவுக்கு போனாக்கா நடந்து போறதுனால போயிடலாம்.
2: எவ்வளவு தூரம் நடப்போம்?
3: ஆமா
2: கொஞ்சம் தூரம் நடந்தாலும் கால் வலிக்குது,
3: கால் வலிக்குது. அப்பெல்லாம் நடந்து போயிடுவோம். கடைக்கான அப்பல சின்ன வயசுல நடந்து ஓடுவோம், சினிமாவுக்கு எல்லாம் நடந்து போவோம். ஒரு வெளிநூடுக்கு போனா நடந்து போயிடுவோம். ஒரு யாருனா வண்டி வந்தா அது உக்காந்து போயிடுவோம்.
2: சைக்கிள் எல்லாம் போய்க்கிறோம் வந்து எல்லாம் வந்து
3: சைக்கிள்ல போகலாம் கூட நடந்தே போயிடுவோம். நம்ம நடக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு நல்லா
2: இருக்கும்.
3: ஆமா
2: ஜாலியா போட்டு வரோம். இப்ப நம்ம ஆர்ஜி விமல் ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறாருப்பா.
1: அதாவது இப்ப விசாரிச்சுங்க இருக்கிறவங்கள்ட்ட அவங்க சொல்றாங்க என்னன்னா, இப்ப நம்ம ஒரு ஆலமரம் பார்த்தோம், அந்த ஏரியா எல்லாம் பார்த்தோம்னா ஒரு காலகட்டத்துல களமா இருந்துச்சு. களம் மீன்ஸ் என்னன்னா, நெல்லெல்லாம் அறுத்து எல்லா நெல்லு கத்தி எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டு அந்த இடத்துல அடிச்சு அதுக்கப்புறம் வந்து மாடுகளை வந்து அது மேல வந்து நடக்க விட்டு நெல்லை வந்து தனியா பிரிச்சு எடுப்பாங்க. ஸோ இது வந்து அப்போ வந்து இந்த பகுதிகளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் எல்லாமே வந்து பிளாட் போட்டு அப்புறம் வீடு கட்டி எல்லாருமே வீடுகள் அதிகமாக வந்துருச்சு. ஸோ அந்த இந்த ஊரில் வந்து பிரதானமாக வந்து நெல், கரும்பு, அதுக்கப்புறம் வந்து மல்லாட்டை, இது எல்லாமே இந்த ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. அது எல்லாம் அதோட உடல் விஷயம் என்னன்னா, 2000 பழமையான வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கோயில் இருக்கு தான் சொல்கிறாங்க. அது நீங்கள் எப்பத்துலேருந்து உங்களுக்கு வேணால் தெரிஞ்சுதான் அந்த கோயில் பார்த்துருக்கோம்.
3: நான் வந்து 40-45 வருஷத்துக்கு மேலே வெளியூர் ஜனெல்லாம் வந்து கண் மூச்சி
1: பார்த்துட்டு போவாங்க. ஊரே வந்து ஒரு திருவிழா குளமா ஜெய ஜெயன் இருக்கும்.
3: ஆமா ஜெய ஜெயன் இருக்கும். இங்க தான் பொண்ணு அழைச்சிட்டு போவாங்க.
1: இந்த பொண்ணு இப்பயுமே அப்படிதான் அழைச்சிட்டு போறாங்களா?
3: ஆமா
1: பாரம்பரியமா அந்த இடத்துல இருந்து பொண்ணு அழைச்சிட்டு அவங்க பாட்டு
3: பேண்ட் மோல காலத்தோட பொண்ணு அழைச்சி போய் திருமணம்
1: நடக்கும்.
3: ஆமா பெருமாள்தா கோயில்ல திருவிழா ஆடி மாசத்துல நடந்தா பொண்ணு அடிப்பாங்க, கபடி விளையாடுவாங்க, எல்லாம் செய்வோம்.
1: ஓகே சூப்பர்மா, ரொம்ப நன்றி. உங்க கூட பேசுனது ரொம்ப நன்றி. தொடர்ந்து கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ பதிவு செட்டப்படுது என்றும் உங்கள் மனதில் ரொம்ப நன்றி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் பிரைன் 101.8 நீங்க கேட்டிருக்க இந்த நிமிஷம் நம்மை சுற்றி நிகழ்ச்சி நம்மளுடைய ஆர்ஜிஎஸ் விமல் மற்றும் பாரதி தேவி எங்க போயிருக்காங்க அப்படின்னா பறையூர் பகுதியில் இருக்கிற நேரத்தில் தான் பேசிட்டு இருக்காங்க. சோ தொடர்ந்து கேட்டலாம் என்ன சொல்றாங்க அப்படின்றது.
1: ஏன் இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பட் அதுக்கு முன்னாடி சொல்லியே ஆகணும். எப்படி பறவைகள் எல்லாம் கூட்டமா பறக்குதோ அதே மாதிரி இந்த ஏரியால எந்த தெருவுல தெருவுல பார்த்தாலும் எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து கும்பகுப்பெல்லாம் ஒற்றுமையா வந்து பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்பொழுது நமக்கே ரொம்ப ஆசையா இருக்குப்பா. அந்த கும்பல்ல போய் நாமளும் ஐஸ்கிரீம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பலுக்குள்ள நடந்தாதே. சரி, உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ரெஜினாப்பா.
1: உங்க இடத்துல
2: கன்னியம்மாள். என் பேர் வேதனாயி.
1: ஓகே, நீங்க எல்லாம் எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? நான்
2: எனக்கு 55 வயசு, அதுக்கு முன்னூர்லேருந்து இருக்கும். எனக்கு எனக்கு 55 வயசு. அவன் பிறந்த அந்த ஏர் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த ஏர்
1: ரொம்ப இப்போ இந்த ஊருக்கு வரணும் அப்படின்னா நமக்கு வந்து எப்படி வரணும்?
2: பாண்டிச்சேரியிலேருந்து திருப்பனூருக்கு போகிற பஸ்ஸு, அதில் வந்து உஷாரி ஸ்டாப்னு சொல்லிட்டு வரணும். ஊருக்குள்ளே அந்த ரூட் ஏரியா உள்ளாருக்கு வரணும். நடுப்பாளையம் பக்கத்துல வந்து அகரம் உலவாச்சா கூடப்பாக்கம் தேங்கநத்தம் அப்படியே போனா இன்னொரு நெல்லும் அவ்வளவு.
1: சூப்பர். அப்ப இந்த ஏரியா வச்சுட்டு இவ்வளவு ஊர்கள் வந்து இங்கிலீஷ் எல்லாம் மட்டும் இல்லை. இங்க இருந்து ஒத்தையடி பாதை எல்லாம் இருந்திருக்கா?
2: ஒத்தையடி பாதையில தான் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து அப்ப வந்து ரோடு போடணும், ரோடு வாசல் கிடையாது.
1: ஆனா இப்ப வந்து நிறைய வந்து டெவலப் ஆயிருக்கும். ஓகே, அப்பெல்லாம் வந்து நீங்க வந்து இருட்டுல போகும்போது எப்படி போகணும்?
2: இருட்டுல போகாமலும் உங்க பக்கத்துல ஊர்ல ஒருத்தவங்க தான் போக முடியும்.
1: ஒத்தையடி பாதையில போகும்போது இப்ப நீங்க சொன்னீங்க எதிரில சப்போஸ் யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா இப்ப பின்னாடி உங்க பின்னாடி நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்களா? அப்ப என்ன பண்ணுவீங்க?
2: ஒரு சைடு அந்த
1: ஓகே சூப்பர். எங்க ஊர்ல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எந்த விஷயம் உங்க ஊர்ல ரொம்ப பிடிக்கும்? ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க கூட வந்து நம்ம வந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஊரு பாத்தீங்க அப்படின்னா செம்மையா இருக்குங்க. அப்படியே பசுமை நிறைந்த இடம் அப்படின்னு சொல்லலாம். எங்க பார்த்தாலும் வந்து பசுமை பசுமைன்னு இருக்கும் இருக்குது. பூக்கள் பூச்செடிகள் இதெல்லாமே பார்க்கும்பொழுது அவ்வளவு அழகா அவ்வளவு ரம்யமா இருக்கு இந்த இடம். நம்ம ஆர்ஜி விமல் அடுத்ததா என்ன சொல்ல போறாரு அப்படின்றத வந்து அவர்கிட்ட நம்ம கேட்கலாம்.
3: இந்த ஊரை பத்தின சிறப்பு அம்சங்கள் இன்னொருத்தருக்கு தெரியும். அவர்கிட்ட பேச வணக்கம் சார். ரொம்ப என் பேரு கமலக்கண்ணன். என்ன ஒர்க் பண்றீங்க? நான் இங்க இங்கிலீஷ் ஒர்க் பண்றேன். ஓகே சார். எத்தனை வருஷமா இருக்கீங்க நீங்க? இங்க ஒரு 48 இயர்ஸ் இங்கதான் இருக்கேன். நல்லது மேடம். உங்க பேர் சொல்லுங்க.
2: தேவதி.
3: நீங்க எத்தனை வருஷம்? ஓகே.
2: நான் மேரேஜ் ஆகி பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஞாபகம்.
3: உங்களுக்கு அப்போ ரொம்ப ஈஸி இல்ல? திடீர்னு குழம்பு வாங்கினா கூட அம்மா வீட்டு கூட வந்துருக்கீங்க.
2: ஆமா,
3: ரொம்ப ஈஸியா. நீங்க வந்து ஆனா ஒண்ணு அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லுங்க. இல்ல போயிட்டா இல்லைங்க, அவங்க அப்படியே உள்ளா இருப்பாங்க, அங்க போக மாட்டாங்க மேக்சிமம். சூப்பர். அதனால உங்களுக்கு ரொம்ப சேஃப்டி. சரி சார், இப்போ உங்க ஊர்ல என்ன சிறப்பு சொல்லுங்க? அதாவது இந்த கிராமம் பாத்தீங்கன்னா புறையூர்னு இப்பதான் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி இங்க சந்திரன் குடி இருந்ததால இந்த ஊர் திரையூர் ஒன்றுதான் இருந்தது. திரையூர் ஒன்றுதான் இருந்தது. காலப்போக்கில் மாறி புறையூரா மாறிடுச்சு. இங்க பக்கத்துல உசுடு ஏரி இருக்கு, இங்க போட் ஹவுஸ் இருக்கு. காலங்காலம் உசுடு ஏரியிலதான் பிறந்து வளர்ந்தது எல்லாம். அவங்க இங்க வாழ்வாதாரம் உசுடு ஏரி நம்பிதான் இருந்தது. விவசாயத்துல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த உசுடு ஏரி நம்பிதான் இருந்தது. இன்னைக்கு ஒரு அது ஒரு சுற்றுலாத்தலமா மாறி இருக்கு. புதுச்சேரியில ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலமா உசுடு ஏரி இருக்கு. போட் ஹவுஸ் பக்கத்துல இங்க ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல உசுடு ஏரி இருக்கு. இதுல இருக்கிற மதங்களை இருந்தா உங்களுக்கு தண்ணி வந்து இங்க கிடைக்கும். விவசாயத்துக்கு எல்லாம் நல்லா யூஸ். ஆமா, முன்னாடி விவசாயத்துக்கு தண்ணி திறந்த ஒரு காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மதம் மூலமா தான் எங்களுக்கு வந்து விவசாயம் கிடையாது. தண்ணி மூலமா விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ புதுச்சேரியோட குடிநீர் பூர்த்தி பண்ற அளவுல உசுடு ஏரியா பாசிபிளா தெரியல. அது குடிநீர் தேவைக்காக வந்து தேக்கி வச்சிருக்காங்க. அதனால இப்போதைக்கு விவசாயத்துக்கு பாசனத்துக்கு தண்ணி கிடைக்கல.
4: அதே போல உங்க ஊர்ல வந்து ரொம்ப 2000 வருஷம் பழமையான கோயில் இருக்கிறது. அதை பத்தி எங்களுக்கு.
3: ஆமா, அதாவது எங்க ஊர்ல வந்து பிரேசுதய பெருமான் மேம்பரசி நாய்க்கு உடனே பிரேசுதய பெருமான் சிவாலயம் இருக்குது. இது பாத்தீங்கன்னா சோழர் காலத்து கோவில். இது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையான கோவில். இது இடையில கொஞ்சம் சிதிலம் இருந்தது. இப்ப சிவனடைகள் எங்க ஊர்ல அதோட மகிமை தெரியல.

0: வெளியில இருக்கிற அடியார் எல்லாம் வந்து பார்த்து இப்ப அதை சிறப்பா அபிஷேகம் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விழா காலங்களையும் பாத்தீங்கன்னா நிறைய வெளியூர் வந்து சிவனடையெல்லாம் வந்து இங்க சிறப்பு அபிஷேகம் பண்றாங்க. அதே போல வந்து சோழர் காலத்துல வந்து அவங்க ஒரு மதகு கட்டியிருக்காங்க, அதை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. அந்த அதாவது உஸ்டேர் ஏரியில வந்து ஒரு பெரிய மதகு வந்து சோழர் காலத்துல, ஆமா, அந்த பெரிய மதகு நடுவுல ஒரு சிலை இருக்கு. நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியாது. அந்த அந்த ரோட்டுக்கு நடுவுல ஒரு சிலை இருக்கு, மதகு அந்த பக்கம் தண்ணி வந்து அந்த சிலை வழியா தான் வெளியில வரும். ஆமா, சிலையை தொட்டுட்டு தான் அந்த வெளியே வந்து. ஆமா, அதே போல இன்னொரு முக்கியமான ஒரு புராதன உண்மை இருக்கு. இந்த ஏரியில நிறைய குளிக்க வரும்போது வெளியூர் இதுக்கே லோக்கல்ல இருந்து எந்த ஒரு ஆளுமே இறந்ததா சரித்திரமே கிடையாது. எல்லாம் வெளியூர்ல இருந்தவங்க இறந்துருக்காங்க, நிறைய அந்த ஆழத்துல போய் மாட்டி இறந்துருக்காங்க. இன்னொரு பகுதியில இருந்து யாருமே அந்த ஏரியில இறந்ததா சரித்திரமே கிடையாது.
1: சூப்பர் சார், தேங்க்யூ. உங்க கூட பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய விஷயம் கூட ஷேர் பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி சார்.
0: தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ. தொடர்ந்து பேசலாம். இது எஃப்எம் பயங்கர என்றும் உங்கள் நடந்தது.
2: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல். நாளை காலை 8:55 கேட்கலாம் எஃப்எம் பிரைன்போ புதுவை 102.8.

0: தேங்க்ஸ் பா.
1: நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம் எஃப்எம் பிரைன்போ புதுவை 102.8
2: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
1: தினமும் மாலை 6:20 உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி பாடல் ஒலிக்க வருகும் நிகழ்ச்சி மனோரஞ்சிதம்.

0: வல்லவன் படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங் கேட்டீங்க. ஸோ தேங்க்ஸ்பா அப்படின்னு டிஆர் சார் மட்டும் இல்லை, நாங்களும் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்றதுக்காக விமல் ராஜும் பாரதியும் ரெடியா இருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்க நிகழ்ச்சி நிறைவா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நிகழ்ச்சியில் நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து புறையூர் அந்த பகுதியில இருந்து தான் உங்களுக்கு வந்து நமைச்சு நிகழ்ச்சியை வந்து நாங்கள் நிறைவா உங்களுக்கு வந்து தொகுத்து வாங்கணும். இப்போ இந்த பகுதி வந்து ஒசு தொகுதிக்கு கீழ் வந்து செயல்பட்டு வருது. அதெல்லாம் பக்கத்துல வந்து 500 மீட்டர்ஸ் மட்டும் தான் வந்து குச்சேரி இருக்குது. ஸோ அவங்களுக்கான பாண்டிச்சேரிக்கான ஒட்டுமொத்த நீர் பாசனம் கிடைக்கிற போல இந்த ஊருக்கும் அங்கே வந்து நீர் கிடைக்குது. அது இல்லாமல் இந்த சுற்றி இருக்கிற பகுதி ஃபுல்லாக பார்த்தோம்னா விவசாயம் தான் வந்து அவங்களுடைய பிரதான ஒரு தொழிலாக வச்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஊர். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிராமத்தன்மை மாறாத ஒரு அழகான ஊர்னு பார்த்தோம்னா அந்த ஊர் இருக்கு. ஸோ சிட்டில இருந்து இவ்வளவு பெரிய ஊர் பாண்டிச்சேரி பகுதியில இருக்குது அப்படின்றதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த ஊரை வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு சைலன்ஸாவும் சூப்பராகவும் இருக்குது. அது இல்லாம இந்த உச்சேரிக்கு ஏராளமான பறவைகள் வந்து வெளிநாட்டுல இருந்து சரி, உள்ளூர்ல இருந்து சரி, பல மாநிலங்கள்ல இருந்து சுற்றுவாதாரத்துல இருந்து வரும் தெரியும். இப்போ அந்த மாநிலங்கள்ல இருக்கிற எல்லா பறவைகளுமே கடந்து செல்லக்கூடிய ஒரு அழகான ஊர்னு பார்த்தோம்னா இந்த புறையூர் தான் சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்து ஒரு 5 நிமிஷம் நின்று மேகத்தை பார்த்தாலே போதும் அவ்வளோ பறவைகள் வந்து நம்ம கடந்து செல்வது ஒரு அருமையான இது பார்ப்போம். ஸோ இந்த நிகழ்ச்சியை வந்து சூப்பரா இந்த டைம்ல வந்து தொகுத்து வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இத்துடன் நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். நான் உங்கள் தோழன் விமல் மற்றும்
2: அஜய் பாரதி.
1: தேங்க்யூ சோ மச். பாய்.
0: நன்றி விமல் மற்றும் பாரதியை மற்றும் பறையூர்லேருந்து பேசின நேர்கள் அனைவருக்கும். நிகழ்ச்சி கருத்து உங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. வரும் பாடலோடு நமைச்சுற்று நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

0: நேர்களை விளம்பரத்தினை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: நிறைய இருக்கு. ஏடிஎம் கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
2: ஆர்பிஐ சொல்கிறது பிஎஸ்பிடி அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். தலைப்புச் செய்திகள். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு முக்கிய பங்காற்றி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. மத்திய பணியாளர் பொதுக்குறைகள் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை சார்பில் நாளை புதுடெல்லியில் 17வது ஓய்வூதிய நீதிமன்றம் நடைபெறவுள்ளது. ஜப்பான் நகோயாவில் சென்ற மாதம் 19ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைந்தன. இனி விரிவான செய்திகள். இந்தியா உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இருப்பதுடன் தொழில்நுட்பத்திலும் விரைந்து முன்னேறி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். அவர் இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற இந்திய நிறுவன செயலர்கள் கழகத்தின் 58வது நிறுவன நாள் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றினார். முதலீட்டாளர்களின் நம்பிக்கையையும் ஆதரவையும் பெறாமல் தேசம் முன்னேற முடியாது என்றும், இந்தியாவின் கல்வி நிறுவனங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு முக்கிய பங்காற்றி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டினார். மேலும் வலுவான தற்சார்பு இந்தியாவை கட்டமைப்பதில் இந்திய நிறுவன செயலர்கள் கழகத்தின் கூட்டு முயற்சிகள் இந்தியாவை உலகின் தனிப்பெரும் பொருளாதாரமாக மாற்றும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராது உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் எனும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான சேவ சங்கல்ப் அபியான் எனும் இந்த சிறப்பு தொடரில் இன்று வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியை நோக்கிய ஒரு சிறப்பு பார்வை குறித்து காண்போம்.

0: அடைந்து 60 ஆண்டுகளுக்கு பிறகும் பல வடகிழக்கு மாநிலங்களின் தலைநகரங்களில் ரயில் பாதை அமைக்கப்படாமல் இருந்தது. மேலும் காஷ்மீர் பள்ளத்தாக்கு தேசிய ரயில் சேவையுடன் இணைக்கப்படாமல் இருந்தது. மாநில தலைநகரங்களே இந்த நிலையில் இருந்து வந்தன. இதற்கு வடகிழக்கு மாநிலங்களின் தொலைவே காரணமாக காட்டப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது அகர்தலா மற்றும் நாகர்லகுன் ஆகிய நகரங்களுக்கு அகல ரயில் பாதை அமைக்கப்பட்ட நிலையில் கடந்த 2025 ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பைராபி சைராங் ரயில் பாதை திறக்கப்பட்டு ஐஸ்வால் நகரம் ரயில்வே நெட்வொர்க்குடன் இணைக்கப்பட்டது. இதன் மூலம் மிசோரம் தனது முதல் ரயில் சேவையை பெற்றது. தற்போது இந்தியாவில் அதிவேக வளர்ச்சியடைந்து வரும் பிராந்தியங்களில் வடகிழக்கு மாநிலங்களும் இடம்பெற்றுள்ளன. ஆனால் காஷ்மீருக்கு இந்த மாற்றம் வர சற்று கூடுதல் அவகாசம் தேவைப்பட்டது. 28 ஆண்டுகளாக கட்டுமானத்தில் இருந்த உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் பாதை உலகின் மிக உயரமான ஜெனாப் ரயில் பாலத்தின் வழியாக செல்கிறது. 2025 ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட இந்த ரயில் சேவை குளிர், அடர்பனி உள்ளிட்ட அனைத்து கால நிலைகளிலும் தங்கு தடையின்றி இயங்குகிறது. ஒரு காலத்தில் செல்வதற்கு கடினமாக இருந்த பகுதிகள் தற்போது நிலப்பரப்பு, தொலைவு என்ற எந்த தடைகளும் இல்லாமல் எளிதில் சென்று சேரக்கூடிய இடங்களாக மாறியுள்ளன என்றால் அது மிகையில்லை.
1: 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. தமிழ்நாட்டில் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதிக்கும், மேற்கு வங்கத்தில் ரெஜிநகர், நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், அசாம் நகோன் மக்களவை தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகின்றன. இன்று மாலை 6 மணி முதல் வாக்குப்பதிவு முடிவடையும் வரை தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ ஒருங்கிணைக்கவோ அல்லது நடத்தவோ கூடாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திரைப்படம், தொலைக்காட்சி, வானொலி மற்றும் சமூக வலைதளங்கள் மூலம் தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வாக்காளர்களுக்கு பணம், பரிசுப் பொருட்கள் வழங்குவது உள்ளிட்ட விதிமீறல்களை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்தொகுதியில் உள்ள வாக்காளர் அல்லாதோர் இன்று மாலைக்குள் வெளியேறுமாறும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் இந்த இடைத்தேர்தல் பதிவான வாக்குகள் வரும் 9ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய பணியாளர் பொதுக்குறைகள் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் நாளை புதுடெல்லியில் 17வது ஓய்வூதிய நீதிமன்றம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
0: மத்திய பணியாளர் பொது குறைகள் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை சார்பில் நாளை நடைபெறவுள்ள நீதிமன்றத்தில் மிக மூத்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களின் நீண்டகாலமாக நிலுவையிலுள்ள 897 குறைகள் தீர்வுக்காக எடுத்துக் கொள்ளப்படும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த மே மாதம் 13ஆம் தேதி நடைபெற்ற 16வது அமர்வில் காணப்பட்ட தீர்வுகள் குறித்த பிரசுரங்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளை கொண்ட ஒரு கையேடும் வெளியிடப்பட உள்ளன. குறை கேட்பு அமர்வுகள் 2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை கிடைக்கப்பெற்ற 28,797 குறைகளில் 20,676 குறைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் 71.79% வெற்றி எட்டப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் இயக்கம் சார்பில் போதையில்லா இளைய சமுதாயம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்ட போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நடைப்பயணம் புதுச்சேரியில் இன்று காலை நடைபெற்றது. கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் தொடங்கி கம்பன் கலையரங்கம் வரை நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நடைப்பயணத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கொடியசித்து தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். அரசு செயலர் திருமதி முத்தம்மா, துறை இயக்குநர் திரு சுதாகர், மை பாரத் இயக்கத்தின் புதுச்சேரி பொறுப்பாளர் திரு திரவீன், நாட்டு நலப்பணி திட்ட புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் திரு சதீஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஜப்பான் நகோயாவில் சென்ற மாதம் 19ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைந்ததாக ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலின் தலைவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். 2030ஆம் ஆண்டு தோஹாவில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளதை முன்னிட்டு தீப்பந்தமும் கொடியும் அந்நாட்டு பிரதிநிதிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. நிறைவு விழாவில் 2 தங்கப்பதக்கங்களையும் 1 வெள்ளிப்பதக்கத்தையும் வென்ற துப்பாக்கிச் சுடும் வீராங்கனை நீருதண்டா மூவர்ண கொடியை ஏந்தி இந்திய அணியை வழிநடத்தி சென்றார். தற்போது நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் என 85 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது 20 ஓவர்

0: கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் லக்னோவில் நடைபெற உள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக இன்று கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், திருச்சி, அரியலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு முக்கிய பங்காற்றி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெற உள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. மத்திய பணியாளர் பொதுக்குறைகள் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை சார்பில் நாளை புதுடெல்லியில் 17வது ஓய்வூதிய நீதிமன்றம் நடைபெற உள்ளது. ஜப்பான் நகோயாவில் சென்ற மாதம் 19ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைந்தன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: அப்பாவோட சேமிப்பு, அவரோட அறிவுரை,
2: எப்போதுமே நம்ம பத்தின கவலை,
3: அவரோட ஒரு சேமிப்பு பேங்க்லயும் இருக்கு. உங்க ரெண்டு பேருக்காக
1: கிளைம் பண்றது கஷ்டமா?
2: இப்ப இன்னும் ஈஸி. சேத்னா ஆண்டி கூட பண்ணிருக்காங்க. பேங்க் வெப்சைட் அல்லது பிரான்ச்சுக்கு போய் கிளைம் ஃபார்ம் ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுங்க. 5 நாளுக்குள்ள செட்டில்மெண்ட் கிடைச்சிடும். நாமினேஷன் செஞ்சிருந்தா கிளைம் செட்டில்மெண்ட் சுலபமாயிடும்.
1: கிளைம் அப்ரூவ் ஆயிடுச்சு.
2: அப்படியே
1: RBI சொல்கிறது.
2: விவரமாக இருங்கள், விழிப்புடன் இருங்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை வேளையில் உங்களின் இல்லந்தோறும் இறைமணம் கமழச் செய்திட வரும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். நேரம் 6:20:29. இருக்கரம் தூப்பி இறையை தொழுவோம், எல்லா இன்னலையும் களைவோம். பாடல் உங்களுக்காக மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில்.

நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். கருணை கடலாம் இறையை வணங்கிடுவோம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் நேரம் 6:25:49.

திக்குகள் தெரியாமல் இருந்தாலும் இறையை தொழுது அந்த திக்குகளை அறிவோம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் நேரம் 6:30 44 நொடிகள்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வரம் தர வரும் இறையை இருகரம் கூப்பி அழைக்கிடுவோம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் நேரம் 6:37:09.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 மானியம்.

0: வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: ஆடும் சிதம்பரநாதனை அடிபணிந்து வணங்குவோம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் நேரம் 6:43:28.

0: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.

நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று மாலை முதல் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. இரவு 7:02 மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி, நகர்ப்புறங்களுக்கான கால்நடை வளர்ப்பும் அதை சார்ந்த சவால்களும் குறித்து கடலூர் மாவட்டம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் டாக்டர் என் வெங்கடபதி அவர்கள் வழங்கும் உரை. தொடர்ந்து அங்கக முறையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் கரைமேடு பி ஷியாமலா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். இரவு 8:05 மியூசிக் பை த பே, வெஸ்டர்ன் மியூசிக், சென்னை அஞ்சல். இரவு 9:15 முதல் 10 மணி வரையிலும், மீண்டும் 10:20 முதல் 11 மணி வரையிலும் தேன் சிந்ததே வானம். இதனிடையே 10 மணி முதல் 10:20 வரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த 2026 அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7 மணி, 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இரவு 7 மணி முதல் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நம்முடைய முதன்மை அலைவரிசையில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7 மணி முதல் 7:15 வரையிலும், மீண்டும் 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், இதில் மூலிகை சாகுபடி அனுபவங்கள் குறித்து புதுச்சேரி வில்லியனூர் ஆர் முருகன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி இடம்பெறும். இரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணி முதல் 10:20 வரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த

அன்றாட நிலவரம் டெல்லி ஏஞ்சல். இரவு 10:20 முதல் 11 மணி வரை தேன் மழை. இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 சிந்தனை மலர். தொடர்ந்து 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினம்தோறும் காலை 8:02 இனி வரும் காலங்களில் இனிய நேரம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நேர்களே, ஒரு தலைப்பில் உங்களுடைய மன கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். மறக்காமல் நீங்கள் பங்கேற்கலாம். நேரில் நிகழ்ச்சி தினம்தோறும் காலை 8:02 நம்முடைய எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இனிய நேரம். நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினம்தோறும் மாலை 5 மணிக்கு நம்மை சுற்றி நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நம்மோட ஆர்ஜிஎஸ் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆர்ஜிஎஸ் சொல்லும்போது தெரிஞ்சிருக்கும், எஸ் 2 ஆர்ஜிஎஸ் நம்மளுடைய பகுதிகளுக்கு சென்று அங்கே இருக்கிற மக்களோட ஃபன்னாக உரையாட போகிறாங்க. அந்த பகுதியை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் நிகழ்ச்சியை கேளுங்க, நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கோங்க. தினம்தோறும் மாலை 5 மணிக்கு நம்மை சுற்றி சுற்றி சுற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நிகழ்ச்சியை கேளுங்கள்.

ஹாய் மக்களே, நம்ம எஃப்எம் ரேடியோ புதுவை 102.8 தினம்தோறும் காலை 7:30 வணக்க மக்களே நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அன்றாட நிகழ்வுகள் என்னென்ன நடந்துட்டு இருக்கு, அந்த நாள் டேரோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறதையும் ஒரு அழகான ஃபேஸ்புக் கொஸ்டினோட நம்ம ஆர்ஜிஎஸ் உங்களுக்கு விளக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்முடைய வணக்க மக்களே நிகழ்ச்சியை கேளுங்க, எஃப்எம் ரேடியோ புதுவை 102.8 மட்டும். நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினம்தோறும் காலை 9:02 இணைய வழி நேர்வரப்பும் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச படம் நீங்கள் மட்டும் இல்லைங்க, இந்த உலகமே கேட்டு ரசிக்கணும் நீங்கள் நினச்சிக்கணும். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஃபோன் இடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 7598505005 என்ற நம்பருக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல் படம் உங்கள் ஊர் பேதம் தெளிவாட்டை பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச படம் நீங்கள் மட்டும் இல்லைங்க, இந்த உலகமே கேட்டு ரசிக்கட்டும்.

எங்களுடைய முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் பிறந்த தின சிறப்புரை ஒளிபரப்பாக இருக்குங்க வழங்குறாங்க. வடலூர் ஆர் சிவகுமார் அவர்கள் படைப்பு, புதுச்சேரி வானொலி நிலையம். வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாளை நம்முடைய முதன்மை அலைவரிசையில் 8 மணிக்கு ஒளிபரப்பாக இருக்கும் வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் பிறந்த தின சிறப்புரை மறக்காம கேளுங்க நம்முடைய முதன்மை அலைவரிசையில். நேர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு நம்முடைய முதன்மை அலைவரிசையில் டெக் குரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில அறிவியல் முத்துக்கள், இதில் அடிக்கடி எக்ஸ்ரே எடுக்கலாமா, ஸோ அதை பத்தின வந்து நிறைய வந்து தகவல்கள் சொல்ல போறாங்க. வாசிப்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து கடல் வேளாண்மை குறித்து பரங்கிப்பேட்டில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக கடல்வாழ் உயிரியல் உயர் ஆய்வு மையத்தின் முன்னாள் புல முதன்மையர் முனைவர் பி ஆனந்தராமன் அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி ஒளிபரப்பாக இருக்கு. நேர்முகம் காண்கிறார் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. அறிவியல் சம்பந்தமான எக்கச்சக்கமான தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய முதன்மை அலைவரிசையில் நாளை நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு மறக்காம கேளுங்க. நம்முடைய முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினம்தோறும் பகல் 12:50 புதின பக்கங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்குங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபரப்பில் வெளியான தாய் புதின தொடர் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. ஸோ இந்த புதினத்தை வாசிக்கிறாங்க ஏ பி எலிசபெத் அவர்கள். புதினத்தின் மீது ஆர்வம் கொண்ட என் அன்பு நேயர்களே, நீங்க நம்முடைய முதன்மை

நேர்லேயே நம்முடைய எஃப்எம் பிரைம்ல புதுவை 102.8 தினம்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி நேரலை நிகழ்ச்சியாக ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு துறை சார்ந்த மருத்துவர்கள் நேர்களோட சந்தேகங்களுக்கு நேரடியாக விளக்கம் அளிக்கிறாங்க தொலைபேசி வழியாக. ஸோ நீங்கள் மறக்காமல் பங்கெடுத்துக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் நம்முடைய நேயர்களுக்காகவே நம்மளுடைய மருத்துவர்கள் நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ மறக்காம கேளுங்க நம்ம எஃப்எம் பிரைம்ல புதுவை 102.8 மட்டும் தினம்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர். நகைச்சுவைக்கு பஞ்சம் எதுங்க? ஸோ சிரிச்சு வாழ்ந்தா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப நலமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நம்முடைய கட் கேமரா ரோலிங் ஷோ நிகழ்ச்சி எஃப்எம்ல புதுவை 102.8 தினந்தோறும் மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நேர்களே உங்க நடிப்பு திறமை நீங்க வெளிக்காட்டலாம். எத்தனை ரஜினி, எத்தனை கமல், எத்தனை சிவாஜி உள்ள இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அத்தனை பேரும் வெளிக்கொண்டக்கூடிய ஒரு சூப்பரான நிகழ்ச்சி தான், ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நம்ம எஃப்எம்ல புதுவை 102.8 மட்டும் தினந்தோறும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் அப்படிங்கிற நிகழ்ச்சி தாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி நீங்கள் நேரடியாக பங்கேற்று உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டலாம். உங்கள் நடிப்பு திறமையை நீங்கள் மட்டும் இல்லைங்க, இந்த உலகமே கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டயல் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு. தினந்தோறும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங், காமெடிக்கு பஞ்சமே கிடையாது.

0: தொடர்வது இரவு 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். ஜப்பானில் நடைபெற்று வந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் இன்றுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் போட்டிகளில் மகத்தான சாதனை செய்து 4வது இடத்தை பிடித்த இந்திய விளையாட்டு வீரர்கள், பயிற்சியாளர்கள், துணை பணியாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் ஒட்டுமொத்த குழுவினரையும் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டியுள்ளார். விளையாட்டு வீரர்கள் தங்களது வெற்றி பயணத்தை தொடரவும் மூவர்ண கொடிக்கு மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியா அமெரிக்கா பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே கடல்சார் ஒருங்கிணைப்பு மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்கா இந்தோ பசிபிக் கமாண்டர் அட்மிரல் சாமுவல் பாப்ரோவுடன் தாம் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட தியாகிகள் சுப்பிரமணிய சிவா மற்றும் திருப்பூர் குமரன் ஆகியோரின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அசாமில் உள்ள 1 மக்களவை தொகுதிக்கும் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைந்தது. 6 தொகுதிகளுக்குமான வாக்குப்பதிவு இம்மாதம் 6ஆம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை 9ஆம் தேதியும் நடைபெறும். ஹைதராபாத்தில் இன்று நடைபெற்ற 33வது சிறுவர்களுக்கான தேசிய அட்டியா பட்டியா போட்டிகளில் 14 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகள் பிரிவில் புதுச்சேரி வெள்ளிப்பதக்கத்தையும் சிறுவர்கள் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கி 3 நாள் நடைபெற்ற இப்போட்டிகளில் 20 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பங்கேற்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 98.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜி பவானி உங்களோட பேச வந்தாச்சு. எஸ் நேரம் 7:52 ஆகியாச்சு. இங்க இந்த மனம் விரும்பே நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க மட்டும் இல்லைங்க, இந்த உலகமே கேட்டு ரசிக்கணும்னு நினைச்சுக்கா. நீங்க செய்ய வேண்டியதுலயுமே போன் இடங்க டயல் பண்ணுங்க. ரெயின்போக்கு 2271 7607 0 2271 7700

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மக்களை வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நம்முடைய கலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
3: எஃப்எம் ரெயின்போக்கும் மனம் விரும்புதே நிகழ்ச்சியின் அன்பான அறிவிப்பாளர் பவானி மேடம் அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம் சொல்லக்கூடிய அன்பு தோழரே, உங்க பெயர் எங்க அழைக்கிறீங்க?
3: நான் திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையத்திலிருந்து சாகுல மீராஜா மேடம். நலமா இருக்கீங்களா?
2: ரொம்ப நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: வைகாசி பிறந்தாச்சு படத்துல இருந்து சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுது அம்மா அம்மா என்ற ஒரு அழகான பாடல்.
2: நீங்க மனோவா மாற, நான் சித்ராவா மாற, ஒரே கூத்து தான் போங்க. இல்ல ஓகே சார், உங்க பாட விருப்பாடு வந்துகிட்டே இருக்கு. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நன்றி சார்.
3: ஓகே, நன்றி.
0: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
1: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
0: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
2: நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நிறைவாக ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஷாகுல் அமித் விரும்பி கேட்ட பாடல் இது உங்களுக்காக.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று சர்வதேச வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். ஆந்திராவில் நவீன தொழில்நுட்பத்தில் 300,000 வீடுகள் கட்டும் திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவைத் தொகுதிகள் மற்றும் 1 மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. அமெரிக்காவுடனான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. கெய்ரோ சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சட்டகாரியா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். உலக அளவில் நிலவும் பொருளாதார தேக்க நிலைக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டின் இடையே செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்காவைச் சேர்ந்த பேராசிரியர் பிரவீன் கிருஷ்ணா, பல்வேறு நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள மோதல் சூழல் காரணமாக வர்த்தக மற்றும் விநியோக நடைமுறைகளில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். எனினும் ஆட்சியாளர்களும் தொழில்துறையினரும் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியா மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் சிறப்பாக நிர்வகிக்கப்படுவதுடன் பொருளாதார வளர்ச்சி வீதமும் சிறப்பாக உள்ளதாக திரு பிரவீன் கிருஷ்ணா பாராட்டு தெரிவித்தார். ஏழை மக்களுக்கு பாதுகாப்பான வீடு வழங்கும் ஆந்திர அரசின் திட்டத்திற்கு மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நவீன தொழில்நுட்ப அடிப்படையில் வீடு கட்டும் திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ஆந்திராவில் 300,000 வீடுகள் கட்ட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் கட்டுமான பணிகள் நிறைவடையும் போது மேலும் 300,000 வீடுகள் கட்ட அனுமதி வழங்கப்படும் என்றும் கூறினார். இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் கட்டுமான செலவு மற்றும் நேரம் குறையும் என்றும் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்தார். காண மயில்களை பாதுகாப்பதற்கான அரசின் திட்டம் மிகுந்த பலனை அளித்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அழிந்து வரும் அரிய பறவை இனத்தைச் சேர்ந்த காண மயில்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அவற்றை பாதுகாக்கும் வகையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் உள்ள டெசர்ட் தேசிய பூங்காவிற்கு 2 ஆண் காண மயில்களை இன்று அவர் வழங்கினார். இதுகுறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக மேற்கொண்டு வந்த அர்ப்பணிப்புடன் கூடிய பணி காரணமாக காண மயில்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்திற்கு முழு ஆதரவு அளித்து வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் திரு பூபேந்தர் யாதவ் நன்றி தெரிவித்துள்ளார். ஓய்வூதியதாரர்களின் கோரிக்கைகள் குறித்த குறைதீர்க்கும் முகாம் மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர்

0: டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் புதுதில்லியில் நாளை நடைபெறவுள்ளது. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றி ஒய்வு பெற்ற ஒய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஒய்வூதியர்கள் 897 பேருக்கு நீண்டகாலமாக தீர்வு காணப்படாமல் உள்ள கோரிக்கைகள் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என பணியாளர் நலன் மற்றும் ஒய்வூதிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2017 ஆண்டிலிருந்து இதுவரை நடத்தப்பட்ட 16 குறைதீர் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்களில் 71% அதிகமான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோரின் பல்வேறு சந்தேகங்களுக்கான பதில்கள் அடங்கிய புத்தகம் ஒன்றும் வெளியிடப்படவுள்ளது. இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த பங்களாதேஷ் முயற்சி மேற்கொண்டுள்ளதாக இந்தியாவுக்கான அந்நாட்டு தூதர் திரு ரியாஸ் ஹமீதுல்லா தெரிவித்துள்ளார். தமது பதவிக்காலம் முடிவடைந்து நாடு திரும்புவதையொட்டி புதுதில்லியில் இன்று அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து திரு ரியாஸ் ஹமீதுல்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில், இந்தியாவுக்கான தூதராக தாம் பதவி வகித்த காலத்தில் பரஸ்பர நம்பிக்கை, நன்மதிப்பு மற்றும் இருதரப்புக்கும் பலனளிக்கக்கூடிய அம்சங்களின் அடிப்படையில் உறவுகளை மேம்படுத்த பாடுபட்டதாக கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில், திரு ரியாஸ் ஹமீதுல்லா இந்தியாவில் பணியாற்றிய காலத்தில் இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்த மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: அசாம் மாநிலத்தின் நகோன் மக்களவைத் தொகுதி மற்றும் பல்வேறு மாநிலங்களில் காலியாக உள்ள 5 சட்டப்பேரவைத் தொகுதிகள் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. இதையடுத்து இத்தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. நகோன் தொகுதி மக்களவை உறுப்பினர் மற்றும் மேற்குவங்கத்தின் நந்திகிராம், ரெஜிநகர், தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை அடுத்து இத்தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இத்தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு வரும் 9ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இதனிடையே மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தலில் உத்தராகண்டிலிருந்து திரு தினேஷ் ஆர்யாவும், மேற்குவங்கத்திலிருந்து திருமதி ருக்மிணி மாலிக்கும் பிஜேபி வேட்பாளர்களாக போட்டியிடுவார்கள் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. நாட்டில் நெடுஞ்சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை நாளை ஆலோசனை நடத்தவுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் நெடுஞ்சாலைத்துறை உயரதிகாரிகள், கட்டுமான நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளதாக சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கூட்டத்தின் தொடக்க அமர்வில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இணையமைச்சர்கள் திரு அஜய் தம்தா மற்றும் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா ஆகியோர் உரையாற்றவுள்ளனர். ஈரான் அமெரிக்கா இடையேயான பிரச்சினைகளுக்கு ராணுவ தாக்குதல் அல்லது பொருளாதார தடைகள் மூலம் தீர்வு காண முடியாது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். டெஹ்ரானில் வெளிநாட்டு தூதர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்று கூறினார். ஈரான் மீது ராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டால் அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்றும் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி எச்சரித்துள்ளார். கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாஹேயில் உள்ள ஒரு சில இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாள் ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இடி மற்றும் சூறாவளி காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவா மற்றும் கொங்கன் பகுதிகளில் நாளை வரை வெப்பக்காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மகாராஷ்டிராவின் விதர்பா மற்றும் மரத்வாடா பகுதிகள், சத்தீஸ்கர், தெலங்கானா மற்றும் கர்நாடகாவில் அடுத்த 2 நாட்களில் தென்மேற்கு பருவமழை விலகுவதற்கான சூழல் நிலவுவதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கெய்ரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 12-10, 12-10 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் நிக்கிதா ரைபக்கோவை வென்றார். இந்தியா மியான்

இடையேயான 17 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிவடைந்தது. மியான்மரில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. ஜிங்ஷன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா ஈக்வடாரின் கன்சல்வோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-2 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் மிகுவல் ஆஞ்சல் ரயேஸ் வர்லா அமெரிக்காவின் ரீஸ்டால்டர் இணையை வென்றது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிகா பத்ரா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அஜர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அஷ்மிதா டே, யாமினி மௌரியா உட்பட 9 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. நிறைவு நிகழ்ச்சி வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை இப்போட்டிகளின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 தங்கப்

0: ரயேஸ் வர்லா அமெரிக்காவின் ரீஸ்டால்டர் இணையை வென்றது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிகா பத்ரா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அஜர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அஷ்மிதா டே, யாமினி மௌரியா உட்பட 9 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. நிறைவு நிகழ்ச்சி வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை இப்போட்டிகளின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற நீரு தண்டா ஏந்திச் சென்றார். இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. 2030 ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தோஹாவில் நடைபெறவுள்ளதையொட்டி அதற்கான ஜோதி கத்தார் பிரதிநிதிகளிடம் வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று சர்வதேச வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். ஆந்திராவில் நவீன தொழில்நுட்பத்தில் 3 லட்சம் வீடுகள் கட்டும் திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் ஒரு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. அமெரிக்காவுடனான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. கெய்ரோ சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்தகாரியா தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
4: ஹே, எனக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் உங்க வாய்ஸ் தான். ஆமா
5: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபா, தோத்து போச்சு.
4: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
6: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி தமிழ் becomes வாய்புரி in English and வேல்புரி in ஹிந்தி.
4: பின்றாங்கப்பா.
7: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்தை தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
8: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
9: என்ன சொல்றதுல
10: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமைய காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
1: நேர்களே, நாளை காலை 6:10 நம்முடைய முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்கும் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில வள்ளலார் ஆன்மீனேய ஒருமைப்பாடு வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்கும் நம்முடைய முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மட்டும்.
11: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
12: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
11: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
13: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: மன்னா, மன்னா, என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
4: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
3: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
4: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
3: என்ன வழி? இத கேளுங்க அண்ணா.
5: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
6: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
7: ஆமாம் அண்ணா.
8: நேரம் 7:30. FM ரெயின்போவில் தொடர்வது
9: நேயர்கள் கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
10: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
11: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
10: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
12: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
11: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
13: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
14: ஹலோ, ஹலோ, தமிழ்.
15: சொல்லு லட்சுமி, எப்படி இருக்க?
14: நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
15: நல்லா இருக்கேன். என்ன ஆள நேர்ல பாக்கலான்னு பார்த்தா போன் பண்ணிருக்க, என்ன விஷயம்?
14: ஒன்னும் இல்ல, எங்க வீட்டுல கொஞ்சம் விருந்தாளி வராங்க. நீ தான் இப்ப வீட்டுல மாடு வளர்க்கறன்னு சொன்னல, எனக்கு கொஞ்சம் பால் கிடைக்குமா?
15: சரி, கண்டிப்பா நீ வா, நான் கறந்து ரெடியா வைக்கிறேன், வந்து வாங்கிக்கோ.
14: தமிழ், தமிழ்.
15: வா லட்சுமி, உள்ள வா.
14: சரி, பால் கேட்டு நீ இருக்கா?
15: பால் இருக்கு, முதல்ல உட்காரு.
14: அப்பா, வெயில் சமத்தியா இருக்கு.
15: வெயில் அதிகமா தான் இருக்கு. இந்த மோரக்குடி வெயிலுடைய தாக்கம் எல்லாம் குறைஞ்சிரும், குளு குளுன்னு
14: ஆயிடும். அப்பா, இப்பதான் ரொம்ப குளுமையா இருக்கு. தேங்க்ஸ் தமிழ், இந்த மாதிரி மோர் குடிச்சி ரொம்ப நாள் ஆகுது, இவ்ளோ டேஸ்டா இருக்கு.
15: நம்ம வீட்டுல வளர்க்கற மாடு இல்லையா, சோ அதோட மோரும் ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும்.
14: சரி தமிழ், இத எப்படி நீ மெயின்டைன் பண்ற? இது வளர்க்கறதுக்கு நிறைய சவால்கள்லாம் எதிர்கொள்ளணும்ல.
15: எனக்கு தெரிஞ்ச கால்நடை மருத்துவர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுகிட்டேன். ஏதாவது டவுட்னா கூட அவருக்கு போன் பண்ணா எல்லா டீடைலும் நமக்கு சொல்லிடுவாரு.
14: அப்படியா? யார் அவரு, உனக்கு எப்படி தெரியும்?
15: நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில உழவர் உலகம் ப்ரோக்ராம் வருதுல்ல?
14: ஆமா.
15: அதுல ஒலிபரப்பான ஒரு நிகழ்ச்சியில நகர்ப்புறங்களுக்கான கால்நடை வளர்ப்பும் அதை சார்ந்த சவால்களும் குறித்த ஒரு நேர்முகம் கேட்டேன். அதுல இருந்துதான் எல்லா டவுட்டும் எனக்கு கிளியர் ஆச்சு. அந்த ப்ரோக்ராம் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், கேட்டு நீயும் தெரிஞ்சுக்கோ.
14: ஓகே தமிழ், எனக்கும் கொஞ்சம் அனுப்பு, நானும் கேக்குறேன்.
16: உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நகர்ப்புறங்களில் கால்நடை வளர்ப்பும் அதில் உள்ள சவால்களும் குறித்து ஒரு சில விளக்கங்களை கூறுவோம். அதாவது, நகர்ப்புறத்தில் அதிகமான மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதிகளிலோ அல்லது அதற்கு அருகிலேயே கால்நடைகளை வளர்க்குறதுக்கு பேர் தான் கால்நடைகள் மற்றும் கோழிகளை வளர்க்கும் ஒரு முறையை தான் நம்ம வந்து நகர்ப்புற கால்நடை வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த நகர்ப்புற கால்நடை வளர்ப்பு மூலமா மக்களுக்கு தேவையான பால், முட்டை, இறைச்சி போன்ற சத்துள்ள பொருள்கள் கிடைப்பதோடு சுய வேலைவாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு இது ஒரு சிறந்த முறையாகுங்க. அதாவது, கடந்த சில 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா பல்வேறு காரணங்களால

கிராமப்புறத்தில் இருந்த விவசாய நிலங்களும் மேய்ச்சல் நிலங்களும் குறைஞ்சிக்கிட்டே வர்றது. அது மட்டும் இல்லாமல் முறையற்ற பருவமழைகள், இந்த காரணங்களால் விவசாயம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. விவசாயம் மட்டும் இல்லை, அதை சார்ந்த கால்நடை வளர்ப்பு தொழிலும் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இதனால் கிராமப்புற மக்களுக்கு வந்து நிரந்தர வேலை இல்லாததுனால நகர்ப்புறங்களுக்கு நோக்கி நாம் வந்து நகர்ந்துட்டு இருக்கோம். அதாவது ஒரு நிரந்தர வேலையை தேடி நகர்ப்புறங்களுக்கு நாம் நகர்ந்துட்டு இருக்கோம். இவ்வாறு எல்லாருமே வந்து நகர்ப்புறங்களுக்கு குடியேறும் பொழுது அங்கே மக்கள் நெருக்கம் அதிகமாகுது. அதனால மக்கள் தொகை அதிகரிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுப் பொருட்கள் ரொம்பவும் அவசியமான ஒன்றாக இருக்குது. பொதுவாக இந்த உணவுப் பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிராமப்புறத்திலிருந்து உற்பத்தி செய்து நகர்ப்புறங்களுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்யும் பொழுது போக்குவரத்து செலவு, அதை பதப்படுத்துறதுக்குண்டான செலவு, இது போன்ற பல வகைகளை வந்து செலவினம் வர்றதுனால குறைந்த விலைக்கு வந்து மக்களுக்கு வந்து நல்ல சத்துள்ள உணவுகளை கொடுக்கறதுக்கு முடியறது இல்லைங்க. அப்போ கூடுதலான விலைக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இது போல போக்குவரத்து காரணங்களால் சில சமயங்கள், ஏன்னா கால்நடை சார்ந்த பொருள் எல்லாமே வந்து எளிதில் கெட்டுப்போகக்கூடிய பொருள்கள், இந்த பொருள்களை வந்து வெகு தொலைவுக்கு நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் செய்யும் பொழுது சில சமயங்களில் வந்து அந்த பொருள்களை வந்து கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குதுங்க. ஸோ இந்த காரணங்களால் நகர்ப்புறங்களில் இப்போ விவசாயத்தை வந்து நம்ம கால்நடை வளர்ப்பு வந்து செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கோம். பொதுவாக கிராமப்புறத்தை விட நகர்ப்புறங்களில் வசிக்கக்கூடிய மக்களே வந்து பால் மற்றும் இறைச்சி சார்ந்த பொருட்களை வந்து அதிக பயன்படுத்துகிறாங்க. அதாவது வந்து வெஜிடேரியன் ஃபுட் என்று சொல்லக்கூடிய சைவ உணவை விட அசைவ உணவை வந்து நகர்ப்புறங்களில் இருக்கவங்க வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சோஷியலைசேஷன் சொல்ல நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மாறுது. அது மட்டும் இல்லாமல் நகர்ப்புறத்தில் வந்து நிரந்தர வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால நிரந்தர வருமானம் இருக்கும். இதுவும் வந்து அவருடைய வாங்கும் திறனை வந்து அதிகரிக்கிறதுனால இந்த நகர்ப்புறங்களில் வந்து அசைவ உணவுகள் வந்து அதிகமாக பயன்பாட்டில் இருக்கு. நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மகளிர் வீட்டிலேயே கோழி, முயல் மற்றும் காடை போன்ற விலங்கு இனங்களை வளர்க்கும் பொழுது அவர்களுக்கு உபரி வருமானம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டிற்கு தேவையான சத்தான உணவுகளும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே இந்த கால்நடை வளர்ப்புன்றது வந்து மன உளைச்சலை போக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவும் அமையுதுங்க. நகர்ப்புறங்களில் கழிவுகளை அகற்றுவதற்கு ஒரு புதிய வாய்ப்பாக கூட நம்ம கால்நடைகளை இப்போ வளர்த்துக்கிட்டு வரோம். அதாவது காய்கறி கழிவுகள், சமையலறை மீதங்கள் மற்றும் கரிம கழிவுகளை வந்து மதிப்பு மிக்க பால், இறைச்சி, முட்டை போன்ற பொருட்களாக உயர்த்துவதற்கு இந்த கால்நடைகள் வந்து பயனுள்ளதாக இருக்குதுங்க. அதாவது கூடுதலான தரமான உணவு உற்பத்தி, உணவு பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பான சுற்றுச்சூழல் ஆகியவற்றுக்கு இந்த கால்நடை வளர்ப்பு வந்து ஒரு உறுதுணையாக இருக்குதுங்க, முக்கியமாக நகர்ப்புறவாசிகளுக்கு. நகர்ப்புறங்களில் பொதுவாக சிறிய வகை கால்நடைகள், அதாவது கோழி, காடை, முயல் மற்றும் ஆடு போன்றவைகளை வந்து மிக குறுகிய இடத்துல குடியிருப்புகளுக்கு அருகிலே இருப்பவர்களுக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் நம்மளால் வளர்க்க முடியும். ஆனால் சற்று கூடுதலாக இடம் இருக்கும் பொழுது சிறிய எண்ணிக்கையில் மாடுகளையும் கூட நம்மளால் வளர்க்க முடியுங்க. நகர்ப்புற கால்நடை வளர்ப்பு மூலம் முட்டை, இறைச்சி, பால் போன்ற உணவுப் பொருட்கள் கிடைப்பது மட்டுமல்லாமல் கால்நடைகளின் கழிவுப் பொருட்களிலிருந்து கூடுதல் வருமானம் ஈட்டவும் நமக்கு முடியுங்க. அதாவது பண்ணை கழிவுகளை உரமாக மாற்றி நகர்ப்புற காய்கறி மற்றும் பூந்தோட்டங்களுக்கு விற்பனை செய்யலாம். அது மட்டுமல்லாமல் பசுவினுடைய சிறுநீர், இப்போ நம்ம கோமியம் என்று சொல்லக்கூடிய அந்த சிறுநீர் வந்து சிறிய பாட்டில்களில் அடைச்சு பூஜை சாமான்களுடன் சேர்த்து வித்துக்கிட்டு வராங்க. அதாவது சாணத்திலிருந்து பஞ்சகாவியா விளக்கு, சாம்பிராணி வத்தி, திருநீர் போன்ற பொருட்களை தயார் செய்து விற்பனை செய்யும் பொழுது மகளிருக்கு சுய வேலை வாய்ப்பு ஏற்படுவதுடன் கூடுதல் வருமானம் நம்மளால ஈட்ட முடியுங்க. கால்நடை வளர்ப்புல வந்து பல்வேறு நன்மைகள் இருந்தாலும் அதுல வந்து சில சவால்களும் இருக்கத்தாங்க செய்யுது. நகரங்களில் கால்நடைகள் வளர்க்கும் பொழுது சில சட்டத்திட்டங்களை நாம் வந்து பின்பற்ற வேண்டியிருக்குது. அதாவது நகராட்சி மற்றும் நகர்ப்புற எல்லைக்குள்ள கால்நடை வளர்ப்பு பொதுவாக உள்ளூர் நகராட்சி சட்டங்கள், பொது சுகாதார துணை விதிகள் மூலமா ஒழுங்குபடுத்தப்படுகிறதுங்க. ஒரு பகுதி நகராட்சியின் கீழே வர்றதுனால மட்டுமே வந்து அந்த பகுதியில வந்து கால்நடை வளர்ப்பு வந்து சட்ட விரோதமானதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் பொது சுகாதாரம், கழிவு மேலாண்மை மற்றும் அக்கம்பக்க தொந்தரவுகளை கட்டுப்படுத்த உள்ளூர் அரசாங்கங்கள் சில கட்டுப்பாடுகளை வந்து அவ்வப்போது விதிச்சுக்கிட்டு தாங்க இருக்குது. அதிக அடர்த்தி கொண்ட குடியிருப்பு பகுதிகளில் வணிக ரீதியான பெரிய கால்நடை வளர்ப்பு முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. ஒரு சில பகுதிகளில் முதன்மை குடியிருப்புகளுக்கு துணை பயன்பாடாக சிறிய அளவிலான கால்நடைகள், அதாவது வீட்டு தோட்டத்தில் கோழிகள், காடைகள், முயல் அல்லது குறைந்த எண்ணிக்கையிலான சிறிய ஆடுகள் போன்றவற்றை வளர்க்க அனுமதி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதே சமயத்தில் பெரிய கால்நடைகளை வளர்க்க அனுமதிப்பதற்கு முன்பு குறைந்தபட்ச நில அளவுகள் வேண்டும் என்ற சட்டமும் வந்து

இருந்துட்டுதாங்க இருக்கு. இப்ப நம்ம பரவலா பாத்துக்கிட்டு இருக்கோம் சில சம்பவங்கள், நகர்ப்புறங்கள்ல மாடு வளர்ப்பதற்கு இடமே இல்லாம பால் கறக்கக்கூடிய அந்த நேரம் தவிர மற்ற நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அங்கங்க மாடுகள் வந்து சுற்றித் திருவது, மற்ற குடியிருப்பு வாசிகளுக்கு தொந்தரவு செய்வது, சில சமயங்கள்ல போக்குவரத்து பாதிப்பு மற்றும் சாலை விபத்து போன்று மனிதர்கள் இறக்கிறத கூட நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க. இதனால மாடு வளர்ப்பதற்கு முக்கியமா ஒரு குறிப்பிட்ட அளவு இடவசதி அவசியமானது. இது நகர்ப்புறங்களை பார்த்து முற்றிலும். அது மட்டும் இல்லாம கால்நடை வளர்ப்பு மூலம் இறைச்சல், தூசி அல்லது கடுமையான துர்நாற்றம், அண்டை சொத்துக்களுக்கு பாதித்தல் போன்ற காரணங்களுக்காக அதன் உரிமையாளர்களை தண்டிக்கிறது கூட நகராட்சியில வந்து சட்டங்கள் ஏற்றுட்டு இருக்காங்க. எனவே இந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு கோழி கூடுகள், கொட்டகைகள் மற்றும் கால்நடை தொழுவங்கள் அமைக்கும் பொழுது அண்டை வீடுகள், பொது சாலைகள் மற்றும் நீர் ஆதாரங்களில் இருந்து ஒரு குறிப்பிட்ட குறைந்தபட்ச இடைவெளியில் அமைக்கிறது ரொம்ப அவசியங்க. சாலைகள்ல கால்நடை மற்றும் கோழிகளை திரிய விடுவதால ஏற்படும் போக்குவரத்து இடையூறுகளை தவிர்க்க சாலைகளில் கால்நடைகள் திரிவதை நாம கட்டுப்படுத்துவது ரொம்ப அவசியம். துழுவம் அல்லது கொட்டகையை போதுமான காற்றோட்ட வசதியுடன் அமைக்கிறது மட்டுமல்லாம அவ்வப்பொழுது சுத்தம் செய்வதன் மூலம் பண்ணைகளில் ஏற்படக்கூடிய அந்த துர்நாற்றம் வீசுவதை நாம முற்றிலும் தவிர்க்க முடியுங்க. இடப்பற்றாக்குறை, அதாவது பொதுவாக மனிதர்கள் வாழ்க்கைக்கு மட்டுமே வீடுகள் அமைத்து வந்தாலும் வீடு அல்லது வீட்டிற்கு அருகில் சில பகுதிகள் பயன்படுத்தப்படாமல் இருக்குதுங்க. இந்த பகுதிகளுக்கு ஏற்றாற் போல கால்நடை மற்றும் கோழி வகைகளை தேர்வு செய்ய வேண்டும். மிக குறுகிய இடத்தில் கூட குடும்ப தேவைக்காக 2 முதல் 5 கோழிகள், 10 முதல் 20 காடைகள், 5 முதல் 10 முயல்களை எந்தவித தொந்தரவும் இல்லாமல் நம்மளால வளர்க்க முடியுங்க. நகர்ப்புற கால்நடை வளர்ப்பை ஊக்குவிக்கும் விதமாக கோழி, காடை மற்றும் முயல் போன்றவைகளை கூண்டுகளில் வளர்ப்பதற்கு ஏதுவாக சமீப காலத்தில் சிறிய அடுக்குமுறை கூண்டுகளை அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது மிக குறுகிய இடத்துல 2 அல்லது 3 அடுக்குகளை கொண்ட கூண்டுகளை வளர்க்கறதுனால அதிக எண்ணிக்கையிலான கால்நடைகளை நம்மளால வளர்க்க முடியுங்க. இந்த முறையில வளர்க்கும் பொழுது பராமரிப்பும் வந்து மிகவும் எளிதா இருக்குங்க. நகர்ப்புறங்களில் கால்நடைகள் வளர்க்கும் போது தீவன செலவு அதிகமாக இருக்குன்றது வந்து ஒரு பெரும் பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்குங்க. அதாவது பெரும்பாலும் கால்நடை வளர்ப்பின் பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா தீவன செலவு பொறுத்து தாங்க அமைஞ்சிட்டு இருக்கு. பொதுவா கிராமப்புறங்களில் கால்நடைகள் வந்து மேய்ச்சல் முறையில அல்லது பசுந்தீவனங்களை உற்பத்தி செய்து அளிக்கப்படுகிறது. நகர்ப்புறங்களில் வந்து இதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அதாவது தீவனங்களை உற்பத்தி செய்து போடுவதற்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க பல்வேறு முறைகள் வந்து செயல்பாட்டில் இருக்குதுங்க. அதாவது சந்தையில் விற்கப்படும் தீவனங்களையும் நம்ம வந்து முழுதாக பயன்படுத்த முடியும். ஆனால் இவ்வாறு சந்தையில் விற்கக்கூடிய தீவனத்தை முழுமையாக பயன்படுத்தும் பொழுது தீவன செலவு அதிகரிக்கும். இதற்கு மாற்றாக நகர்ப்புறங்களில் காய்கறி கழிவுகள், அதாவது சந்தைகளில் கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவுகள் பெருமளவு கிடைக்கும். இந்த காய்கறி கழிவுகளை ஆடு, கோழி மற்றும் முயல்களுக்கு பயன்படுத்தலாம். காய்கறி சந்தைகளில் இந்த கழிவுகள் அப்புறப்படுத்துவதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நகராட்சி நிர்வாகம் வந்து பெருமளவு பணத்தை வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கழிவுகளை கால்நடை வளர்ப்பவர்கள் கொண்டு செல்லும் பொழுது இதை அப்புறப்படுத்தக்கூடிய செலவு குறைவதோடு கால்நடைகளுக்கான தீவன செலவும் தவிர்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நகர்ப்புறங்களில் வந்து அதிகப்படியான மீன்களை பயன்படுத்தும் பொழுது மீன் சந்தைகளில் கிடைக்கும் மீன் கழிவுகளை கோழிகளுக்கு தீவனமாக பயன்படுத்தலாங்க. இதனால் வந்து தீவன செலவு குறைவது மட்டுமல்லாமல் நமக்கு தரமான இறைச்சியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் விவசாய உற்பத்தி பொருட்களின் தொழிற்சாலைகள், பொதுவாக வந்து நகர்ப்புறங்களில் வந்து நிறைய தொழிற்சாலைகள் இருக்கும். இந்த தொழிற்சாலைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய தவிடு, புண்ணாக்கு, சர்க்கரை ஆலை கழிவு, மரவள்ளி மாவு தொழிற்சாலையிலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவு, இது போன்ற கழிவுகளை பயன்படுத்துறதுனால நமக்கு தீவன செலவு குறைவதோடு பண்ணையிலிருந்து வெளியக்கூடிய கழிவுகளும் வந்து முழுமையாக பயன்படுத்தப்படுதுங்க. தற்பொழுது முழுமையான தீவனக்கட்டி என்று சொல்லக்கூடிய தயாரிப்பு, அதாவது முழுமையான தீவனக்கட்டினா கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனம், உலர் தீவனம் மற்றும் அடர் தீவனம் இவை அனைத்தையும் சேர்த்து ஒரு கட்டி போன்ற அமைப்பை வந்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்திட்டு இருக்குங்க. நகர்ப்புறங்களில் வளர்க்கக்கூடிய கால்நடை வளர்ப்பவர்கள் இந்த முழு தீவனக்கட்டியை பயன்படுத்துறதுனால போக்குவரத்து செலவு வந்து மேலும் குறையறதுனால கூடுதலான வருமானம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எல்லாத்துக்கும் மேல இப்போ சைலேஜ் என்று சொல்லக்கூடிய ஊறுகாய்ப்புல், அதாவது ஊறுகாய்ப்புல் பொதுவாக பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து அதிகமாக பசுந்தீவனங்கள் கிடைக்கக்கூடிய காலங்களில் அதில் வந்து சில பொருட்கள், அதாவது மொலாசஸ் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை ஆலை கழிவு மற்றும் உப்பு சேர்த்து சேகரித்து வைத்து பசுந்தீவனம் கிடைக்காத காலங்களில் நம்ம இதை பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ கிராமப்புறங்கள் அதிகப்படியான புல் வகைகள் கிடைக்கும் பொழுது இந்த புல் வகைகளை ஊறுகாய்ப்புள்ளாக மாற்றி நகர்ப்புறங்களுக்கு கொண்டு சென்று சேர்த்து வைத்து வெகு நாட்களுக்கு, அதாவது 1 வருடம் வரை இந்த புல்லுகளை நம்ம பயன்படுத்த முடியுங்க. அடுத்தது இந்த அசோலா என்று சொல்லக்கூடிய நீர் வகை தாவரம்,
அதாவது தண்ணீர் தேக்கி வச்சு அதில் வளர்க்கக்கூடிய பாசி போன்ற ஒரு தாவரம்

0: நம்ம நகர்ப்புறங்களில் வந்து பெரிதும் பயன்படுத்தப்படி ஒரு சின்ன சின்ன இடத்துல கூட இதை நம்ம வளர்த்து தீவன செலவை குறைச்சிக்க முடியுங்க. அடுத்தபடியே இப்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள அந்த ஹைட்ரோபோனிக்ஸ் என்று சொல்லக்கூடிய மண்ணில்லா விவசாய முறை, அதாவது நம்ம வந்து நகர்ப்புறங்களில் குடும்ப விசேஷங்களில் பார்த்துருப்போம், நம்ம வந்து முளைப்பாரி போடுறது, தானியங்களை வந்து சிறிய தட்டுகளில் மண் போட்டுக்கிட்டு அதை வந்து ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்கும் வளர்க்கக்கூடிய பழக்கம் இருக்குது. இதே முறையை வந்து இப்போ தட்டுகளில் மண் இல்லாமல் நீர்த்தேக்கம் மட்டும் வைத்து அதில் நம்ம வந்து இந்த தானியங்களை வளர்க்க பொழுது 2 வாரத்தில் வந்து அந்த ஹைட்ரோபோனிக்ஸ் என்ற தீவனத்தை நம்ம வந்து கால்நடைக்கு நகர்ப்புறங்களில் பயன்படுத்துறதுனால நம்ம தீவன செலவு குறைக்க முடியுங்க. நகர்ப்புறங்களில் கால்நடை வளர்க்கும் போது இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா பூச்சிகளை கவரும் ஒரு வாய்ப்பு, அதாவது கால்நடை வளர்க்கும் பகுதிகளில் பூச்சிகள் மற்றும் எலி போன்ற ஊர்வன தொந்தரவுகள் அதிகமாக இருக்குங்க. இதை கட்டுப்படுத்துவதற்கு பண்ணைகளில் கழிவு நீர் சேராதவாறு அவ்வப்போது சுத்தம் செய்ய வேண்டும். முறையான வடிகால் வசதி செய்வதாலும் பூச்சிகள் அண்டாதவாறு நாம பார்த்துக்கொள்ள முடியுங்க. பண்ணையில பொதுவா நம்ம வந்து தீவனங்களை வந்து சேகரிச்சு வைப்போம். அது மாதிரி பண்ணைகளை தீவனங்களை சேகரிச்சு வைக்கும் பொழுது எலிகள் புகுதாதவாறு பாதுகாப்பான அறையில நாம முறையா மூடி வைக்கணுங்க. அது மட்டும் இல்லாம பண்ணையில எஞ்சிய தீவனங்களை அங்கங்க நம்ம கழுவிட்டுருவோம். இது போன்ற தீவனங்கள் சிதற விடாமல் பாதுகாக்கும் பொழுது மற்ற விலங்கினங்கள் அந்த பகுதிக்கு வர்றதை நம்ம முற்றிலும் தவிர்க்கலாம். அடுத்து இன்னொரு அச்சம் இருக்குது, அதாவது கால்நடைகள் வளர்க்கும் பொழுது கால்நடைகள்லேருந்து மனிதர்களுக்கு ஒரு சில நோய்கள் பரவுது அப்படின்ற அச்சமும் வந்து மக்கள் மத்தியில் இருக்குதுங்க. பொதுவாக வந்து கால்நடைகளிலிருந்து மனிதர்களுக்கும் மனிதர்களிலிருந்து கால்நடைகளுக்கு நோய் பரவுவது வந்து இயற்கை தான். இதற்கு ஆங்கிலத்தில் வந்து ஜூனோட்டிக் டிசீஸ் என்று சொல்லுவார்கள். பொதுவாக இந்த ஆந்த்ராக்ஸ் என்று சொல்லக்கூடிய அடைப்பான் நோய், டியூபர்குலோசிஸ், லெப்டோஸ்பைரோசிஸ் என்று சொல்லக்கூடிய நோய், அந்த ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மூளை காய்ச்சல், புருசல்லோசிஸ் என்று சொல்லக்கூடிய கருச்சிதைவு நோய், ரேபிஸ் எனும் வெறி நோய், பறவை காய்ச்சல், இந்த வகையான நோய்கள் வந்து கால்நடைகள் இருந்து மனிதர்களுக்கு வருவது இயற்கை தான். இந்த குறிப்பிட்ட நோய்கள் எந்த ஒரு தொற்று நோயாக இருந்தாலும் வேறு ஒரு கால்நடையில் இருந்துதான் நம்ம வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிறகு அதில் இருந்துதான் மனிதர்களுக்கு பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நகர்ப்புறங்களில் வளர்க்கப்படும் கால்நடைகள் மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் இருப்பதை கொட்டகையிலே அடைத்து வளர்க்கறதுனால மற்ற கால்நடைகளோட தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. இந்த சமயங்களில் நாம் வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கு நோய் பரவுவதற்கு வாய்ப்பு மிக குறைவு. அதை தொடர்ந்து நம் வளர்க்கு கால்நடையிலிருந்து நமக்கு நோய் பரவுவதற்கும் வாய்ப்புகள் மிக குறைவாக உள்ளது. அதனால இதை கண்டு நாம அச்சம் கொள்ள தேவையில்லை. அது தவிர இதர பூச்சி இனங்கள், எலிகள் போன்ற ஊர்வன விலங்குகள் பார்த்தீங்கன்னாக்கா பண்ணைக்கு வர்றதை நம்ம முற்றிலும் தவிர்க்கணுங்க. ஏன்னா அது வந்து தீவனங்களை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு நோய் பரப்பிகளாகவும் செயல்பட்டு இருக்கு. அதனால பாதுகாப்பாக முறையில் தீவனத்தை பராமரிக்கிறது, எஞ்சிய தீவனங்கள் அங்கங்கே சிதற விடாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த நோய் பரப்பிகளை முற்றிலும் கட்டுப்படுத்தி நோய் பரவுவதை நம்ம வந்து முற்றிலும் தவிர்க்க முடியுங்க. அடுத்தது கழிவுகள் குவிதல், அதாவது வந்து நம்ம கால்நடைகளை வளர்க்கும் பொழுது கால்நடை கழிவுகளான அந்த சாணம் அதிகமாக வந்து ஒரு இடத்துல சேரும் பொழுது அதை வெளியேற்றுவதற்கு பெரிய பிரச்சனைகள் வரும். இந்த கழிவுகளை வந்து நம்ம வந்து வேற ஒரு மாற்று பொருளாக, அதாவது மதிப்பு கூட்டிய பொருள்களாக நம்மளால மாற்ற முடியும். அதாவது இந்த சாணங்களை வந்து நம்ம உரமாக மாற்றி நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய தோட்டக்கலை மற்றும் காய்கறி தோட்டங்களுக்கு நம்ம இதை வந்து விற்பனை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் சாணத்திலிருந்து செய்யக்கூடிய அந்த பஞ்சகாவிய விளக்கு மற்றும் சாம்பிராணி வத்தி போன்ற பொருள்களை நம்ம விற்பனை செய்யறதுனால கூடுதல் வருமானமும் பெற முடியுங்க. எனவே நகர்ப்புறத்தில் கால்நடை வளர்ப்பு இனி வரும் காலங்களில் மனிதர்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு முக்கியமான அம்சமாக அமையும் என்பதை கருத்தில் கொண்டு அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு நடைபெறுத்தி நம் உணவு உற்பத்தியை அதிகப்படுத்துவதோடு சுய வேலைவாய்ப்பையும் ஏற்படுத்திக் கொள்வோம் என்று கூறுகிறோம். நன்றி.
1: வாஜ்கி வாஜ்கி வாஜ்கி வாஜ்கி.

0: கேட்டேன், நல்லா இருந்துச்சு தமிழ்.
1: சரி, வீட்டு கெஸ்ட் வராங்கல்ல.
0: ஆமா,
1: பால் கேட்டிருந்த, இத எடுத்துட்டு போயிட்டு காஃபி போடு.
0: ஓகே தமிழ், சரி குடு.
1: சரி, காஃபி போடும் போது என்ன பண்ணிட்டே காஃபி போடுவ?
0: வேற என்ன, பாட்டு தான் கேப்பேன்.
1: பாட்டு கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நான் ஒரு ஆடியோ சென்ட் பண்றேன், அதை கேளு. அதை கேக்கும்போது நம்ம லைஃப்ல முன்னேறதுக்கான நிறைய டிப்ஸ் அதுல இருக்கு. ஓகேவா?
0: ஓகே தமிழ்.
1: சரி இந்தா.
0: சரி தமிழ், நான் கிளம்புறேன், பாய்.
1: பார்த்து போயிட்டு வா, பாய்.
2: அங்கக முறையில் மதிப்பு குட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் கரைமேடு பி ஷியாமலா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: வணக்கம்.
4: வணக்கம் சார், நான் ஒரு சிறு தொழில் முனைவர் சார்.
3: இயற்கை முறையில ஹெல்த் மிக்ஸ் பவுடர், பொடி வகைகள் இதெல்லாம் தயாரிக்கிறீங்க இல்லீங்களா
4: சார்?
3: வேற என்னென்னலாம் நீங்க தயாரிக்கிறீங்கம்மா?
4: வெறும் முளைக்கட்டி மட்டும் நாங்க சத்து மாவா கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா 21 பொருள் வறுத்தும் சத்து மாவா கொடுத்துட்டு இருக்கோம். தோசை மாவு ஐட்டம்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். கம்மந்தோசை மாவு, கேழ்வரகு தோசை மாவு, கொள்ளு தோசை மாவு, சோளம் தோசை மாவு, சிறுதானி அடைமாவு, சிறுதானி சப்பாத்தி மாவு, இது எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் சார். அப்புறம் 7 வகையான இட்லி பொடிங்க சார். பருப்பு இட்லி பொடி, கொள்ளு இட்லி பொடி, பரண்ட இட்லி பொடி கொடுத்துருக்கோம். முடக்கத்தான், வல்லார இட்லி பொடி, சின்ன கொஞ்சம் எறாபடி இட்லி பொடினு சொல்லுவாங்க சார், அது கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே நாங்கள் வந்து வீட்டில் ஹோம்மேடா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார்.
3: ஒவ்வொரு செய்முறையிலும் தொழில்நுட்பங்கள் ரொம்ப நுணுக்கமானது.
4: கண்டிப்பா சார்.
3: அப்ப அந்த நுணுக்கமான இது நீங்க என்ன ட்ரைனிங் எல்லாம் போனீங்களா? கேவிகே
4: போறீங்க சார்? நான் எங்கேயும் எந்த ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கல சார். எங்க பாட்டி வந்து சின்ன வயசுல எங்களுக்கு கம்மந்தோசை, கேழ்வரகு தோசை இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சு கொடுப்பாங்க சார். இதுதான் உங்களுக்கு சத்து அப்படின்ற மாதிரி தான் சார் எங்களுக்கு அரைச்சு கொடுத்து, அதை தோசை ஊத்தி கொடுத்து, சோளம், அப்புறம் பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்குல இருந்து எங்களுக்கு பச்சையாவே தோசை ஊத்தி கொடுப்பாங்க சார். இதெல்லாம் வச்சுதான் சார் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. நமக்கு ஃபர்ஸ்ட் ஆரோக்கியம் தேவைன்றதாலே இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் சார்.
3: முளைக்கட்டிய பயிர் சத்து மாவுல ஏதாவது 1-2 அந்த செய்முறை விளக்கம் சொல்லுங்களேன்
4: சார். இப்போ நாங்கள் ஒரு 11 வகையான பயிர் முளை கட்டுறோம் சார். முளை கட்டுறது மட்டும்தான் சார், அதில் முளை கட்டாத பொருள் எந்த ஒரு பொருளுமே சேர்க்கறது இல்லைங்க சார். வாசனைக்கு கூட நாங்கள் ஏலக்காய் கூட அதில் சேர்க்கறது இல்லைங்க சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கொண்டைகளில் பச்சை பயிர், பெரும்பயிர், கம்பு, கேழ்வரகு, சோளம், மக்காச்சோளம், முளைக்கட்டாதீங்க எந்த ஒரு ஐட்டமும் சேர்க்கறது இல்லைங்க சார். கோதுமையிலேருந்து இதில் சேர்த்துட்டு இருக்கோம் சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே ஒரு அளவோடு எடுத்துக்கணும் சார். கொள்ளு முத கொண்டு நம்ம முளைக்கட்டிகிட்டு இருக்கோம். கருப்பு கண்டக்கல்ல நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாம் சார். ஈக்குவலாகவே நம்ம எல்லாத்துலேயுமே எடுத்துக்கலாம் சார். ஆனால் கொள்ளு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கருப்பு கொண்டக்கல்ல, தட்டைப்பயிறு, பெரும்பயிறு இப்படிலாம் எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு வந்து அரை கிளாஸ் மட்டும் தான் சார் எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு வந்து நமக்கு சூடு, அதனால நம்ம அரை கிளாஸ் மட்டும் அதை நம்ம எடுத்துக்கணும் சார். நல்லா ஃபர்ஸ்ட்டு கழுவினோம் சார். சுத்தமான துணியில், காட்டன் துணியில் நம்ம முளை கட்டி வச்சிடணும் சார். நைட்டு கொட்டி நம்ம காலையில் முளை கட்டுறோம் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு இருந்தால் போதும் சார். நாளைக்கு காலையில் நம்ம எடுத்து பார்த்தாலே நமக்கு அது வந்து நல்ல முளைப்புத்தன்மை வந்திருக்கும் சார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா பெரிய பொருள் தனியாகவும் சின்ன பொருள் தனியாகவும் நம்ம முளை கட்டினாதான் சார். ஒரு சில பொருள் வந்து 3 முளை கட்டணும் வேண்டிய சூழ்நிலை வரும் சார். ஒரு சில பொருள் வந்து இன்னைக்கு நம்ம முளை கட்டுறோம் அப்படின்னா நாளை காலையில் முளைப்பு வந்துடும் சார். இந்த மாதிரி தான் சார் எல்லாமே முளை கட்டி ஒன்று ஒன்று செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள். முளை கட்டி 3 நம்ம அதை காய வைக்க ஆரம்பிச்சிடணும் சார். வெயிலில் வெயில நல்லா ஒவ்வொன்றும் எவ்வளோ மழை வந்திருக்கு நம்ம கூர் வந்தாலே போதும் சார். அந்த அளவுக்கு நம்ம பார்த்து அதை பார்த்தோம். அதே நேரத்தில் அந்த ஊசத்தன்மை அடிக்காமல் பார்த்துக்கணும் சார். முளை கட்டுறதுல ஊசத்தன்மை அடிக்காமல் பார்த்துக்கிறது தான் சார் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஊசத்தன்மை அடிச்சுன்னா எந்த ஒரு பொருளுமே நமக்கு புண்ணியம் இல்லாமல் போயிடும் சார்.
3: இப்போ நீங்கள் இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரு இப்படி நிறைய நீங்கள் தயாரிக்கிறீங்க.
4: ஆமாம் சார், இது எல்லாமே நாங்கள்
3: கொடுக்குறோம். இதில் இந்த கொள்ளு தோசை மாவு எப்படி தயாரிக்கலாம் அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்
4: சார். கொள்ளு தோசை மாவு பார்த்தீங்கன்னா சார், கொள்ளு வந்து இப்போ ஒரு 1/4 கிலோ நம்ம அரிசி எடுத்துக்கணும் சார். கொள்ளு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோவுக்கு 100 கிராம் கொள்ளு எடுத்துக்கிட்டால் போதும் சார். கொள்ளு வந்து ஹீட்டு தன்மை கொண்டதுங்க சார். அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கொள்ளு மட்டும் எடுத்துக்கலாம் சார். 100 உளுந்து சேர்த்துக்கணும் சார். வெந்தயம் 1 10 கிராமே போதும் சார். ஏன்னா நம்ம வந்து அதில் கூலிங்கான பொருளை நமக்கு சேர்க்கணும். அந்த 1/4 கிலோன்றதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் சார். 10 கிராம் வெந்தயம் சேர்த்தா போதும் சார். அதில் நமக்கு அந்த ஹீட்டு தன்மை இருக்காது, கூலிங் தன்மை இருக்குங்க சார். நம்ம எந்த டைமில் வேணாலும் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு இதுங்க சார். அது எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் சார்.
3: அது எப்படி அரைக்கணுமா?
4: ஆமாம் சார், நம்ம பச்சையாகவும் ஊற வச்சு அரைக்கலாம். நாங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காய வச்சு இதை நாங்கள் அரைச்சி கொடுக்குறோம் சார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லா பொருளையுமே கழுவி காய வச்சுட்டு நம்ம அளவு தன்மையை கரெக்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சார் நாங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சையாகவும் ஊற வச்சு அரைச்சிக்கலாம் சார். இந்த மாதிரியே இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதே ஐட்டம்ஸ் நீங்கள் அதே அளவு எடுத்து நீங்கள் ஊற வச்சு அரைச்சி தோசமாக எடுத்துக்கலாம் சார்.
3: அப்புறம் இந்த மூலிகை குளியல் பொடிங்க,
4: இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோப்பு யூஸ் பண்ணுவோம் சார். எல்லாமே இயற்கை பொருள் சார். இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாதுங்க சார். நம்ம வெய்ய நாள் இருந்தாலும் மழை நாள் இருந்தாலும் இந்த மூலிகை குளியல் பொடி எடுத்துக்கலாம் சார். நம்ம உடம்புல இருக்கிற அந்த அரிப்பு தன்மை, வேர்வு ஸ்மெல், நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டு,

0: இது எல்லாமே குறையக்கூடிய ஒரு தன்மைங்க சார். இது
1: என்னென்ன மூலிகை எடுத்துக்கணும் அதுல?
0: சார் இதுல வந்து நாங்க 30 விதமான பொருள் சேர்த்திருக்கோம் சார். கஸ்தூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு, கோரக்கிழங்கு, வெட்டி வேர், அப்புறம் பாத்தீங்கன்னா செம்பருத்திப்பூ, ஆவரம்பூவு, பன்னீர் ரோஸு, தும்பராஷ்டிரம், நிறைய ஐட்டம்ஸ் இதெல்லாம் நாங்க சேர்க்கிறோம் சார். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நாங்க சேர்க்கும் போது அது எல்லாமே இயற்கை பொருளா இருக்கிறதால எல்லாருக்குமே பிடிச்சிருக்குங்க சார். அதே நேரத்துல முக்கியமா நான் பாத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் யாருக்கும் கிடையாதுங்க சார். அதான் சார் இதுல மெயின். இது எல்லாமே ஒரு மூலிகை தன்மை அப்படின்றதெல்லாம் எடுத்துக்கிறாங்க சார் எல்லாருமே.
1: சிறுதானிய சப்பாத்தி மாவுல பொருள் தயாரிக்கிறத பத்தி சொல்லுங்களேன்.
0: இதுல வந்து எல்லா தானிய வகையும் நாங்க சேர்க்கிறோம் சார். சிறுதானிய வகை, கம்பு, கேழ்வரகு, சோளம், மக்காச்சோளம், சோயா சேர்க்கிறோம் சார். கருப்பு கொண்டக்கல்ல சேர்க்கிறோம், மல்லாட்டை சேர்க்கிறோம். நிறைய பேர் என்ன கேக்குறாங்க, எங்களுக்கு வந்து இந்த அரிசி வகைகளை சேர்த்து கொடுங்க, தினை, குதிரவாளி, ஜீரக சம்பா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எங்களுக்கு சேர்த்து கொடுங்க. அரிசி ஐட்டம்ஸ் தனியா நாங்க சேர்த்தா கூட சிறுதானியம் அதிகமா சேர்க்கிறோம் சார். சிறுதானியன்றதால இவங்க வந்து சப்பாத்தி மாவு கூடயும் போட்டு பிசைஞ்சுக்கலாம் சார். வீட்டுல அவங்க யூஸ் பண்றாங்க இல்லைங்களா, அந்த சப்பாத்தி மாவு கூட இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்களா, தனியாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி நமக்கு நல்லாவே வரும் சார். மேக்சிமம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல கோதுமையை நம்ம சேர்த்தே ஆகணும் சார், கண்டிப்பா. கால் கிலோ பேக்கிங் இப்ப அவங்கவுங்க ஃபேமிலிக்கு தந்த மாதிரி சொல்லுவாங்க சார். எங்களுக்கு 2 கிலோ கொடுங்க, மாசத்துல இப்ப 3 கிலோ கொடுங்க, 1 கிலோ கொடுங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க சார். அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் சார். கால் கிலோ 50 ரூபா தான் சார் கொடுத்துட்டு இருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா சார், இப்ப யாருமே பொருளோட ரேட்டை பாக்குறவங்கள வச்சு சார் அதோட உழைப்பை யாருமே பாக்குறது இல்லைங்க சார். அதான் சார் மெயின். இப்ப நாங்க கொடுக்கற பொருள் எங்களுக்கு அந்த 5 ரூபா கூட எங்களுக்கு கிடையாதுங்க சார். எல்லா பொருளுமே நாங்க சிறுதானியத்துல கொடுக்கறதால எல்லாருக்குமே பிடிச்சிருக்குங்க சார். அதனால நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம் சார்.
1: உங்க சிறுதானிய சப்பாத்தி மாவுக்கும் கடையில விற்கிற சப்பாத்தி மாவுக்கும் விலை என்ன எப்படி இருக்கு?
0: 1 கிலோ 80 ரூபா, இப்ப நாங்க கால் கிலோ 40 ரூபான்னு கொடுக்கறோம் சார். ஏன் பாத்தீங்கன்னா இது வந்து சிறுதானியம் சேர்க்கறதால கால் கிலோ நாங்க 40 ரூபா.
1: மூலிகையோட சத்து மிக்கதான் நம்ம தயாரிக்கிறோம். நீங்க
0: என்ன பாத்தீங்கன்னா இதுல 15 வகையான தானியம் போடுறோம் சார். ஏன்னா இப்ப சிறுதானியத்தை பொறுத்தளவுல நமக்கு ரேட் எல்லாமே அதிகம் தான் சார். எங்க போனாலுமே எந்த ஒரு பொருளா இருந்தாலும் நமக்கு ரேட் அதிகமா இருக்கிறதால நாங்க இப்படி கொடுத்துருக்கோம் சார். இதுல எங்களுக்கு அதிகமாலாம் எதுவும் கிடைக்காதுங்க சார். ஆனா திருப்தி இருக்குங்க சார், நம்மளால மத்தவங்க நல்லா இருக்காங்க அப்படின்ற ஒரு திருப்தி இருக்குங்க சார். அதான் சார் எங்களுக்கு மெயினா.
1: இப்ப நீங்க சொன்ன இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர், மாவு, பொடி வகைகள், இப்ப இதெல்லாம் தயாரிச்சிட்டீங்க, விற்பனை வாய்ப்பு ரொம்ப முக்கியம்.
0: கண்டிப்பா
1: நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டதெல்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணணும். அதை எப்படி பண்றீங்க மொத்தமாவே?
0: மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லா ஆபீஸ்க்குமே நான் எடுத்தும் போய் தான் சார் என்னோட பொருளை நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஆன்லைன் இப்ப ஆர்டர் கொடுப்பாங்க சார், அந்த ஆர்டரையே நான் எடுத்தும் போய் கொடுத்துட்டு இருக்கேன் சார்.
1: நஞ்சில்லா உணவை பயன்படுத்துவோம், உடல் நலமோடு வாழ்வோம் என்று சொல்லிக்கொண்டு உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்மா.
0: நன்றி, வணக்கம் சார்.
2: இதுவரை அங்கக முறையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் கரைமீடு பி ஷியாமலா அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: ஏறெடுத்து ஏறெடுத்து பாடுபாடு பாடுபாடு.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னு

0: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
2: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
0: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
4: இல்லையானே.
0: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
4: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
0: நீ கில்லாடிதான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
6: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
7: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். மத்திய பணியாளர் பொதுக்குறைகள் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் நாளை புதுடெல்லியில் 17வது ஓய்வூதிய நீதிமன்றம் நடைபெறவுள்ளது. இந்திய அரசின் தொழிற்பயிற்சி நிறுவனங்களை நவீன தொழில்துறை சார்ந்த பயிற்சி நிறுவனங்களாக மாற்றுவதன் மூலம் தொழில் பயிற்சியில் ஒட்டுமொத்த தரத்தை மேம்படுத்தும் வகையில் தொடங்கப்பட்ட திட்டமான பிரதான் மந்திரி திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு உருமாற்ற திட்டம் இன்று ஓராண்டை நிறைவு செய்துள்ளது. மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் இயக்கம் சார்பில் போதை இல்லா இளைய சமுதாயம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்ட போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நடைப்பயணம் புதுச்சேரியில் இன்று காலை நடைபெற்றது. கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் தொடங்கி கம்பன் கலையரங்கம் வரை நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நடைப்பயணத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ளதையொட்டி இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்தது. தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய மொத்தமுள்ள 31 வாக்குச்சாவடிகளிலும் இணையவழி நேரலை கண்காணிப்பு வசதி செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அசாமில் உள்ள 1 மக்களவை தொகுதிக்கும் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைந்தது. 6 தொகுதிகளுக்குமான வாக்குப்பதிவு இம்மாதம் 6ஆம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை 9ஆம் தேதியும் நடைபெறும். கேரள அரசின் அரசு தலைமை வழக்கறிஞராக 2வது முறையாக நியமிக்கப்பட்டுள்ள வழக்கறிஞர் திரு டி அசப் அலிக்கு மாஹேயில் முன்னாள் உள்துறை அமைச்சர் திரு வல்சராஜ் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி கே கே ரீமா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் லக்னோவில் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 98.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹே மேன்,
2: நீங்களும் இதே மாதிரி
3: 102.8 தேன் சுந்து தேவானம்
4: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
3: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.
4: நேர்களிலும் சற்று நேரத்தில் கேட்கலாம் மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

0: 98.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நாளெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும் மனசுக்கு இரவுதான் கொஞ்சம் ஓய்வு கொடுக்கும் நேரம். அந்த ஓய்வோடு காதல் கலந்த மெல்லிசையும் நினைவுகள் கலந்த இனிமையும் சேர்ந்து இதோ உங்கள் காதுகளில் உங்களின் விருப்ப நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். மனதை வருடும் பாடல்களோடும் மறக்க முடியாத நினைவுகளோடும் உங்களோடு பயணிக்கிறோம். சில பாடல்கள் காதுக்கு மட்டும் கேட்பதில்லை, அவை நேராக மனசுக்குள் இறங்கி யாரையோ எதையோ மீண்டும் நினைவுபடுத்திவிடும். அப்படிப்பட்ட ஒரு மென்மையான நினைவோடு இன்றிரவு நாம் பயணத்தை ஆரம்பிப்போமா? வெள்ளை புறா ஒன்று என்று வானத்தில் சிறகடித்து பறக்கும் அந்த பாடலோடு இந்த இரவையும் கொஞ்சம் கவிதையாக்குவோம். இது உங்கள் இரவுக்காக வெள்ளை புறா ஒன்று.

இரவின் அமைதியில் காதல் நினைவுகளோடு கலந்து வரும் இனிய ஓசை, வளையலின் ஓசையும் மனதின் மெல்லிய துடிப்பும் சேர்ந்து ஒரு அழகான கவிதையாக மாறும் பாடல். கதை தலைவனின் வசீகரமான நடிப்போடு இளையராஜாவின் இனிமையான இசையில் இதோ வளையோசை கலகலவென.

இதோ இரவு நேரத்தின் அமைதியோடு மனதை வருடும் ஒரு மென்மையான இசை. காதலை சொல்ல வார்த்தைகள் தேவையில்லை, ஒரு பார்வை போதும், ஒரு பாடல் போதும். அப்படிப்பட்ட அழகான உணர்வோடு வசீகரமான நடிப்பில் வரும் பாடல் மைக்கேல் மதன காமராசன் திரைப்படத்திலிருந்து, சுந்தரி நீயும் சுந்தரன் நானும்.

காதலை உரியவரிடம் சொல்வதை விட உயிரோடு இருக்கும் பல பொருள்களோடு நாம் பகிர்வது வழக்கம்தானே. அப்படி ஒரு பாடல் கேட்கலாம் பூவே, கே.ஜே.ஜேசுதாசின் குரலில்.

கடல் காற்றோடு கலந்த காதல், மல்லிகை பூவின் மனம் போல மனதை மயக்கும் இசை. சில பாடல்கள் கேட்டாலே நம் மனதுக்குள் ஒரு பழைய நினைவு பூத்துவிடும். அப்படி ஒரு இனிமையான பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து, கொடியிலே மல்லிகை பூ. இன்றிரவு உங்கள் மனதுக்காக இது தேன் சிந்துதே வானம். நேரம் 9:38:20.

இந்த இரவின் அமைதியில் வானத்தை பார்த்து ரசித்துக் கொண்டே இசையை ரசிப்பது ஒரு தனி சுகம் அல்லவா? வானமும் காதலும் இனிய இசையும் சேர்ந்த ஒரு அழகான தருணத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் பாடல் இதோ. சின்னப்பதாஸ் திரைப்படத்திலிருந்து மனதை வருடும் இனிய வானம்

வாலிபம் வந்தாலே மனதுக்குள் ஒரு புதியதான இசை பிறக்கும். காதல் வந்தாலே அந்த இசைக்கு கொஞ்சம் துள்ளலும் கூடிவிடும். அந்த இளமை துடிப்பையும் காதலின் சந்தோஷத்தையும் கலகலப்பான இசையோடு கொண்டாடும் ஒரு பாடல் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து. நம்முடைய இந்த இரவு பொழுது ஒரு இனிமையான பயணத்தில் கொஞ்சம் வாலிபத்தையும் சேர்த்துக் கொள்வோமா? இசைக்கு மெதுவாக நம் மனதுக்குள் இறங்கட்டும், காதலும் கொஞ்சம் சிரிக்கட்டும். இதோ வாலிபத்தின் காதலுக்கு ஒரு ஸ்பெஷல் ஜே.

இரவு கொஞ்சம் அமைதியாகும் போது மனசுக்குள் சில பாடல்கள் மட்டும் மெல்ல மெல்ல விழித்துக் கொள்ளும். பூவின் மனம் போல மென்மையான இசை, காற்றின் வருடல் போல இனிமையான குரல், காதலை சொல்லாமல் சொல்லிவிடும் ஒரு அழகான பாடல். இந்த இரவின் மெல்லிய உணர்வோடு காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து பூவில் வண்டு. இந்த பாடலோடு நம் இரவையும் இன்னும் கொஞ்சம் அழகாக்குவோமா?

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:21 நொடிகளில் நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். இரவு நேரம் சுற்றிலும் அமைதி, ஆனால் மனசுக்குள் மட்டும் சில இனிய நினைவுகள் சத்தமில்லாமல் பேசிக் கொண்டிருக்கும். அந்த நினைவுகளோடு மென்மையான இசையும் சேர்ந்துவிட்டால் இரவின் அழகே இன்னும் கூடத்தான் செய்யும். அப்படி ஒரு அழகான காதல் உணர்வை தன்னோடு சுமந்து வரும் பாடல் காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து மனதை வருடும் அந்த இனிய இசையோடு பட்டுக்கண்ணம் தொட்டுக்கொள்ள, இந்த இரவின் மெல்லிய காதல் மனநிலையோடு பாடலுக்குள் பயணிப்போமா தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில்?

இரவு நேரம் மெல்ல மெல்ல அமைதியாகும் இந்த வேளையில் சில பார்வைகள் மட்டும் மனதுக்குள் ஆயிரம் வார்த்தைகள் பேசிக்கொண்டிருக்கும். ஒரு பார்வையில் காதல் பிறக்கலாம், ஒரு பார்வையில் ஆயிரம் நினைவுகள் மலரலாம். அப்படி ஒரு அழகான அன்பின் உணர்வை மென்மையான இசையோடு சொல்லும் பாடல் அம்மன் கோவில் கிழக்காலே திரைப்படத்திலிருந்து உன் பார்வையில் ஓராயிரம். இந்த இனிய இரவோடு இந்த இசையையும் சேர்த்துக் கொள்வோமா? தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில்

இந்த இரவு நேரத்திற்கு ஒரு தனி அழகு இருக்கத்தான் செய்கிறது. அமைதியான இந்த நேரத்தில் மனதுக்கு பிடித்தவரின் நினைவும் அந்த இரவு இன்னும் கொஞ்சம் இனிமையாக்கத்தான் செய்யும். அப்படி ஒரு மென்மையான அன்பின் உணர்வோடு நில ஒளியில் மெல்லிசை போல வந்து மனதை வருட வரும் பாடல் வெள்ளை ரோஜா திரைப்படத்திலிருந்து. ஓ மானே மானே, இந்த இரவின் அமைதியோடு இந்த இனிய பாடலையும் ரசிப்போமா? தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில்

இரவு வானத்தை பார்க்கும் பொழுது நிலவு மட்டும் நமக்காகவே காத்திருப்பது போல இருக்கிறது. சில இரவுகள் அமைதியாக இருக்கும், சில இரவுகள் நினைவுகளை பேசும். அப்படி ஒரு மௌனமான இரவுக்கு நிலவைப் போல மென்மையான ஒரு இசையும் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? பாடல் கேட்கலா. முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து மனதை தொட்டு செல்லும் அந்த அழகான பாடல், அந்த நிலாவைத்தான் நான் கையில பிடிச்சு நிலவோடு சேர்ந்து இந்த இசையிலும் கொஞ்ச நேரம் பயணிப்போமா? தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் தினம் 10:37 9:00.

இந்த அமைதியான இரவு நேரத்தில் மனதுக்குள் இருக்கும் உணர்வை யாரிடமாவது சொல்ல வேண்டும் என தோன்றும். சில அன்புக்கு வார்த்தைகள் தேவையில்லை, இறைவனே சாட்சியாக இருந்தால் போதும். அந்த காதலின் உண்மையையும் நம்பிக்கையையும் மென்மையான இசையில் சொல்லும் ஒரு அழகான பாடல், புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து. குருவாயூரப்பா, நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி. இரவின் அமைதியோடு இசையை மனதில் நிறுத்துவோம் தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில்.

இரவு நேரம் அமைதியாக இருக்கும் இந்த வேளையில் சில பாடல்கள் மட்டும் நம்முடைய பழைய நினைவுகளை மெதுவாக தட்டி எழுப்பத்தான் செய்கிறது. அன்பில் பிரிவே வந்தாலும் நினைவுகளில் அந்த அன்பு மட்டும் என்றும் பிரியாமல் இருக்கும். அப்படி ஒரு ஏக்கமும் அழகான அன்பின் உணர்வும் கலந்த பாடல் இதயத்தை திருடாதே திரைப்படத்திலிருந்து. ஓ பிரியா பிரியா, இந்த இரவின் அமைதியோடு ஒரு அழகான அன்பின் நினைவாக இந்த பாடலையும் ரசிப்போமா? தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில் நேரம் 10:47:33.

இரவின் அமைதியில் மெல்லிசை காதுகளில் விழும்பொழுது மனம் மட்டும் எங்கெங்கோ பழைய நினைவுகளுக்குள் பயணம் செய்யும். ஒரு பாடல், ஒரு குரல், ஒரு காலம் எல்லாம் சேர்ந்து நம்மை மீண்டும் அந்த அழகான நாட்களுக்கே அழைத்துச் செல்லும். அப்படி ஒரு மயக்கும் மெலடி இரட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து ராஜராஜ சோழன் நான். இந்த இரவின் அமைதியோடு இளையராஜாவின் இசையில் கொஞ்சம் நம் மனதையும் மிதக்க விடுவோமா? தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில் நேரம் 10:54:15.

நேற்றைய நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வள்ளலாரின் ஆன்மனேய ஒருமைப்பாடு. வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். காலை 6:15 தெய்வீக ராகம். உழவர்களுக்கான செய்திகள். இந்நிகழ்ச்சியில் பண்ணை

கரைக்குட்டையில் மீன் வளர்ப்பு முறையின் முதற் பகுதியினை குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் பருவநிலை மாற்றம் குறித்த கல்வி வழங்குபவர் முனைவர் எம். நந்திவர்மன் அவர்கள். காலை 7:02 புதுவை புதுமையில் அறிவோம் அறிவியல், இதில் ஓசோன் படல பாதுகாப்பும் உலக நடவடிக்கைகளும் குறித்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நெய்வேலி எஸ். பாலகுருநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். காலை 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ, மார்பக புற்றுநோய் பற்றிய உண்மைகள் மற்றும் தவறான நம்பிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். காலை 7:30 வணக்க மக்களே, 8:02 முதல் 8:15 வரை வரையிலும் மீண்டும் 8:30 முதல் 8:55 மணி வரையிலும் இனிய நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு, நம்ம பர்சனாலிட்டியை நாம டிசைட் பண்றோமா இல்ல நம்ம சுத்தி இருக்கிறவங்க உருவாக்குறாங்களா. காலை 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. வளமான பாரதம் விஎம்ஜி ராம்ஜி கிராமப்புற மக்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத திட்டம் குறித்த சித்திரத்தின் 2 பகுதி. அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை 11:30 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், இதில் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ. வி. எலிசபெத் அவர்கள். நண்பகல் 1:02 ஹாய் ஸ்நேகிதியே குக்கரி ஷோ, பிற்பகல் 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பருவகால நோய்களும் அதற்கான சிகிச்சைகளும் குறித்து நேயர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மூத்த மருத்துவ அதிகாரி டாக்டர் எம். ராஜா அவர்கள். மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங், மாலை 5 மணிக்கு நம்மை சுற்றி நேரலையில் இணைகிறார்கள் ஆர். ஜே. சாண்டின் மற்றும் ஆர். ஜே. ஜார்ஜ். மாலை 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், இரவு 7:02 முதல் 7:15 மணி வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம், இரவு 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். இரவு 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இரவு 9:30 தேன் சந்ததே வானம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7:00 மணி 8:00 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் இடம்பெறும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி இரவு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.